ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948 பாத்ரபத மாதம் 10 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணித்திங்கள் 15 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 1 தேதி செவ்வாய்க்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும், நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:56. மங்கள இசை இன்று இடம்பெறும் ராகம் வசந்த பைரவி.

0: மங்கள இசை கேட்டீர்கள். இன்றைய குறளமுதம் அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம், குறள் எண் 10. மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. மனைவியின் குணம் சிறப்புதான் மங்களம் என்பது. அதற்கு மேலும் சிறப்பு நல்ல பிள்ளைகளை பெறுதல் என்பது. குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம், குறள் எண் 10. மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. மனைவியின் குணச்சிறப்புதான் மங்களம் என்பது. அதற்கு மேலும் சிறப்பு நல்ல பிள்ளைகளை பெறுதல் என்பது. குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8. நேரம் 6:35. நிகழ்ச்சி நிரல். இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள்: காலை 6:05 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:45 மாநில செய்திகள் மற்றும் 7:15 தமிழில் செய்திகள் இடம்பெறும். ஆறுபத்துக்கு எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. மாசுபடும் சுற்றுலாவும் பாதுகாப்பு முறைகளும் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி PM ஷஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 நலமுடன் வாழ. தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டம் அறிவோம். தனிப்பட்ட தகவல் பாதுகாப்பு சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இதில் புதின பக்கங்கள் இடம்பெறும். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணி பல்லவம் புதின தொடரின் 4 பருவம் இடம்பெறும். நிறைவாக அறிவோம் அரசின் திட்டங்கள். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு: அப்போ புரியல இப்போ புரியுது, தாமதமாக கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம். நேயர்களின் கருத்து பகிர்வு இடம்பெறும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்னேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நண்பகல் ஒலிபரப்பில் 12:40 தமிழில் செய்திகளும், 1:45 மாநில செய்திகளும் இடம்பெறும். பனிரெண்டு 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம், இருளர் பாடல்கள் இடம்பெறும். 2:30 மருத்துவ மலர், உலக இயன்முறை மருத்துவ தினம் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi will address 26th Shanghai Cooperation Organization SCO Summit in Bishkek, Kyrgyzstan today. The 26th SCO Summit is being held under the central motto, Together for Sustainable Peace, Development and Prosperity. Mr. Modi is on a two-day visit to Kyrgyzstan to attend the summit. On the first day of his visit, PM Modi engaged in cultural events, paid tribute to Mahatma Gandhi, attended the opening ceremony of the 6th World Nomad Games alongside other world leaders. Mr. Modi held bilateral meeting with Russian President Vladimir Putin yesterday. During his talk with Mr. Putin, PM Modi pushed for a diplomatic resolution to global conflicts, emphasizing the need to move from endless war to the end of war.
2: यूक्रेन के विषय पर हम हमेशा चर्चा करते रहे हैं. भारत शांति के सभी प्रयासों का समर्थन करता है और शांति के हर प्रयास के लिए आगे भी समर्थन करता रहेगा. युद्ध में बिताया एक एक दिन मानवता को पीछे धकेलता है और शांति की तरफ बढ़ाया एक एक कदम पूरी मानवता को नई आशा से भर देता है. हमें एंडलेस वॉर से एंड ऑफ वॉर उसी दिशा में जाना ही होगा जो मानवता की भलाई के लिए भी बहुत आवश्यक है.
1: The discussions focused on key areas of India-Russia bilateral cooperation, including trade and investment, energy and defense. Prime Minister Modi said it is a matter of deep satisfaction that cooperation between India and Russia continued to scale new heights.
2: दोनों देशों के लोगों की भलाई के लिए हम मिलकर के काम कर रहे हैं. राष्ट्रहित को सर्वोपरि रखते हुए आगे बढ़ना, यही हम दोनों की सोच रही है और आगे भी यही हमारा मूल मंत्र होगा.
1: Prime Minister Modi also held bilateral meetings with leaders of Iran, Kyrgyz Republic and Armenia yesterday. India's real GDP has recorded a growth rate of 7.8% during the first quarter of current financial year compared to 6.9% during the same period previous year. Ministry of Statistics and Programme Implementation released the quarterly estimates of GDP for the first quarter from April to June of the current financial year. It said Indian economy has sustained growth momentum despite global headwinds. The nominal GDP has also registered 10.3% growth during the first quarter of the current financial year. Secretary in the Ministry, Dr. Saurabh Garg, said growth across all sectors has been highly positive, which demonstrates that government interventions are having an impact despite geopolitical situation. Prime Minister Narendra Modi has termed India's exemplary GDP growth of 7.8% a Herculean feat. In a social media post, the Prime Minister said that the achievement reflects the collective strength and resilience of the people of the country despite oil price shocks, supply chain disruptions and global uncertainties. Union Finance Minister Nirmala Sitharaman and Union Home Minister Amit Shah said the credit for this strong performance goes to the people of the country and their hard work. Bihar and Jharkhand have signed an MOU on sharing of Son river water in the presence of Union Home Minister Amit Shah in New Delhi. Jharkhand Chief Minister Hemant Soren, Bihar Chief Minister Samrat Chaudhary, Jal Shakti Minister C.R. Patil were also present on the occasion. Speaking at the event, Union Home Minister Amit Shah said the agreement between Bihar and Jharkhand has resolved a long-awaited water dispute in eastern India. He said the agreement will provide irrigation water to lakhs of farmers in large rural areas of Bihar and Jharkhand, along with drinking water for the people. The fourth Indo-German Environmental Forum will be held in New Delhi today to strengthen bilateral cooperation and facilitate multi-stakeholder exchange of environment and climate change. Union Minister for Environment, Forest and Climate Change, Bhupendra Yadav, along with German Minister for Environment, Climate Protection, Nature Conservation and Nuclear Safety, Carsten Schneider, will co-chair the

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: உயிரியல் அடிப்படையில பல்வேறு உயிர்களையும் நம்ம சிற்றினங்கள்ன்ற சொல்லால்தான் பிரிக்கிறோம். சிற்றினம் அப்படின்றது தனித்துவத்தால பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சிற்றினத்துக்குன்னு தனித்துவம் இருக்கு. வேற சிற்றினங்கள்ல இருந்து ஒவ்வொரு சிற்றினமும் வேறுபடுது. தனித்துவமே இல்லாட்டி அந்த சிற்றினம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும், அல்லது அது இன்னொரு சிற்றினமா மாறிடும். குயில் கூவுவது தனித்துவம், மயில் ஆடுவது ஒரு தனித்துவம்னு வச்சுக்குவோம். இப்ப குயில் வந்து மயில் போன்ற தோற்றத்தில் இருந்து கூவுதல் அகவுதலாக இருந்தா அது குயிலாகவே இருக்க போறதில்லை இல்லையா? அப்ப அந்த சிற்றினமும் மயிலின் சிற்றினமா மாறிடும். இப்ப உலகில் சிந்திக்கும் திறன் கொண்ட சிற்றினமா மனிதர்கள் இருக்கும், ஹோமோ சேப்பியன்ஸ். இந்த சிந்திக்கும் திறன் தான் நம்மளுடைய தனித்தன்மையா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். மனிதனுக்கு பல்வேறு தனித்துவம் இருக்கு. மிருகங்களிடம் இல்லாத சிந்தனை, அழகுணர்ச்சி, நீதி உணர்வு, அன்பு, பற்று, போட்டி, பொறாமை, திட்டமிட்ட வன்முறை போன்ற பல்வேறு பிற உயிர்களிடம் அல்லாத தனித்துவங்கள் நம்மளிடம் இருக்கு. இந்த தனித்துவம் ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகி இது ஒரே ஒரு தனித்துவமா சொல்லணும் அப்படின்னா மனிதனுக்கு எதிலும் ஒருங்கிணை தேடும் ஒரு பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். எதிலுமே ஒரு பேட்டனை அவன் கண்டடைய முயல்வான். அதற்கு காரணம் அவனுடைய நியூரான்கள்ல இருக்கிற மைலின் அப்படின்ற ஒரு உரை. இந்த மைலின் மூலமா, அந்த மைலின் உரையின் மூலமா அவன் வந்து சிந்தனைகள் தாவி வேகமாக சிந்திக்கும் திறனும் பல்வேறு சிந்தனைகளை இணைக்கும் திறனும் அவனுக்கு வந்துச்சு. சரி, இப்ப இதை எங்கெல்லாம் எப்படி பயன்படுதுன்னா இலக்கியத்துல ஒரு உவமை, உருவகம் இந்த மாதிரி கருவிகள் மூலமாகவும், அறிவியல்ல வந்து நுண்ணோக்கிகள் கண்டுபிடிப்பு, போர்களில் வெவ்வேறு ஆயுதங்கள் தயாரித்தல், இப்படி எல்லாமே அவன் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியிலேருந்து தான் வருது. இப்போ இதை இன்னும் நுணுக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு அழகுணர்ச்சியை மட்டும் எடுத்துக்குவோம். மனிதனுக்கு எதுலேயுமே ஒரு அழகுணர்ச்சியை கண்டடையும் எண்ணம் இருக்கு. அவனை வந்து ஒரு கடுமையான போர் சூழலில் கொண்டு போய் விட்டாலும் வானத்தில் இருக்க மேகத்தை பார்த்து ஒரு வடிவத்தை வந்து அவன் உருவகிச்சுக்குவான். அதை போலவே கண் முன்னாடி இருக்கிற ஒரு மேஜையாக இருக்கட்டும், தண்ணீரை தேக்கி வைத்திருக்கும் ஒரு குவளையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு வடிவ ஒருங்க வந்து அவன் தேடி கண்டடைஞ்சிருவான். இதைத்தான் நம்ம மெல்ல மெல்ல மெருகேற்றி மெருகேற்றி மொழியின்லேயும், மொழி வாயிலாகவும், முகங்களின் மீதும் இதை ஒரு அழகு அப்படின்னு நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இப்போ அழகி போட்டிகள் நடக்குது, அதில் பல்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் கலந்துக்கிட்டு அழகி அப்படின்னு ஒருத்தரை இறுதியாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் உண்மையில் யோசிச்சு பார்த்தால் உலக அழகி அப்படின்னு ஒருவரை சொல்ல முடியுமா? முடியாது. போட்டியிட்டவர்களுக்குள் ஒரு அழகியைத்தான் நம்ம சொல்ல முடியும். உலகத்தில் போட்டியிடாத கோடிக்கணக்கான அழகிகள் இருக்கலாம். அப்போ அழகுணர்ச்சி என்பது ஒரு நேரோ டவுன் பண்ணி இதுதான் அப்படின்னு ஒரு இடத்துல வரையறுத்து சொல்லிவிட முடியாது. அது மனிதனுடைய பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியில் இருக்கு. அதை ஒட்டியே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ அழகு அப்படிங்கிறது தொடர்ந்த சிந்தனைகள் வழியாக வந்து நம்ம இந்த இடத்த அடைஞ்சிருக்கோம். இப்போ மூக்கே இல்லாத சிற்றினமாக நம்ம இருந்திருப்போம் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். மூக்கே இல்லாத போது நம் செவி வழியாக தான் மூச்சு உட்சுவாசம் வெளி சுவாசம் நடக்குது. அப்படி ஒரு சிற்றினமாக நம்ம இருந்திருந்தோம்னா மூக்கின்மையே ஒரு அழகாக மாறியிருக்கும். அதில் யார் சிறந்த அழகானவர்கள்ன்ற ஒரு தேடல் நோக்கி நம்ம போயிருப்போம். அப்போ இயல்பான நம்மளுடைய ஹார்மோன் அல்லது நமக்கு திணிக்கப்பட்ட கருத்துக்கள், நம் மீது ஏற்றப்பட்ட ஒப்பனைகள், விளம்பரங்கள், இந்த அழகி போட்டிகள் போன்ற பல்வேறு புற விஷயங்களை நம்ம சற்றே விலக்கி வச்சுட்டு அழகு அப்படின்னா என்னன்னு பார்த்தா அது ஒரு வடிவ நேர்த்தி, அது ஒரு துல்லியம், மனிதனுடைய உழைப்பும் மனிதனுடைய சிந்தனையும் ஒன்றாக சேரும் புள்ளி. கிரிக்கெட்டில் ஒரு துல்லியமான பந்து வீசும் பொழுது அதை நாம் அழகுன்றோம். அப்போ அழகு என்பதற்கு வடிவு என்ற ஒரு இணைச்சொல்லும் இருக்கு. இவற்றையெல்லாம் பொருத்தி பார்த்தால் அழகு என்பது துல்லியமும் வடிவ நேர்த்தியும் இது இரண்டையும் கையாள தெரிந்த மனித சிற்றினத்தின் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியும் தான் என்பதை பகிர்ந்து கொள்கிறேன்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 100.

0: 1.8.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: அருளிசை பக்தி பாடல்கள். நமது சிந்தனைக்கு சில நொடிகள். பகவத்கீதையின் சாராம்சத்தில் ஒரு துளி இது. மனதை வென்றவர்களுக்கு அது நண்பனாக இருக்கிறது. அவ்வாறு செய்ய தவறியவர்களுக்கு மனம் எதிரியைப் போல செயல்படுகிறது. மனம் நமது சிறந்த நண்பனாகவும் இருக்க முடியும், அல்லது எதிரியாகவும் மாற முடியும். தொடர் பயிற்சியாலும் பற்றின்மையாலும் நமது மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம்.

சோலமங்கலம் சகோதரிகள் ஜெயலட்சுமி ராஜலட்சுமி ஆகியோர் பாடியதை கேட்டீர்கள். இஸ்லாமிய சிந்தனை சூரதுல் ஹன்ஹாம் 6:59. அல்லாவிடம்தான் எல்லாவற்றின் திறவுகோள்களும் உள்ளன. அவனைத் தவிர வேறு யாரும் அவற்றை அறியமாட்டார்கள். தரையிலும் கடலிலும் உள்ளதை அவன் அறிந்திருக்கிறான். அவனது அறிவில்லாமல் ஒரு இலைக்கூட உதிர்வதில்லை. பூமியின் இருள்களிலுள்ள எந்தவொரு தானிய மணியோ, ஈரமானதோ அல்லது உலர்ந்ததோ எதுவாயினும் தெளிவான ஒரு ஏட்டில் இல்லாமல் இல்லை.

தாஜுதீன் குழுவினர் பாடியது. கேட்ட அந்த பாடல். நேரம் 6:30:40. அருளிசை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். விவிலிய சிந்தனைகள். பிலிப்பியரின் வசனம். எது குறித்தும் கவலைப்பட வேண்டாம், மாறாக நன்றி அறிதலோடு கூடிய வேண்டுதல்களின் மூலமாக உங்கள் கோரிக்கைகளை கடவுளிடம் தெரிவியுங்கள். அப்பொழுது மனித புத்திக்கு எட்ட முடியாத இறைவனின் அமைதி உங்கள் உள்ளங்களையும் எண்ணங்களையும் பாதுகாக்கும். நீதிமொழிகள். உங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் சொந்த புத்தியை சார்ந்து கொள்ள வேண்டாம். உங்கள் வழிகள் அனைத்திலும் அவரை முன்னிறுத்துங்கள். அவரே உங்கள் பாதைகளை செம்மைப்படுத்துவார்

பி சுஷீலா பாடியதை கேட்டீர்கள். குரு நானக் அவர்களின் போதனை இது. வெற்று சடங்குகள், மூட நம்பிக்கைகள் ஆகியவை தேவையற்றவை. இறைவனை அடைய காடுகளுக்கு சென்று தவமிருக்க வேண்டியதில்லை. ஒரு மனிதன் தன் குடும்ப கடமைகளை செவ்வனே செய்து சமூகத்தில் வாழ்ந்து கொண்டே ஆன்மீக உன்னத நிலையை அடைய முடியும்.

பாடிய கேட்ட பாடலோடு இன்றைய அருடிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முதலில் நீலகிரி மாவட்டத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்சமாக 15 டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளது. ஈரப்பதம் சுமார் 70% வரை பதிவாகலாம். மணிக்கு 5 கிலோமீட்டர் அளவுக்கு காற்று வீச வாய்ப்புள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது. பயணிகளுக்கான வானிலை எச்சரிக்கை. வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக வாய்ப்புள்ளதால் மலைப்பாதைகளில் பயணம் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.

இனி விவசாயிகளுக்கான வேளாண் பரிந்துரைகள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தலைவர் அனுப்பியிருக்கும் பரிந்துரைகள் இவை. கேரட் பயிரில் துரு இ மேலாண்மை. விதைத்த 45 முதல் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோராண்ட் ரானிப் லிஃப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணிலிட அறிவுறுத்தப்படுகிறது. முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் நீர் என்ற அளவில் இலைவழி தெளிக்க அறிவுறுத்தப்படுகிறது. குறுமிளகு பயிரில் வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அசோஸ்ஃபைரில்லம் அல்லது ஃபாசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் போன்றவற்றில் நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும்போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிடலாம். ஒட்டுப்பொறிகளை முறையே நீளம் மஞ்சள் என்ற அளவில் ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் பொருத்தலாம்.

நேர்களை உங்களின் கவனத்திற்கு இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் மண் பரிசோதனை முக்கியத்துவம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் டாக்டர் எம் சந்தோஷ்குமார், மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர், வேளாண் அறிவியல் நிலையம் காட்டுப்பாக்கம். தொடர்ந்து நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஏ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். தொடர்வது 5:45 மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைக்கிறார். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேச்சு நடத்தினார். பிஷ்கெக்கில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது வர்த்தகம் மற்றும் முதலீடு, எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து தலைவர்கள் விவாதித்தனர். அப்போது பேசிய பிரதமர், இந்தியா ரஷ்யா இடையேயான ஒத்துழைப்பு தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவது திருப்தி அளிப்பதாக கூறினார். ரஷ்யா யுக்ரைன் மோதல் குறித்து குறிப்பிட்ட அவர், இதற்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். நாள்தோறும் நடைபெறும் போர் மனித சமூகத்தை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து விவகாரங்களுக்கும் அமைதியான முறையில் தீர்வு காண்பது என்பது மனித நேயத்துக்கு அழைப்பு விடுப்பது என்பதாகும் என்று அவர் தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதை நோக்கிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் இதற்கு இந்தியா ஆதரவு அளிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவில் இன்னும் சில நாட்களில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் திரு புதினையும் அவரது பிரதிநிதிகளையும் வரவேற்க இந்தியர்கள் அனைவரும் ஆவலுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். ரஷ்ய அதிபரின் வருகை இருதரப்பு உறவை வலுப்படுத்தும் என்று பிரதமர் கூறினார். இதனிடையே ரஷ்ய அதிபர் திரு புதினுடன் தாம் விரிவாக விவாதித்ததாகவும் இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டாண்மையின் முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசித்ததாகவும் பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி, புதுமை கண்டுபிடிப்பு, விண்வெளி, உரங்கள், மக்களுக்கிடையேயான தொடர்பு ஆகியவற்றில் இரு நாடுகளும் முக்கிய கவனம் செலுத்துவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த செயலிகள் முகநூல், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் விமோ, ரீவோ, நெக்ஸோ உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் விளம்பரங்கள் மூலம் பரப்பப்படுவதாக கூறியுள்ளது. இந்த செயலிகளை அணுகியவுடன் அதில் நிதி மோசடி செயலி வலியுறுத்தும் என்று தெரிவித்துள்ளது. எனவே விளம்பரங்கள், இணையதளங்கள் அல்லது சந்தேகத்திற்கு உரிய இணைப்புகள் வாயிலாக ஏபிகே கோப்புகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் தெரியாத செயலிகளுக்கு அணுகல் அனுமதி அளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது இதர நம்பத்தகுந்த செயலி அமைப்புகளிலிருந்து மட்டுமே செயலிகளை பதிவிறக்கம் செய்யுமாறும் உள்துறை அமைச்சகம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்கிறார். அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேட்டூர் அணையில் உரிய நீர் இருப்பு இல்லாத நிலையில் நடப்பாண்டு வழக்கமான நடைமுறைப்படி ஜூன் 12 தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனிடையே காவிரி நீர்ப்பிடி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் 91 அடியாக உள்ளது. மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட 1934 ஆண்டு தொடங்கி உரிய தேதியான ஜூன் 12 தேதியன்று 19 முறை அணை திறக்கப்பட்டுள்ளது. உரிய தேதிக்கு முன்னதாக 11 முறை திறக்கப்பட்டுள்ளது. போதிய நீர் இருப்பு இல்லாததால் காலதாமதமாக 61 ஆண்டுகள் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக 93 ஆண்டாக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் டெல்டா விவசாயிகள் மட்டுமின்றி காவிரி கரையோர பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியிருப்பது வரலாற்று சாதனையாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சர்வதேச அளவில் நிலவும் அரசியல் குழப்பங்கள், எண்ணெய் விலை உயர்வு ஆகிய சவால்களுக்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ராஜதந்திர நடவடிக்கைகளும் 140 கோடி மக்களின் கூட்டு முயற்சியும் இந்த சவால்களை முறியடித்து நாட்டை அசுர வேகத்தில் வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ளத்தக்கது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கொச்சியில் நடைபெற்ற பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பட்டதாரிகளை உருவாக்குவதை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் சந்தையின் தேவைகளை புரிந்து ஆராய்ச்சி புத்தாக்கம் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார். கற்பித்தலில் புதுமை, பல்துறை ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துதல், சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்தும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக தற்போது 6000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெரு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. இந்திய கடற்படை கப்பல் நிபுண் மும்பையில் நடைபெற்ற விழாவின்போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் தேசிய நெடுஞ்சாலையில் அங்கீகரிக்கப்படாத பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 350 வாகனங்களை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய நிர்வாகம் அகற்றியுள்ளது. நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலில் இன்று முதல் கைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 11-4, 11-5, 11-6 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் டெனி கொசூலை வென்றார். யுனிவர்சல் ஜம்ப் ரோப் சாம்பியன் போட்டியின் கலப்பு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஜொராவர் சிங், பூஜா ஆர்யா, யாஷ், மோஹித் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இப்போட்டியில் 25 தங்கம், 12 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைக்கிறார். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:55.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: மாசுபாடும் சுற்றுலாவும் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்துட்டு மாசுபாடும் சுற்றுலாவும், பொல்யூஷன் டூரிசம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீலகிரி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்துட்டு வரீங்க. சுற்றுலா வாழ்வாதாரம் தரும், ஆனால் கட்டுப்பாடுலா சுற்றுலா என்ன கொடுக்கும்? மாசுபாடை தான் கொடுக்கும். பீக் சீசனில் பார்த்தீங்கன்னா ஊட்டியுடைய காற்று தரம் வந்துட்டு இப்போ சமீப காலத்தில் சுத்தமாக இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குப்பைகள், அப்புறம் இந்த சோலா காடுகளை வந்துட்டு அடைக்கிறது, வாகனங்களுடைய புகை, வெஹிக்கிள்ஸுடைய ஸ்மோக் வந்துட்டு இந்த பள்ளத்தாக்குலேயே வந்துட்டு தங்கிடுது. ஸோ அதனாலவும் காற்று மாசு ஏற்படுது. அப்புறம் கழிவுநீர் குளங்களில் கலக்கிறது, வீடா இருக்கட்டும் இல்லை அது காட்டேஜோ இல்லை ரெசார்ட்டா இருக்கட்டும், இந்த கழிவுநீர் அப்படிங்கிறது நம்ம என்னதான் போனாலும் அது வந்துட்டு ஆறுகளில் வந்துட்டு கலக்கிறதுனால பொல்யூஷன் அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு. நம்ம நீலகிரியை நேசிக்கிறோம் அப்படின்ற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் சமீப காலத்துல. அப்ப எதிர்காலம் என்ன நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, ஆனா அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்துட்டு இந்த பொல்யூஷனை மென்மேலும் தொடர்ந்துட்டே போனோம் அப்படின்னாக்கா எதிர்காலம் கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனா இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷர்ஸ் வந்துட்டு நாம தான் எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கழிவு நீரெல்லாம் வந்துட்டு டிரைனேஜ்குள்ள கரெக்டா போகுதா அப்படிங்கறத பாத்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பா இருக்கு. நம்ம முனிசிபாலிட்டியை பிளேம் பண்ணி எந்த காரணமும் இல்லை. நம்மளை சுத்தி நம்ம தான் வந்துட்டு சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள சின்னதுல இருந்து சொல்லி வளர்த்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி சுற்றுலா பயணிகள் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் வந்துட்டு கம்மியா யூஸ் பண்ணுங்க. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் பேன் செய்யப்பட்டு இருக்கு, ஆனாலும் நமக்கு எங்க பார்த்தாலும் என்ன இருக்கு, பிளாஸ்டிக் தான் காற்று அலக்கிது. ஸோ அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்றதை நம்ம வந்துட்டு குறைக்கணும்னு கேட்டுக்கிறேன். வெஹிக்கிள் ஸ்மோக் இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு பக்கம் வெஹிக்கிள் ஸ்மோக்கும் ஒரு பக்கம் டிராஃபிக்கு, இதை ரெண்டுமே ஓவர் கம் பண்ணி நம்ம வரணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால அதுக்காக என்ன எஃபர்ட்ஸ் எடுக்க முடியுமோ அதை நம்ம கண்டிப்பா எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பிளாஸ்டிக் குப்பைகள் போடுறதுனால இந்த சோலா ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, நீலகிரி மாவட்டத்துல இந்த சோலா டென்ஸ் ஃபாரஸ்ட் தான் நம்ம மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குப்பை எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மண்ணுக்குள்ள போய் அடைப்பு ஏற்படுது. ஓகேவா, இது அடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மரங்களாகட்டும் இல்ல அந்த நிலமாகட்டும் அடைக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம வந்துட்டு இயற்கைக்கு கொடுக்குறோம். இயற்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பகச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பாதுகாத்து பொக்கிஷமா வளர்த்தோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு பாதுகாப்பான ஒரு பொக்கிஷமான லைஃபை கொடுக்கும். பட் நம்ம அதை அழிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய பதில் வந்துட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கும். அதை மனிதன் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பொல்யூஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு குறைச்சிட்டு சேஃப்கார்ட் பண்றதுக்கான மெஷர்ஸை மக்களாகிய நாமும் அரசாங்கமும் சேர்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி.
1: மாசுபாடும் சுற்றுலாவும் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: குப்பைகள் போட வேண்டிய இடம் குப்பை தொட்டிகளே, தெருவோரங்கள் நீர்நிலைகள் அல்ல. மண்ணும் நீரும் குப்பைகளால் பாழ்படுவதை தவிர்ப்போம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து குப்பை தொட்டியில் இடுவோம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
0: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: ரொம்ப பொதுவாக கேட்கப்படுற ஒரு கேள்வி, ஈவன் வந்து நல்லா படிச்சவங்க கூட அதிகமாக கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் ஹோமியோபதி டாக்டர்ஸ் பர்சனல் குவெஸ்டின்ஸ் கேட்குறாங்க? அதாவது என்னை பற்றியோ என் லைஃபை பற்றியோ இதெல்லாம் ஏன் கேட்குறாங்க? என் கேரக்டரை பற்றி ஏன் கேட்குறாங்க? ஏன் ஹோமியோபதி டாக்டர்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாத கேள்விகள் கேட்குறாங்க? ஏன் ஹோமியோபதி டாக்டர்ஸ் நிறைய குவெஸ்டின்ஸ் கேட்குறாங்க? ஹோமியோபதி கன்சல்டேஷன் போனால் ஏன் எவ்வளோ நேரம் எடுக்குது? இப்படிலாம் கேட்குறாங்க. ரொம்ப பொதுவாக கேட்குறது, இப்போ நம்ம கிளினிக்கே யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்மக்கிட்ட முதல்ல கேட்குறது, டாக்டர் ஹோமியோபதியில் சுகருக்கு மருந்து இருக்கா, பிபிக்கு மருந்து இருக்கா, இல்லை வந்து தைராய்டுக்கு மருந்து இருக்கா, ரொம்ப நாளாக மருந்து எடுக்கிறேன் கண்ட்ரோல் ஆகலை, ஸோ நான் ஹோமியோபதி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குது. அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லப்படுற சுகர், அதாவது டயபெட்டிஸ் ஆகட்டும், ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் ஆகட்டும், இல்லை தைராய்டு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ஹோமியோபதியில் மருந்து இருக்குது. அதே மாதிரி சில மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ லாங் டேர்ம் நீங்கள் மருந்து எடுத்தீங்கன்னா அந்த மருந்துனாலே சில நேரத்தில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், ஆர்கன் டேமேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹோமியோபதியில் எதுவுமே கிடையாது. லாங் டேர்ம் எடுத்தாலும் சேஃப் தான். இப்போ ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து டயபெட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டயபெட்டிஸ்க்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இப்போ ஒரு 20-25 டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ சிலருக்கு டயபெட்டிஸ்னால காம்ப்ளிகேஷன் வரும், லைக் வந்து கண்ணில் வந்து ரெட்டினோபதி வரலாம், இல்லை வந்து சிலருக்கு கிட்னி பாதிக்கலாம். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை டிலே பண்ணுறதுக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் ஹோமியோபதி மருந்துகள் உதவியாக இருக்கும். அடுத்து கேட்கப்படுற ஒரு பொதுவான கேள்வி, ஹோமியோபதி மருந்து எடுத்தால் ஏதாவது சர்ஜரி பண்ணாமல் அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம், ஆனால் எல்லா நோய்களுக்கும் கிடையாது. சில குறிப்பிட்ட நோய்களுக்கு சர்ஜரி பண்ணாமல் ஹோமியோபதி மருந்து மட்டுமே எடுக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்சிலைட்டிஸ் அடினாய்ட்ஸ், குழந்தைங்களுக்கு திரும்ப திரும்ப வரக்கூடிய இந்த டான்சில் பிரச்சனைகள் அடினாய்ட் பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் வந்து வெறும் மருந்து மூலமாகவே தீர்வு கொடுக்க முடியும். அடுத்து கிட்னி மற்றும் பித்தப்பை கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸ், கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், இதுக்குமே வந்து ஆப்ரேஷனே இல்லாமல் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். இப்போ ஒரு கிட்னி ஸ்டோனோ இல்லை ஒரு கால் பிளாடர் ஸ்டோனோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு ரெக்கரண்ட் கண்டிஷனாக இருக்கும், அதாவது ஒரு தடவையில் சரியாகாது. ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது இப்போ சர்ஜரியே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நிரந்தர தீர்வு ஹோமியோபதியில் இருக்குது. அடுத்து மூலம் பவித்ரம், அதாவது ஹெமரோய்ட்ஸ், ஃபிஸ்டுலா, இதுக்குமே வந்து நீங்கள் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணாமலே ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அடுத்து இந்த ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க, 60 மேலே இருக்க மேல்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஸ்டேட் பெருசாகி யூரின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அதுக்குமே ஆப்ரேஷன் இல்லாத தீர்வு இருக்குது. பெண்களுக்கு வரக்கூடிய ஃபைப்ராய்ட் கட்டி, அதுக்குமே நமக்கு மருந்து வச்சே சரி பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. வெரிகோஸ் வெயின்ஸ், நிறைய பேருக்கு இப்போ ஊட்டி மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெரிகோஸ் வெயின்ஸ்ன்றது ரொம்பவே காமனான ஒரு கண்டிஷனாக இருக்கு. இதுக்கு சர்ஜரியே இல்லாமல் மெடிசன்லேயே வந்து உங்களுக்கு முழு தீர்வு வந்து கொடுக்க முடியும். ஒரு சில வார்னிங் சைன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கிட்னியில் ஒரு கல் இருக்கு, அந்த கல் ரொம்ப பெருசாகி கிட்னியை அந்த ட்ராக்ல எங்கேயோ ஒரு இடத்துல அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னாகும், யூரின் வர முடியாமல் அது ஒரு எமர்ஜென்சி ஸ்டேட்டாக மாறிடும். அந்த மாதிரி ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இல்லை ஒரு காம்ப்ளிகேஷன் போயிடுச்சு அப்படின்றப்ப சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்றப்ப ஹோமியோபதி அந்த கண்டிஷனில் ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நீங்கள் உங்கள் ஹோமியோபதியில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட வார்னிங் சைன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க, அதாவது என்னென்னலாம் இருந்தால் நான் உடனே எமர்ஜென்சிக்கு போகணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
0: நலமுடன் வாழ.
2: இதுவரை ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: ஃபுல்லாக இருக்கு. முதல்ல எல்லாம் ஒருத்தரோட மதிப்பை எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி, லேண்ட், பணம் இதெல்லாம் வச்சு தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் நம்மளோட பேர், ஃபோன் நம்பர், நம்மளோட இமெயில் அட்ரஸ், நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ், நம்மளோட வீட்டு அட்ரஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஆன்லைன் பழக்கத்தை தான் வந்து பார்க்குறாங்க. இது எல்லாமே நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது. நம்மளுக்கான முக்கியமான கேள்வி என்னன்னா, நம்மளோட தகவல்களை யாரு பயன்படுத்துறாங்க, அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட தகவல்கள் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நபரோட அடையாளம், அதாவது நம்மள ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கிற தகவல்கள் எல்லாமே நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனா சொல்றோம், அதாவது தனிப்பட்ட தகவலா சொல்றோம். உதாரணத்துக்கு நம்மளோட பேரு, நம்மளோட ஃபோன் நம்பர், நம்மளோட இமெயில் ஐடி இல்லைனா இமெயில் அட்ரஸ், நம்மளோட ஆதார் நம்பர், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ், நம்மளோட ஃபோட்டோஸ், நம்மளோட மெடிக்கல் டீட்டெயில்ஸ், இதெல்லாமே நம்மளோட தனிப்பட்ட தகவலாக இருக்குது. இந்த தனிப்பட்ட தகவல்கள் எல்லாமே ஒருத்தரோட வாழ்க்கையில் லிங்க் ஆகிருக்கு. இது வந்து தப்பான கைகளில் போகும்போது தான் நம்மளுக்கு இஷ்யூஸை வந்து கிரியேட் பண்ணுது. நம்மளோட டேட்டா ஏன் இவ்வளோ முக்கியமானதுன்னு நம்ம எப்போவது யோசிச்சிருக்கோமா? நம்ம யூஸ் பண்ற எல்லா ஆப்ஸ்லயும் நம்மளோட ஏதாவது ஒரு முக்கியமான டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷாப்பிங் ஆப்பை எடுத்துக்கிட்டா அதுல நம்ம சர்ச் பண்ண எல்லா பொருட்களோட லிஸ்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பொருட்கள் அதுல இருந்து வாங்கியிருக்கோன்றதும் அதுல இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸும் அந்த ஷாப்பிங் ஆப்ல இருக்கும். மேப்னு எடுத்துக்கிட்டா நம்மளோட கரண்ட் லொகேஷனை கூட அது வந்து ட்ராக் பண்ணிட்டே தான் இருக்கும். ஒரு சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டா நம்ம நம்மளோட லைக்ஸ், நம்மளோட ஃபேவரட், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, நம்ம என்னெல்லாம் பண்றோம் சோஷியல் மீடியால, இதெல்லாமே நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அந்த சோஷியல் மீடியால இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து நம்மளோட சர்வீசஸ் அப்கிரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணா ஓகே, ஆனா நிறைய பேர் இதை வந்து தவறா யூஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பர்சனலா வச்சுக்கணும், எங்கேயும் ஷேர் பண்ண போக கூடாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டேட்டா பிரீச் அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். ஒரு கம்பெனி அதோட டேட்டாஸை ரொம்பவே சேஃபா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஆனா அதை வந்து ஒருத்தர் திருடுறாங்க இல்ல ஒருத்தர் வந்து அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டேட்டா பிரீச்னு சொல்றோம். உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து வச்சிருக்காங்க, அதே வந்து அவங்களோட கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஹேக் ஆச்சுன்னா அதை நம்ம டேட்டா பிரீச்னு சொல்லுவோம். டேட்டா பிரீச் மூலமா என்ன நடக்குதுன்னா, நம்மளோட தனிப்பட்ட தகவல்களை வந்து திருடுறாங்க, நம்மளுக்கு மோசடி நடக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் அடையாள திருட்டு கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளோட அடையாளங்களை வச்சுதான் அவங்க வந்து இந்த திருட்டை பண்ண போறாங்க. கம்பெனிஸ்க்கும் நம்மளோட டேட்டாவை நல்லபடியா ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கணும்ன்றத ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. ஆனா நம்மளும் நம்மளோட டேட்டாவை பர்சனலாவே வச்சுக்கணும்.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை தனிப்பட்ட தகவல் பாதுகாப்பு குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.

0: சுத்தம் என்பது வார்த்தை அளவில் இல்லாமல் மனதின் உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீடும் நாடும் சுத்தமாக இருக்கும்.
1: தொடர்வது 7:15 தமிழில் செய்திகள்.
0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11

0: பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் இன்று நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். இதில் பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் இந்தியாவில் உள்ள வாய்ப்புகள் குறித்து அவர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற உலக நாடோடிகள் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இதில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின், ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் உள்ளிட்ட ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வரும் 6 முதல் நடைபெறும் இப்போட்டியில் 100 மேற்பட்ட நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 18 தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்துவதில் ஆடை வடிவமைப்பு தொழில்துறைக்கு பெரும் வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். பாரம்பரிய கைவினைஞர்களுக்கு ஆதரவும் வழிகாட்டுதலும் அளிக்கப்படும் போது அவர்களது அடுத்த தலைமுறையினரை இத்தொழில்களில் நம்பிக்கையுடன் ஊக்குவிக்கும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். வேளாண் நிலத்தில் இந்த பட்டாசு ஆலை இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த வெடி விபத்து காரணமாக அருகே உள்ள 5 வீடுகள் சேதமடைந்தன. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் காவல்துறையினர், தீயணைப்பு படை வீரர்கள், விமானப்படை வீரர்கள் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் திருப்பூரில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு நிறுவன கல்லூரியில் செயல்பட்டு வரும் அடல் தொழில் காப்பக மையம் ஜவுளித்துறையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கி வருகிறது. இந்நிறுவனம் ஜவுளி தொழிற்சாலைகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பின்போது உருவாகும் உப்பு கழிவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றும் முயற்சிக்கு ஆதரவளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் நிப்டி கல்லூரியில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் AIC ஜவுளித்துறையில் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கி வருகிறது. தொழில்நுட்ப ஆலோசனை, நிதி திரட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த புத்தாக்க திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் AIC தற்போது ஜவுளி தொழிற்சாலைகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பில் உருவாகும் உப்பு கழிவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக்க மாற்றும் முயற்சிக்கு 5,000 லிட்டர் திறன் கொண்ட மாதிரி ஆலை உருவாக்கப்பட்டு சென்னை IIT ஒப்புதலுடன் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு NTA மூலம் ரூபாய் 38 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. திட்டப்பணிகள் தற்போது 70% நிறைவடைந்துள்ளன. திட்டம் முழுமையடைந்தால் ஜவுளித்துறை மட்டுமின்றி பல்வேறு தொழிற்சாலைகளில் உருவாகும் உப்பு கழிவையும் மீண்டும் பயன்படுத்த முடியும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இரண்டாம் கட்ட செமிகண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 127,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். சிப் உற்பத்திக்கு ஊக்கம் அளிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 85,000 செமிகண்டக்டர் பொறியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். எரிசக்தி துறையில் கத்தார் உடனான ஒத்துழைப்பு வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கத்தாருக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தூதர் டாக்டர் கே ஸ்ரீகார் ரெட்டியுடன் பேச்சு நடத்திய பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே திரவ எரிவாயுக்கான ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவரை 500,000 மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகம் உட்பட 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதற்கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. 4,247 பேரை கண்டறிய முடியவில்லை என்று கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேபாள ராணுவத்தினர், காவல்துறையினர், ஆயுதப்படையினர் ஆகியோர் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் நவீன மீட்பு உபகரண பற்றாக்குறையால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மீட்பு பணியில் 21,000 பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷா தெரிவித்துள்ளார். இந்த பெருவெள்ளத்தால் 90,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் கணித்துள்ளது. மீட்பு பணிகளில் உதவுவதற்காக இந்தியாவின் சார்பில் சிறப்பு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. டிஎன்ஏ பரிசோதனையில் உதவுவதற்காக 19 பேர் கொண்ட இந்திய தடய அறிவியல் குழுவினர் காட்மாண்டுவில் உள்ளனர். சத்தீஸ்கரில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல் பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 39 வயதான அவர் 20 ஆண்டுகளாக அர்ஜென்டினா அணியில் இடம்பெற்றிருந்த அவர் தமது நாட்டிற்காக 207 போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். 1 உலகக்கோப்பை வெற்றியும் 2 கோப்பா அமெரிக்க வெற்றியும் இதில் அடங்கும். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 11-4, 11-5, 11-6 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் டெனி கொசூலை வென்றார். யுனிவர்சல் ஜம்ப் ரோப் சாம்பியன் போட்டியின் கலப்பு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஜொராவர் சிங், பூஜா ஆர்யா, யாஷ், மோஹித் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இப்போட்டியில் 25 தங்கம், 12 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மனேபள்ளி, மிதுன் மஞ்சுநாத், அஸ்வினி பொன்னப்பா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8. நேரம் 7:25. 25 நொடி.

குட் மார்னிங் நீல்கிரீஸ். சிந்தனைக்கு சில நொடிகள். வாழ்க்கை என்பது உங்களை நீங்களே தேடுவது இல்லை, உங்களை நீங்களே உருவாக்குவது. நேர்களே, இன்றைய குட் மார்னிங் நீல்கிரீஸில் பல புத்தம் புதிய தகவல்கள் உங்களுக்காக வழங்கப்பட உள்ளது. அத்தோடு புத்துணர்ச்சி தரும் பாடல்களும் இதோ தொடர்கிறது.

0: நா முத்துக்குமாரின் பாடல் வரிகள் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஒலித்தன. நரேஷ் பாடிய அந்த பாடலின் படம் சமர்.
1: நீலகிரி மாவட்டத்தில் விளம்பர நிறுவனம் வைத்திருப்பவரா நீங்கள், அல்லது புதிய விளம்பர நிறுவனம் தொடங்க ஆர்வம் உள்ளவரா? உங்கள் விளம்பரங்களை வானொலியில் ஒளிபரப்ப ஓர் அரிய வாய்ப்பு. நீங்கள் அளிக்கும் விளம்பரங்களுக்கு 15% கமிஷன் தொகை, அதாவது முகவருக்கான தொகையை வருமானமாக ஈட்டலாம். விருப்பமுள்ளவர்கள் இதற்கான விண்ணப்பத்தினை அலுவலகத்தில் நேரடியாக வந்து பெற்றுக் கொள்ளலாம். அலுவலக முகவரி: நிலைய இயக்குநர், அகில இந்திய வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை 31 தேதி.

குட் மார்னிங் நீலகிரிஸ் தொடர்கிறது. நீலகிரி மாவட்டத்தின் இன்றைய வானிலை நிலவரம். வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும், லேசான மழை பெய்யலாம். அதிகபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. ஈரப்பதம் சுமார் 70 முதல் 76% வரை பதிவாகலாம். லேசான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்படுகிறது.

இமானின் இசையில் ஸ்ரேயா கோஷல் பாடியதை கேட்டீர்கள். யுகபாரதியின் பாடல் வரிகள் சாட்டை படத்திலிருந்து ஒலித்தன.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

0: குட் மார்னிங் நீல்கிரிஸில் தொடர்ந்து கேட்போம் புதின பக்கங்கள்.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி

புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம்.

முதன் முதலாக காவிரி பூம்பட்டினத்து கடற்கரையில் யவனமல்லனை வெற்றி கொண்ட வீரனாக இளங்குமரனை சந்தித்த போது காவிரி பூம்பட்டினத்திலேயே திமிர்மிகுந்த அழகனாக அவனை உணர்ந்தாள் சுரமஞ்சரி. அடுத்த முறை கப்பல் கரப்பு தீவில் தனிமையில் சந்தித்த போது தன்மானம் நிறைந்த இளைஞனாக உணர்ந்தாள். அதற்கு பின்பு நெடுங்காலத்துக்கு அப்புறம் நாளங்காடியில் சமயவாதம் புரியும் ஞான செல்வனாக சந்தித்த போது பிறருடைய துக்கத்துக்கு இறங்கும் மனம்தான் செல்வம் என்று கூறி அருள்நகை பூக்கும் கருணை மறவனாக சந்தித்தாள். அதற்கும் அப்புறம் தன்னுடைய பூக்குடலையிலிருந்து அவனை கொல்ல முற்பட்ட பாம்பை கண்டு எல்லோரும் தன்மேல் சீறிய போது புன்னகையோடு தன்னை பொறுத்த அவனிடம், நீங்கள் மகா கவிகளுக்கு உத்தம நாயகனாகி காவியங்களில் வாழ வேண்டிய பேராண்மையாளர் என்று தானே அவனை புகழ்ந்து கூறியதையும் நினைத்து கொண்டாள் சுரமஞ்சரி. அந்த கருணை மறவன் மேல் தான் கொண்டிருக்கிற காதல் காவியங்களில் வருகிற அன்பை போல் அழியாததாகவும் நிலையான தூய்மை உடையதாகவும் இருக்க வேண்டும் என அவள் மனதில் உறுதி பிறந்திருந்தது. அந்த உறுதி ஒன்றுதான் அவள் மனதின் ஆசை நிரந்தரமாக நின்ற கடைசி எல்லையாக அவளை ஆக்கியிருந்தது. இலக்கியங்களையும் காவியங்களையும் தங்கள் உறவையும் எண்ணி பார்த்து பழகிய காரணத்தால் ஏட்டுச்சுவடிகளில் வாழும் அந்த உணர்வுகளின் மனதில் திளைத்து திளைத்து தன் மனம் நிற்கும் எல்லையை தனது தவமாகவே ஆக்கிக் கொண்டு விட வேண்டும் என்ற பிடிவாதம் பிறந்தது அவளுக்கு. இந்த பிடிவாதம் பிறந்த பின்னால்தான் இருக்கும் மாடம், தன்னோடு துணையிருக்கும் வசந்தமாலை, தன் தந்தை, நகைவேழம்பர் எல்லோரும் எல்லாமும் அவளுக்கு மறந்தே போயினர். அன்று காலையில் சுரமஞ்சரியின் கையில் கிடைத்த முதல் சுவடியில் அவள் மனத்தின் தவிப்புகளையே மேலும் வளர்ப்பது போல் ஒரு பழைய பாடல் வந்து வாய்த்தது. வைகள் தோறும் இன்பமும் இளமையும், எய்கனை நிழலின் கழியும், இவ்வுலகத்து காணீர் என்றலோ அரிதோ அதனணி பேணீர் ஆகுவீர். ஒரு தலைவனிடம் அவனால் காதலிக்கப்படும் காதலியின் தோழி ஒருத்தி சொல்வதாக இப்பகுதி அமைக்கப்பட்டிருந்தது. வேகமாக தொடுக்கிற அம்பின் நிழல் போல் இந்த வாழ்க்கையும் இதன் இளமை பருவத்து சுகங்களும் உண்டாகிய வேகம் தெரிவதற்கு முன்பே மறைந்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய உலக வாழ்வின் நிலையை நீங்கள் காணாதவர் இல்லை. இதை உணர்ந்து என் தலைவியை விட்டு பிரியாமல் அவள் மேல் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்று தன் தலைவியின் சார்பில் அந்த பாடலில் வருகின்ற தோழி தலைவனிடம் கூறி வேண்டிக் கொள்வதாக இருந்த இப்பகுதியை ஏட்டிலிருந்து சுரமஞ்சரி படித்துக் கொண்டிருந்த போதுதான் வசந்தமாலையும் அவள் அருகே வந்து நின்றாள். வில்லில் நாணேற்றி வேகமாக தொடுக்கப்பட்டு செல்கிற அம்பின் நிழலைப் போல் இந்த வாழ்க்கையும் இதன் இளமை பருவத்து சுகங்களும் வேகமாக உண்டாக்கிய சுவடு தெரிவதற்கு முன்பே அழிந்து கொண்டிருக்கின்றனவே என்ற கருத்துள்ள பகுதியை இரண்டாம் முறையாக படிக்கும்போது சுரமஞ்சரிக்கு கண் கலங்கிவிட்டது. இதை இப்படியே அவரிடம் யாராவது போய் சொல்ல மாட்டார்களா? இதையும் சொல்லி என் துக்கத்தையும் விவரித்து அவரை என் மேல் அனுதாபமும் கொள்ள செய்யும் திறமை வாய்ந்த தோழிகள் யாருமே எனக்கு இல்லையா என்று எண்ணி எண்ணி அந்த பகுதிக்கு மேல் பாடலில் மனம் செல்லாமல் இளங்குமரனுடைய முகத்தை நினைத்து கொண்டாள் சுரமஞ்சரி. மூன்றாவது முறையாக இதே பகுதியை தன் தோழி வசந்தமாலைக்கும் படித்து கூறிவிட்டு, இப்படி திறமையாக அவரிடம் பேசி என் உணர்ச்சிகளையெல்லாம் அழகான உவமானத்தினால் விளக்குவதற்கு உன்னை போல் ஒரு தோழியால் முடியுமோ வசந்தமாலை என்று ஏக்கத்தோடு அவளை கேட்டாள் சுரமஞ்சரி. வசந்தமாலை இதற்கு என்ன மறுமொழி கூறுவது என்று அறியாமல் திகைத்தாள். சுரமஞ்சரி அவளுடைய திகைப்பை பார்த்துவிட்டு, நான் சொல்லியதே உனக்கு புரியவில்லை போலிருக்கிறதே வசந்தமாலை என்று தன் தோழியை கேட்டாள். புரிகிறதம்மா, ஆனால் உங்கள் துன்பத்தை அவரிடம் திறமையாக எடுத்து சொல்வதற்காகவாவது நான் ஒரு கவியாக பிறந்திருக்க வேண்டும். ஏனெனில் துன்பங்களையும் தப்புகளையும் ஏக்கங்களையும் கூட அழகாக சொல்லுகிற திறமை கவிகளுக்கு மட்டும்தான் இருப்பதாக தெரிகிறது. அடுத்த பிறவியிலாவது உங்களுக்கு தோழியாக பிறந்து கவியாகவும் விளங்கி நீங்கள் அன்பு செலுத்துகிறவரிடம் போய் உங்களுக்காக உவமைகளையும் உருவங்களையும் கூறி அவருடைய மனதை இழக்க வேண்டும் போல எனக்கு ஆசையாயிருக்கிறது. போடி வேலையற்றவளே, இந்த பிறவியின் ஆசைகளே இன்னும் தீர்ந்த பாடில்லை, அதற்குள் நீ அடுத்த பிறவிக்கு போய்விட்டாயே என்று தோழிக்கு பதில் கூறிய போது சுரமஞ்சரியின் கண்களில் தெரிந்த அழுகை குரலிலும் ஒலித்தது. அப்போது அவள் கைகளிலிருந்த அந்த ஏடு கண்ணீரில் நனைந்து கொண்டிருந்தது. தன் தலைவியை அழச் செய்த அந்த ஏடுகளின் மேல் கோபம் கோபமாக வந்தது வசந்தமாலைக்கு. அதே சமயத்தில் தலைவி எதற்காக அழுகிறாள் என்ற சந்தேகமும் அவளுக்கு ஏற்பட்டது. ஏட்டிலே கண்ட பாட்டுக்காக அழுகிறாளா? பாட்டிலே திகழும் கருத்தால் தன் மனம் எவனை நினைவு கூர்ந்ததோ அவனுக்காக அவனை எண்ணி அழுகிறாளா என்று ஒன்றும் தெளிவாக புரியாமல் மருண்டாள் வசந்தமாலை. இதுவரை
என்றும் ஏற்பட்டிருக்க முடியாத நிறைந்த அனுதாபம் அன்று வசந்தமாலைக்கு தன் தலைவியின் மேல் ஏற்பட்டது.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

சகுனி படத்திற்காக சோனு நிகம் சைந்தவி குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். நா முத்துக்குமார் எழுதி ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் ஒலித்தது.

குட் மார்னிங் நீல்கிரீஸ் தொடர்கிறது. நேர்களே, சுவாரஸ்யமான தகவலோட பக்கத்துக்கு இப்ப நாம வந்திருக்கோம். உலகின் 7 அதிசயங்களை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவின் தாஜ்மஹால், சீனாவின் சீன பெருஞ்சுவர், இத்தாலியின் கொலோசியம் அரங்கம். இது ரோமானியர்களால் கட்டப்பட்ட ஒரு பழங்கால அரங்கம். மெக்சிகோவின் சின்செட்ஸ் இட்ஸா, மாயன் நாகரிகத்தின் புகழ்பெற்ற பிரமிடு கட்டடக்கலை கொண்ட நகரம். பெருவின் மச்சு பிச்சு நகரம். பிறகு ஜோர்தானின் பெத்ரா, செங்குத்தான பாறைகளில் செதுக்கப்பட்ட பழமையான ஒரு மாநகரம். கிறிஸ்து தி டீமர், பிரேசிலில் உள்ள ஒரு இயேசுவின் பிரம்மாண்ட சிலை. இதெல்லாம் உலக 7 அதிசயங்களில் இருக்கு. இதில் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்குறீங்களா? பொதுவாக இந்த உலக அதிசயங்களுக்கான பரிந்துரை அப்படின்றது காலம் காலத்திற்கும் புதிது புதிதாக பரிந்துரைக்கப்பட்டே வருகிறது மக்களால். இதில் ஆரம்பத்தில் எப்போ இந்த 7 அதிசயங்களை பற்றிய ஒரு சிந்தனையின் மூலம் ஆரம்பமானது அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான தகவல். கிமு 484 முதல் கிமு 425 வரை ஹீரோடாட்டஸ் இவருடைய இந்த காலகட்டத்திலும், கிமு 305 முதல் கிமு 240 வரை காலிமோசஸ் காலத்தில் இந்த சிந்தனையோட முதல் மூலம் ஆரம்பமானது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் கிசாவின் பெரும் பிரமிடு, பாபிலோனின் தொங்கும் தோட்டம், ஒலிம்பியாவின் ஏசு சிலை, எபசிஸ் என்ற இடத்தில் உள்ள ஆர்த்திமிஸ் கோவில், ஹலிகர்னாசிஸ் உள்ள மசோலோஸ் நினைவு சின்னம், ரோட்ஸ் பேரு

உருவச்சிலை மற்றும் அலெக்சாண்ட்ரியா கலங்கரை விளக்கம் ஆகியவை இந்த பட்டியலில் ஆரம்ப காலத்தில் தயாரிக்கப்பட்டன. கிசாவின் பெரும் பிரமிடு மட்டும்தான் இன்று நிற்கிறதாம். ஏனைய அதிசயங்கள் யாவும் நிலநடுக்கம், தீ அல்லது பிற காரணங்களால் அழிக்கப்பட்டுவிட்டன என்கிறது வரலாற்று தகவல்.

விவேகாவின் பாடல் தி இமானிசையில் ஒலித்தது. ஈஜி ரஞ்சித், சுனிதி சௌஹான் குழுவினர் பாடிய பாடலின் படம் ஜில்லா.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

0: குட் மார்னிங் நீல் கிரிசில் தொடர்கிறது.
1: அறிவோம் அரசின் திட்டங்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. அறிவோம் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று தமிழ்நாடு பசுமை இயக்கம் திட்டம் பற்றிய தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். மரங்கள் மற்றும் காடுகள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மிகவும் முக்கியமானவை. மரங்கள் நமக்கு ஆக்சிஜன், நிழல், உணவு மற்றும் பல்வேறு பொருட்களை வழங்குகின்றன. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கும் மரங்களை அதிகமாக வளர்ப்பது அவசியம். இதற்காக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பசுமை இயக்கம் என்ற முக்கியமான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டின் பசுமை பரப்பை அதிகரிப்பதும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் அதிக அளவில் மரக்கன்றுகளை நடுதல், காடுகளை பாதுகாத்தல், மரங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளுதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகள் நடப்படுகின்றன. அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், சாலையோரங்கள் மற்றும் பொது இடங்களில் மரங்களை வளர்ப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. நடப்பட்ட மரக்கன்றுகளை தொடர்ந்து பராமரிப்பதும் மிகவும் முக்கியம். காடுகள் இயற்கையின் முக்கியமான சொத்தாகும். காடுகள் அழிக்கப்படுவதால் மண்ணரிப்பு, வெப்பநிலை உயர்வு, வனவிலங்குகளின் வாழ்விட இழப்பு போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. எனவே புதிய மரங்களை வளர்ப்பதுடன் ஏற்கனவே உள்ள காடுகளையும் பாதுகாப்பது இந்த திட்டத்தின் முக்கிய பகுதியாகும். மரங்கள் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி சுற்றுச்சூழலுக்கு உதவுகின்றன. மேலும் மண்ணை பாதுகாக்கவும் நீர் சுழற்சிக்கும் உதவுவதும் மரங்களின் முக்கிய பங்காகும். அதனால் பசுமை பரப்பை அதிகரிப்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மிகவும் அவசியமானது. காடுகள் பல விலங்குகள் மற்றும் பறவைகளின் வாழ்விடமாக உள்ளன. காடுகளை பாதுகாப்பதன் மூலம் வனவிலங்குகளின் வாழ்விடங்களையும் பாதுகாக்க முடியும். இதனால் பசுமை திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பிற்கும் மறைமுகமாக உதவுகிறது. இந்த திட்டத்தில் மாணவர்களும் முக்கிய பங்கு வகிக்க முடியும். மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நடலாம், நடப்பட்ட மரங்களை பராமரிக்கலாம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், தேவையில்லாமல் மரங்களை வெட்டுவதை தவிர்க்கலாம், தண்ணீரை வீணாக்காமல் பாதுகாக்கலாம். அரசு மட்டும் முயற்சி செய்தால் போதாது, பொதுமக்களும் இணைந்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் தங்களால் முடிந்த அளவு மரங்களை வளர்த்து அவற்றை பாதுகாக்க வேண்டும். இயற்கை நமக்கு கிடைத்த மிகப்பெரிய செல்வமாகும். மரங்களை வளர்ப்பது என்பது நமது எதிர்காலத்தை பாதுகாப்பதாகும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், சுற்றுச்சூழலை காப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம். நேர்கள் இதுவரை அறிவோம் அரசின் திட்டங்கள் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பசுமை இயக்கம் திட்டம் பற்றிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: காத்துட்டு இருப்பீங்க. அதாவது பூமியோட அழகிலையும் செடுமையிலையும் பனி மற்றும் பனிப்பாறைகளோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனால் அதே பனிப்பாறைகள் எவ்வளவு ஆபத்தானவை அப்படின்றத கடந்த மாதம் 26ஆம் தேதி நடந்த நேபாள பெருவெள்ளமும் அதனுடைய சேதமும் நமக்கு எச்சரிக்கை கொடுத்தது. இந்த பனிப்பாறைகளை பற்றி கண்டிப்பாக சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். பனி அப்படின்றது மழை மாதிரி தூவும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த பனி தான் அடர்த்தியான பனிக்கட்டியாக மாறி புவியீர்ப்பு விசையினால் மெதுவாக நகரும் பிரம்மாண்டமான நகரும் ஆறுகளாக மாறுகின்றன. இந்த உறைந்த பனி அப்படின்றது மெதுவாக நகரும் ஆறுகளாக தான் உருவாகி நகர்கின்றன அப்படின்றது அறிவியல் செய்தி. பல வருடங்கள் இந்த பனிகள் பாறைகளாக உருமாறும்போது அந்த அழுத்தத்தால் காற்று குமிழ்கள் இதிலிருந்து வெளியேறும். இதனால் இவை பச்சை மற்றும் அடர்நீல நிறங்களாக காட்சியளிக்கும். பனிப்பாறைகள் உள்ளே உருகும் நீரால் அழகிய பனி குகைகள் உருவாகும். இவை பிரமிக்கத்தக்க பனி குகைகளாக நம் எல்லோரையும் கவரும். ஆனால் இந்த பனி பாறைகள் நகரும்போது பாறைகளை அரித்து பள்ளத்தாக்குகளையும் ஏரிகளையும் உருவாக்கும். பல லட்சம் ஆண்டுகால காற்று மற்றும் தூசுகளை தங்களுக்குள் சேமித்து வைத்துக் கொள்ளும் இந்த பனிப்பாறைகள். இதைதான் கடந்த நேபாள பனிப்பாறை சரிவு வெள்ளத்தின் போது நாம் கண்டோம். இவற்றால் நன்மைகளும் உண்டு. பூமியின் நன்னீர் சேகரிப்பில் 69% பனிப்பாறைகள் பங்கு வகிக்கின்றன. கங்கை, சிந்து போன்ற பல முக்கிய வற்றாத நதிகளுக்கு இவைதான் நீராதாரம். சூரிய ஒளியை எதிரொலித்து பூமியின் வெப்பநிலையை சீராக வைக்கக்கூடிய பூமியின் குளிர்விப்பான்கள் இந்த பனிப்பாறைகள். ஆனால் மனித குல நடவடிக்கைகளால் பனிப்பாறைகள் மிகவும் வேகமாக உருகி வருகின்றன என்பதும், இவை உருகுவதால் கடல் மட்டம் உயர்ந்து கடலோர நகரங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படலாம், பனிப்பாறை சரிவுகள் ஏற்படலாம், பனிமலைகள் அழியலாம் என்பதும் வருந்தத்தக்க ஒரு செய்தி. இன்றைய இந்த ஒரு செய்தியை விழிப்புணர்வு செய்தியாகவும் எடுத்துக்கொண்டு இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இன்னும் சில நொடிகளில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அபிஷேக் முகோபாத்யாய். The headlines. Prime Minister Narendra Modi to address SCO summit in Kyrgyzstan's capital Bishkek today. Country's GDP grows 7.8% in first quarter of current financial year, beating RBI's projection of 7%. US describes India as dynamic, strong and resilient economy. New Delhi rejects Court of Arbitration award on Indus Water Treaty. Nepal rescuers blast hillside in search of hydropower workers as families wait anxiously. And Lionel Messi announces retirement from international football, ending legendary 21-year career with Argentina national team. Prime Minister Narendra Modi will address the 26th Shanghai Cooperation Organization SCO summit in Bishkek, Kyrgyzstan today. The 26th SCO summit has been held under the central motto, Together for Sustainable Peace, Development.

0: அஞ்சான் படத்திற்காக சூர்யா ஆண்ட்ரியா ஜெரோமியா குழுவினர் பாடியது யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நா முத்துக்குமாரின் பாடல் வரிகள் அவை.
1: நீலகிரி மாவட்டத்தில் விளம்பர நிறுவனம் வைத்திருப்பவரா நீங்கள், அல்லது புதிய விளம்பர நிறுவனம் தொடங்க ஆர்வம் உள்ளவரா? உங்கள் விளம்பரங்களை வானொலியில் ஒளிபரப்ப ஓர் அரிய வாய்ப்பு. நீங்கள் அளிக்கும் விளம்பரங்களுக்கு 15% கமிஷன் தொகை, அதாவது முகவருக்கான தொகையை வருமானமாக ஈட்டலாம். விருப்பமுள்ளவர்கள் இதற்கான விண்ணப்பத்தினை அலுவலகத்தில் நேரடியாக வந்து பெற்றுக் கொள்ளலாம். அலுவலக முகவரி: நிலைய இயக்குநர், அகில இந்திய வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை 31
0: டிரைவ் டைம் பீட்ஸ் தொடர்கிறது.

0: கேர்ள்.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம், ரெஹானா பென்னி குழுவினர் பாடியது, ஏ ஆர் ரகுமானின் இசையில் ஒலித்தது. பாடலின் படம் சிவாஜி.
2: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
3: தேவதைவம் சன்னியோ, தேனிலாம் சன்னியோ.
4: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
2: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
1: டிரைவ் டைம் பீட்ஸ் தொடர்கிறது.

கானா பாலா பாடியதை கேட்டீர்கள். அட்டக்கத்தி படத்திலிருந்து அந்த பாடல் இடம்பெற்றது. சந்தோஷ் நாராயணனின் இசையில் ஒலித்தவை கபிலனின் பாடல் வரிகள்.

தலைவா படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். நா முத்துக்குமாரின் பாடல் அது.

சென்னை 628 இந்த படத்திற்காக வாலி எழுதிய பாடலை கேட்டு ரசித்தீர்கள். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், வெங்கட் பிரபு குழுவினர் குரல்கள். கேட்ட அந்த பாடலோடு இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிறைவு பெறுகிறது.

அதிகப்படியான பூச்சி மருந்து மற்றும் ரசாயன உரங்களின் பயன்பாடு மழை பொழிவின் போது நீரில் அடித்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளை பாதிக்கிறது. தேவைக்கு அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டையும் தவிர்ப்போம். நீர் வளம் காப்போம்.

ആകാശവാണി ഉദകമണ്ഡലം വാനൊളി നിലയം ഊട്ടി FM 101.8 നേരം 9 മണി.

0: FM 101.8 இது ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்றைய ரெட்ரோ ராகங்கள் டூயட் டிலைட்ஸ் கேட்ட அந்த பாடல் எஸ் என் சுரேந்தர் சித்ரா குழுவினர் பாடியது. ஆரத்தி எடுங்கடி படத்திலிருந்து கேட்டு ரசித்தீர்கள். பாடலை எழுதியவர் வாலி, பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ்.
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
0: நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூயட் டிலைட்ஸ்.

0: ஆவதெல்லாம் பெண்ணாலே படத்திற்காக மனோ லலிதா சாகரி குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். சங்கர் கணேசன் இசையில் ஒலித்தது வாலியின் பாடல். நேரம் 9:10:35. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.

0: நீ ஒரு நிமிஷத்தில் பிரிட்டிஷ் மன்னரை வந்து கவுத்துட்டியே அப்படின்னாராம். அப்புறம் தான் விவரம் புரிஞ்சிருக்குது. அந்த பணியாளர் மன்னர் உருவம் இருந்த அந்த தபால் தலையை அந்த கவரில் தலைகீழாக ஒட்டி வச்சிருக்கிறார். அதை பார்த்துட்டு தான் ராஜாஜி அப்படி சொன்னாராம். இந்த நகைச்சுவை உணர்வு அவருக்கு இயல்பாகவே இருந்தது. சேலத்தில் வெங்கடசுப்பையர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான வக்கீல், அவரும் ராஜாஜியும் ஒரு ஊரில் பொதுக்கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி ரயிலில் சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி நேரம் வெங்கடசுப்பையர் ஜன்னல் ஓரமாக உட்காந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு இடத்துல அவரோட கை கடிகாரம் நழுவி ஜன்னல் வழியாக வெளியில் வந்துட்டு தான். அவர் உயிருக்குயிராக பாதுகாத்து வச்சுருந்த வாட்ச் அது. ஏன் தெரியுமா? அவர் வக்கீல் ஆகிறதுக்கு முன்னாடி சென்னை கிறித்துவ கல்லூரியில் பணியாற்றிக்கிட்டு இருந்தார். பணி முடிஞ்சு விலகிறப்போ அவர்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் அன்புக்கு அடையாளமாக ரொம்ப பிரியமாக கொடுத்த கை கடிகாரம் அது. அப்பேற்பட்ட அன்பு பரிசை திடீர்னு இழந்து விடுறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும்? ஐயோ, வாட்சி வெளியில் விழுந்துட்டுதே அப்படின்னு பதட்டத்தோடு சத்தம் போட ஆரம்பித்தாராம். ராஜாஜி பக்கத்தில் தான் உட்காந்துருக்கிறார். இருந்தாலும் இதை கேட்டுவிட்டு பதட்டப்படலை, பதில் எதுவும் சொல்லலை. அவர் பாட்டுக்கு என்னத்தையோ ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணிகிட்டே வந்தாராம். வெங்கடசுப்பையர் ரொம்பவும் வேதனைப்பட்டிருக்கார். என்னங்க இது, என்னோடய அருமையான கை கடிகாரம் நழுவி வெளியில் விழுந்துட்டுது, அதுக்காக நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னென்னா இதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காமல் குழந்தை மாதிரி என்னத்தையும் எண்ணிகிட்டே வர்றீங்களே அப்படின்னாராம். அப்பவும் ராஜாஜி ஒன்றும் பதில் பேசலை. அவர் பாட்டுக்கு விடாமல் எண்ணிக்கிட்டே வந்தார். அடுத்த ஸ்டேஷனில் வண்டி நின்னுது. ராஜாஜி ஸ்டேஷன் மாஸ்டரை கூப்பிட்டார். அவர் வந்ததும் அவர்கிட்ட சொன்னாராம், சார் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும், நாங்கள் வர்ற வழியில் என் நண்பரோட வாட்சி வெளியில் விழுந்துட்டுது, அது விழுந்த இடத்துலேருந்து தந்தி கம்பங்களை விடாமல் எண்ணிக்கிட்டே வந்திருக்கிறேன், இவ்வளவு கம்பங்களுக்கு அப்பால் அது கிடக்கும், தயவு பண்ணி யாரையாவது அனுப்பி அதை தேட ஏற்பாடு பண்ணுங்க, அது கிடச்சிட்டுதுன்னா எங்களால் முடிஞ்ச அன்பளிப்பு தர்றோம், அது மட்டும் இல்லை எங்களுக்கு ஒரு லெட்டர் போடுங்க கிடச்சிட்டுதுங்கிற விவரத்தை நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களாம். அப்படின்னு சொல்லி முகவரியெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க கொஞ்ச நாளில் அந்த கடிகாரமும் வந்து சேர்ந்துட்டு தான். இது வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னா, பதற்றம் அடையக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பதற்றம் அடையக்கூடிய நேரத்தில் கூட அறிவை வந்து செதற விடாமல் செயல்படுத்துகிற சாமர்த்தியம் எல்லாருக்கும் சுலபமாக வந்துவிடாது. அவரோட நகைச்சுவை உணர்வுக்கு இன்னொரு உதாரணம், ஒரு தடவை அவரை பார்க்குறதுக்கு ஒரு நண்பர் வந்தாராம். என்னப்பா பண்ணிகிட்ருக்கிறே அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜாஜி. இப்போ நான் நிறைய கதை கட்டுரையெல்லாம் எழுதுகிறேன் சார், புத்தகம் போடுறேன் அப்படின்னாராம் வந்தவர். அப்படின்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாராம் ராஜாஜி. இங்கே வந்து எழுத்தை நம்பி யாரும் காலம் தள்ள முடியாதுங்கிறத அவ்வளவு தெளிவாக அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேரம் 9:15:30.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: அன்பு சின்னம் படத்திற்காக சித்ரா மனோ கிழவினர் பாடியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது, பாடலை எழுதியவர் வாலி.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

நீலகிரி மாவட்டத்தில் விளம்பர நிறுவனம் வைத்திருப்பவரா நீங்கள்? அல்லது புதிய விளம்பர நிறுவனம் தொடங்க ஆர்வம் உள்ளவரா? உங்கள் விளம்பரங்களை வானொலியில் ஒளிபரப்ப ஓர் அரிய வாய்ப்பு. நீங்கள் அளிக்கும் விளம்பரங்களுக்கு 15% கமிஷன் தொகை, அதாவது முகவருக்கான தொகையை வருமானமாக ஈட்டலாம். விருப்பமுள்ளவர்கள் இதற்கான விண்ணப்பத்தினை அலுவலகத்தில் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். அலுவலக முகவரி: நிலைய இயக்குநர், அகில இந்திய வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை 31 தேதி.

இளைய பாரதி எழுதி இளையராஜாவின் இசையில் கேட்டீர்கள் அந்த பாடலை. மனோ சித்ரா குழுவினர் பாடியது. காவலுக்கு கெட்டிக்காரன் படத்தின் பாடல் அது.

எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினரின் குரல்களில் கேட்டீர்கள் காளிதாசனின் பாடலை. தேவாவின் இசையில் ஒலித்தது தெற்கு தெருமச்சான் படப்பாடல்.

நேயர்களை தொடர்ந்து கேட்போம் ரெட்ரோ ராகங்களை. அதற்கு முன்பாக இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரம் இதோ உங்களுக்காக. விலை அளவுகளையாவும் கிலோ ஒன்றுக்கானவை மட்டும்.

கத்தரிக்காய் மற்றும் வெண்டைக்காய் கிலோ தலா 34 ரூபாய். தக்காளி நாட்டு ரகம் 25 ரூபாய்க்கும் ஆப்பிள் ரகம் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அவரை 60 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய்க்கும், பாகற்காய் 42 ரூபாய்க்கும், கொத்தவரை 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் மற்றும் அரசாணிக்காய் தலா 20 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பச்சை மிளகாய் கிலோ 35 முதல் 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 75 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 60 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் கிலோ 35 ரூபாய், தேங்காய் 65 ரூபாய், மாங்காய் 100 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 முதல் 55 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 45 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய்க்கும், நூல்கோல் 45 ரூபாய்க்கும், டர்னிப் 40 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 25 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 130 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளைப்பூண்டு கிலோ 190 முதல் 200 ரூபாய்க்கும், இஞ்சி 100 முதல் 160 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 100 முதல் 120 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 70 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 70 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி கீரை வகைகளில் கறிவேப்பிலையின் விலை கிலோ 1க்கு 40 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 60 ரூபாய், மற்ற கீரை வகைகள் யாவும் கிலோ 1க்கு 60 ரூபாய். வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 50 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 முதல் 45 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய், எலுமிச்சம்பழம் 190 முதல் 200 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 50 ரூபாய், மாதுளம்பழம் 140 ரூபாய். பழவகைகளில் திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 120 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன்றகம் 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி 70 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 50 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவல்லி 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 220 ரூபாய், ஆரஞ்சு 130 ரூபாய், அன்னாசி பழம் 90 ரூபாய். இதுவரை இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரங்கள் வழங்கப்பட்டது உங்களுக்காக.

கவிதை பாடும் அலைகள் படத்தின் பாடல் அது. மனோ சித்ரா குழுவினர் பாடியிருந்தார்கள். இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் பாடலை கேட்டீர்கள்.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

0: கண்ணுப்படப் போகுதையா இந்த படத்திற்காக கலைக்குமார் எழுதி எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியதை கேட்டீர்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
3: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
4: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்பை போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
5: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 11:04 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பேச போகிற தலைப்பை கொஞ்சம் லேட்டாக நினைவுபடுத்துகிறோம். இன்றைய தலைப்பு இதுதான், அப்போ புரியலை இப்போ புரியுது, தாமதமாக கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் என்ன? வாங்க பேசலாம். இன்றைய எண்ணங்களின் வண்ணங்களில் உள்ளூர் நேயர்கள் 9349091008 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். வெளியூர் நேயர்கள் 9342901018 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். புதிய நேயர்கள் 8300019108 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். இன்றைய எண்ணங்களின் வண்ணங்களில் அப்போ புரியல இப்போ புரியுது, தாமதமாக கற்றுக்கொண்ட உங்களின் வாழ்க்கை பாடத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

இன்றைய டூயட் டிலைட்ஸ் ரெட்ரோ ராகங்களின் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது. தாலாட்டு பாடவா படத்திற்காக அருள்மொழி எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. பாடலுக்கான இசை இளையராஜா, பாடலின் வரிகள் வாலிக்கு சொந்தமானவை.

0: இத்துடன் இன்றைய ரெட்ரோ ராகங்களின் டூயட் டிலைட்ஸ் நிறைவு பெறுகிறது.
1: நீலகிரி மாவட்டத்தில் விளம்பர நிறுவனம் வைத்திருப்பவரா நீங்கள், அல்லது புதிய விளம்பர நிறுவனம் தொடங்க ஆர்வம் உள்ளவரா? உங்கள் விளம்பரங்களை வானொலியில் ஒளிபரப்ப ஓர் அரிய வாய்ப்பு. நீங்கள் அளிக்கும் விளம்பரங்களுக்கு 15% கமிஷன் தொகை, அதாவது முகவருக்கான தொகையை வருமானமாக ஈட்டலாம். விருப்பமுள்ளவர்கள் இதற்கான விண்ணப்பத்தினை அலுவலகத்தில் நேரடியாக வந்து பெற்றுக் கொள்ளலாம். அலுவலக முகவரி: நிலைய இயக்குநர், அகில இந்திய வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை 31 தேதி.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 10 மணி. இனி NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: 5, 4, ओह
1: जॉन्सी, जॉन्सी तुम्हें क्या हो गया है? मुझे डर लगने लगा है। खिड़की में तो कुछ नहीं है, तुम क्या गिन रही हो? उधर नहीं, मेरी तरफ देखो जॉन्सी।
0: Only 4,
1: मेरी तरफ देखो
0: सू, only 4, ओह अब सिर्फ 3 बचे हैं।
1: क्या 3 बचे हैं? What's 3 dear?
0: 3 पत्तियां।
1: पत्तियां?
0: हाँ, खिड़की के पास जो आईवी क्रीपर का पेड़ है ना सू,
1: हाँ हाँ,
0: मैं उसकी पत्तियां गिन रही हूँ। मुझे लगता है,
1: क्या लगता है?
0: यही कि बस अब 3 पत्तियां बची हैं, और जिस दिन आखिरी पत्ता गिर जाएगा ना, उस दिन
1: क्या जॉन्सी?
0: उस दिन मेरी मौत हो जाएगी सू।
1: ओह नो, ये क्या कह रही हो तुम जॉन्सी? ऐसा कुछ नहीं है, ये तुम्हारा भ्रम है।
0: नहीं, ये तय है सू कि उस दिन मेरी मौत हो जाएगी सू।
1: हाँ
0: सू, अब सिर्फ 3 पत्तियां बची हैं, ज्यादा समय नहीं है मेरे पास सू।
1: ओह जॉन्सी,
2: साथियों, सू ने उसे बहुत समझाया। उसी दिन डॉक्टर भी आ गए। डॉक्टर ने भी बहुत समझाया, सारे तर्क दिए, लेकिन जॉन्सी मानने को तैयार नहीं थी।
3: अचानक उस दिन कुछ अजीब सा हुआ। एक बूढ़ा व्यक्ति जॉन्सी को देखने आया। सभी उस बूढ़े व्यक्ति को सनकी और लगभग पागल समझते थे।
2: उस व्यक्ति का नाम था मिस्टर बेयरमैन। वो बहुत दिनों से ग्रीनिच गांव में रह रहे थे।
3: वो चित्रकार थे। बहुत बार उन्होंने चित्रकारी में असफलता देखी थी और लोगों का मजाक भी सहा था। वो घर घर घूमकर हमेशा लोगों से कहा करते थे,
4: मैं अपनी चित्रकारी से एक मास्टरपीस बनाना चाहता हूँ जो अब तक नहीं बना पाया, लेकिन बनाऊंगा जरूर।
2: लोग उसे देखते ही उससे कतराने लगते थे। लोग उस पर हंसते और कहते, देखो मास्टरपीस वाला बुढ़ा आ रहा है। जब वो जॉन्सी को देखने के लिए आए तो सू ने उन्हें बताया कि वो किस वजह से पत्ते गिन रही है।
3: इतने में जॉन्सी ने अपनी दुर्बल आवाज में फिर से गिना,
0: 2, ओह अब सिर्फ 2 पत्तियां ही बची हैं।
2: मिस्टर बेयरमैन ने बड़ी खामोशी से सू को देखा और एक लंबी सांस लेने के बाद गंभीरता से कहा,
4: जॉन्सी अभी मैं जा रहा हूं, लेकिन देखना तुम्हें कुछ नहीं होगा। मैं जल्दी ही तुम्हें देखने आऊंगा।
2: इतना कहकर तेज कदमों से मिस्टर बेयरमैन वहां से चले गए।
3: अब मात्र 2 पत्तियां ही बची थी। दूसरे दिन की शाम एक पत्ता और गिर गया। सुबह हुई तो जॉन्सी ने देखा अब सिर्फ 1 ही पत्ता बचा हुआ है। उसका दिल धक धक कर रहा था। वो सोचने लगी,
0: ओह आखिरी पत्ता अब शायद गिरने ही वाला है। अब मेरी चंद सांसें बाकी हैं। आखिरी पत्ता गिरने ही वाला है, बस गिरने ही वाला है।
2: साथियों, जॉन्सी खिड़की की ओर देखती रही और इस तरह पूरा दिन बीत गया, पर वो आखिरी पत्ता अभी भी वहीं था। हैरत की बात तो ये कि दूसरा दिन भी बीत गया पर पत्ता वहीं का वहीं था। जॉन्सी खिड़की की ओर टकटकी लगाए बैठी रही और इस दौरान बर्फबारी के साथ पतझड़ के मौसम की बारिश शुरू हो गई। साए साए आंधी चलने लगी। रात भर रुक रुक कर बारिश होती या बर्फ गिरती।
3: जैसे ही सुबह हुई जॉन्सी ने सू से कहा,
0: सू मेरी दोस्त।
1: हाँ जॉन्सी।
0: जरा वो खिड़की खोल दे, मैं देखना चाहती हूँ कि वो आखिरी पत्ता वहाँ है या नहीं। खोल जरा खिड़की सू।
2: सू की तो मानो रूह ही कांप गई थी। कांपते हुए हाथों से डरते डरते सू ने खिड़की खोली। जॉन्सी ने खिड़की की ओर देखा लेकिन आश्चर्य, वो पत्ता अभी भी गिरा नहीं था। सुहानी सुबह थी, मंद मंद हवा चल रही थी, आकाश मानो पूरी तरह से धुला हुआ था, चमकता हुआ सूरज निकल आया था। वो आखिरी पत्ता हवा में कांपता हुआ अभी भी वहीं का वहीं था। फिर अचानक जॉन्सी को कुछ हुआ और उसने सू को बुलाया और कहने लगी,
0: सू।
1: हाँ जॉन्सी।
0: सू, ऐसा लगने लगा है कि मुझे नई जिंदगी मिलेगी। मैं नहीं मरूंगी।
1: हाँ बिल्कुल,
0: अब मैं नहीं मरूंगी सू।
1: बिल्कुल जॉन्सी।
0: हाँ, इसलिए ये पत्ता नहीं गिरा।
1: पत्ता?
0: हाँ, मेरी सोच अच्छी नहीं थी जो मैंने अपनी मृत्यु के बारे में सोचा। देखो ना, वो पत्ता अभी भी वही है।
1: हाँ
0: हाँ,
1: मैंने देखा, मैंने देखा जॉन्सी, मैंने देखा।
3: दो दिन और बीत गए, वो पत्ता वहीं का वहीं था। जॉन्सी अब ठीक होने लगी थी। डॉक्टर ने आकर उसे चेक किया और कहा,
4: गुड, थैंक गॉड, अब इसकी तबीयत अच्छी हो गई है, ये लड़ाई जीत जाएगी।
3: जॉन्सी मुस्कुराई और उसने खिड़की की ओर देखा। वो आखिरी पत्ता वहीं था, पर डॉक्टर के जाने के बाद सू ने कहा,
1: जॉन्सी।
0: हुँ?
1: कैसा महसूस कर रही हो?
0: बेहतर।
1: ये लो कॉफी पियो।
0: थैंक यू
1: जॉन्सी। एक बुरी खबर भी है।
0: क्या हुआ?
1: वो मिस्टर बेरमैन, उनकी कल अस्पताल में मौत हो गई।
0: कौन बेरमैन? वही बूढ़े कलाकार?
1: हाँ।
0: ओह, जो मुझे उस दिन देखने आए थे?
1: हाँ वही।
0: ओह, जो कहते थे मैं मास्टरपीस बनाऊंगा, वही ना?
1: हाँ वही मिस्टर बेरमैन।
0: ओह गॉड,
1: उनकी हालत दरअसल उस दिन बहुत खराब हो गई थी जब तुमने वो आखिरी पत्ता देखा था। जॉन्सी, मैं तुम्हें एक राज की बात बताना चाहती हूँ।
0: क्या?
1: क्या कभी तुम्हें ये ख्याल नहीं आया कि सारे पत्ते इस पतझड़ में गिर गए पर वो आखिरी पत्ता
0: क्यों नहीं गिरा?
1: हाँ,
0: क्यों नहीं गिरा? आखिर क्या हो सकता है सू?
2: जॉन्सी सोच में पड़ गई। फिर सू ने कहा,
1: जॉन्सी, जिस दिन वो आखिरी पत्ता बचा था ना, उसके दूसरे दिन किसी ने मिस्टर बैरमन को हमारी ही खिड़की के पास बहुत बुरी हालत में पाया। उनके जूतों में बर्फ भरी हुई थी और उनके पेंट ब्रश और कैनवस इसी आईवी क्रीपर पेड़ के पास पड़े पाए गए थे, जहां वो रात भर पेंटिंग करते रहे।
0: पेंटिंग?
1: हाँ।
0: कैसी पेंटिंग?
1: जो पत्ता तुम देख रही हो वो कुछ और नहीं लेकिन मिस्टर बैरमैन की पेंटिंग है, जो उन्होंने आखिरी पत्ते के गिरने के बाद उस कड़कड़ाती सर्दी वाली रात में उस पेड़ पर चिपका दी थी।
0: ओह, तो वो पेंटिंग है?
1: हाँ।
0: असली पत्ता नहीं है?
1: नहीं।
0: लेकिन सू, कितना असली लग रहा है।
1: हाँ जॉन्सी, बिल्कुल असली है ना मास्टरपीस?
0: हाँ सू, मास्टरपीस। वो कहा करते थे कि मैं कभी ना कभी मास्टरपीस बनाऊंगा, और सू, उन्होंने बना दिया।
1: हाँ जॉन्सी,
0: आखिर बना दिया उन्होंने मास्टरपीस सू।
1: हाँ, उन्होंने बना दिया।
0: उन्होंने बचा दिया मुझे, उन्होंने मेरी जान बचा ली सू, बचा लिया उन्होंने मुझे, उन्होंने मरने से बचा लिया मुझे सू।
1: हाँ
0: मास्टरपीस।
1: हाँ
0: मास्टरपीस, वो आखिरी पत्ता, वो आखिरी पत्ता।
3: डबडबाई आंखों से जॉन्सी ने एक बार फिर से खिड़की के बाहर देखा। वो आखिरी पत्ता वही था जो अब मास्टरपीस बन गया था।
2: ग्रीनिच गांव के कलाकार एक एक करके आ रहे थे और उस आखिरी पत्ते को विस्मय और श्रद्धा से निहार रहे थे। जॉन्सी और सू की आंखों से कृतज्ञता के आंसू बह रहे थे, मानो वे अश्रु अविरल बहकर उस बूढ़े कलाकार को श्रद्धांजलि दे रहे हों।
5: तो श्रोताओं, अभी आपने सुना ये कार्यक्रम वो आखिरी पत्ता। आशा है कि ये कार्यक्रम आपको जरूर पसंद आया होगा। तो अब हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अजीत को
6: और उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुमलता, जगबंधु, चेतना के साथ विमलेश को आज्ञा दीजिए।
5: नमस्कार।
7: उमंग उमंग उमंग उमंग।
8: நிலையத்தின் நேரம் 10:30.
9: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. மாணவர் குரல். நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். இந்த அழகிய சிந்தனைகளுடன் இன்றைய மாணவர் குரல் நிகழ்ச்சியில் மாணவர்களின் ஆசைகள், கனவுகள் மற்றும் எதிர்காலத்தில் அவர்களது லட்சியங்கள் என்னென்ன என்பதை குறித்து மாணவர்களை பேச கேட்கலாம். இன்றைய மாணவர் குரல் நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு மாணவி வெயிட் பண்றாங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேரு?
10: ஐஸ்வர்யா மேம்.
9: ஐஸ்வர்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
10: மேம், நான் சிஎஸ்சி காலேஜ்ல செகண்ட் இயர் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன்.
9: ஓகே, செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கீங்க?
10: ஆ மேம்.
9: எப்படி போகுது உங்க ஸ்டடிஸ் எல்லாம்?
10: கொஞ்சம் ஓகே தான் மேம்.
9: ஓகே தான். ஓகே, நீங்க என்ன ரீசன்காக சைபர் செக்யூரிட்டி வந்து செலக்ட் பண்ணீங்க?
10: மேம், எனக்கு சின்ன வயசுல இருந்து வேற டொமைன் தான் சூஸ் பண்ணணும்னு ஆசை. டிஃபரெண்டா இருக்கு, ஹேக்கிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த டொமைனை சூஸ் பண்ணேன் மேம்.
9: ஓகே, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஸ்டடிஸ் எல்லாம் ரொம்ப எப்படி இருக்கு? ஈஸியா ஃபீல் பண்றீங்களா இல்ல டஃபா இருக்க மாதிரி இருக்கா?
10: லிட்டில் பிட் மீடியம் மேம், போத். ஈஸியாவும் இருக்கு டஃபாவும் இருக்கு மேம்.
9: ஓகே, பேலன்ஸ் பண்ண முடியுது.
10: பண்ணிடலாம் மேம், புடிச்சுதான் படிக்கிறோம்.
9: ஓகே, வெரி குட். ஏன்னா டிஃபரெண்டா இருக்கு சைபர் செக்யூரிட்டி அப்படின்னும் போது அதுல நிறைய விஷயங்கள் புது புதுசா நம்ம கத்துக்கோம் இல்லையா?
10: மேம்,
9: உங்க ஸ்டடிஸ் வந்து முடிச்சு வந்துமே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கோர்ஸ்க்கு இருக்கா?
10: இருக்குங்க மேம், வேரியஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல போலாம் மேம், கவர்மெண்ட் சைட்ல போலாம், நிறைய சைட் போலாம் மேம். கவர்மெண்ட் சைட்ல அந்த சைபர் ஃபாரன்சிக் அந்த மாதிரி எல்லாம் போலாம் மேம்.
11: ஓகே, அப்ப நீங்க அந்த மாதிரி ஜாப்ஸ்ல எது வந்து போலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க
10: மேம்? நான் வந்து ப்ளூ ஃபார்ம் சைட்ல போலான்னு இருக்கேன் மேம், கவர்மெண்ட் சைட்ல.
11: ஓகே, அதுல போனா எப்படி இருக்கும் ஒர்க் எல்லாம்?
10: ப்ளூ ஃபார்ம்னா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்றது மேம், ரெட் ஃபார்ம்னா ப்ராப்ளம்ஸ் ஹேக்கிங் பண்றது அந்த மாதிரி மேம்.
11: ஓகே, அப்ப இது வந்து சால்வ் பண்ற ஒரு ப்ராசஸ் இல்லையா?
10: ஆமா மேம், கிரைம் டிபார்ட்மெண்ட் சைட் மேம்.
11: ஓகேடா, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க ஐஸ்வர்யா வீட்டுல?
10: மேம் நானு, எங்க அண்ணா, அப்புறம் அப்பா அம்மா மேம்.
11: ஓகே, அப்பா அம்மா என்ன பண்றாங்க?
10: அப்பா வந்து ஹோட்டல் வச்சிருக்காங்க மேம், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப்.
11: ஓகே, அண்ணா?
10: அண்ணா வந்து ஒர்க் பண்றாரு மேம், பிளிங்கிட்ல ஹெச்ஆரா.
11: ஓகே, நீங்களும் அண்ணாவும் வந்து ரொம்ப க்ளோஸ்டா இருப்பீங்களா?
10: ஆ மேம், எனக்கும் அண்ணாக்கும் 7 இயர்ஸ் டிஃபரன்ஸ்.
11: ஓகே,
10: அதனால அவ்வளோக்குலாம் க்ளோஸ் இல்ல மேம், ஓரளவு
11: ஓரளவு.
10: ஏன்னா அவன் ஸ்டடீஸ்க்கும் வெளியே போயிட்டான், வெளி காலேஜுக்கு கோயம்புத்தூர் சைடு, ஒவ்வொருக்கும் கோயம்புத்தூர் சைடு, திருச்சி அந்த மாதிரி போயிடுறான் மேம். சின்ன வயசுல இருந்து கேப் இருந்துகிட்டே இருக்கும்.
11: ஓகே, அப்ப அடிக்கடி உங்களால வந்து மீட் பண்ணிக்க முடியாது இல்லையா? லீவ் டைம் மட்டும் தான் பாக்க முடியும்.
10: எஸ் மேம், லீவ் டைம் மட்டும் தான்.
11: ஓகே, ஐஸ்வர்யாவோட ஹாபிஸ் எல்லாம் என்னென்ன
10: மேம்? எனக்கு வந்து இது பிடிக்கும் மேம், குக்கிங், அப்புறம் வந்து இது கிராஃப்ட் மேக்கிங் பிடிக்கும் மேம், ஷெட்டில் விளையாட பிடிக்கும், மோஸ்டா ஷெட்டில் தான் பண்ணிட்டு இருப்பா, அப்புறம் கேரம் விளையாட ரொம்ப பிடிக்கும்.
11: நிறைய விளையாட்டுகள் வந்து உங்களுக்கு பிடிக்குது, கேம்ஸ் எல்லாமே?
10: ஆ மேம், மோஸ்டா கேரமும் ஷெட்டில் தான் விளையாண்டுட்டு இருப்பேன்.
11: ஓகே, நல்லா குக் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, என்னெல்லாம் ஸ்பெஷலா நீங்க பண்ணிருக்கீங்க
10: மேம்? நான் வந்து வெஜிடேரியன், வெஜிடேரியன் ரிலேட்டட் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி தான் மேம் செய்ய தெரியும், மோமோஸ், சோயா, பானிபூரி அந்த மாதிரி தான் மேம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மேம்.
11: ஓகே, நீங்களா மட்டும் சாப்பிடுவீங்க இல்ல வீட்ல எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க?
10: இல்ல எல்லாத்துக்கும் கொடுப்போம் மேம்.
11: ஓகே, அம்மா அப்பா எல்லாம் டேஸ்ட் பண்ணுவாங்க?
10: டேஸ்ட் பண்ணுவாங்க.
11: என்ன சொல்லுவாங்க ஐஸ்வர்யா குக்கிங் பாத்துட்டு? அம்மா
10: நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க மேம்.
11: ஓகே, அம்மாட்ட வந்து ஏதாவது ஸ்பெஷலா நீங்க கத்துருக்கீங்களா?
10: நிறைய அம்மா சாக்லேட்ஸ், அது ஹோமி சாக்லேட் நல்லா பண்ணுவாங்க, அது கத்துருக்கேன் மேம்.
11: ஓகே, எப்படி பண்ணுவீங்க சாக்லேட்ஸ்
10: மேம்? சாக்லேட் அம்மா சொல்ல சொல்ல பண்ணுவேன், மித்தபடி அவ்வளவுக்கு தெரியாது.
11: அவ்வளவு தெரியாது, அம்மா ப்ராசஸ் சொல்லிட்டே இருப்பாங்க, கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க.
10: கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, நான் அதை பண்ணிட்டே இருப்பாங்க.
11: ஓகே ஓகே ஐஸ்வர்யா. ஓகே, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க
10: மேம்? காலேஜ் சைடு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் மேம், ஷிமேகா, சாதனா, மோகனப்பியா அந்த மாதிரி மேம்.
11: ஓகே, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க.
10: ஆ மேம்.
11: ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அவுட்டிங் போயிருக்கீங்க
10: மேம்? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு தடவை தான் போயிருக்கேன் மேம், பாடத்துக்கு ஜனநாயகன் போயிருக்கேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு போன வீக் வந்து கார்டன் போயிட்டு ஸ்டீஃபன் சர்ச் போயிட்டு வந்தேன் மேம், வேறபடி அவ்வளோக்குல போனேன்,
11: சும்மா லோக்கலா எங்க எங்கயாவது போவீங்க? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னமே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றீங்களா? காலேஜ் போகும்போது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க, அப்ப ஸ்கூல் நிறைய கேப்
10: பேசிட்டு இருக்க முடியாது. அப்ப வந்து மார்னிங் பேசுவேன், ஈவினிங் பேசுவேன், அதே டச் தான் மேம்,
11: அதே டச் தான். ஓகே, எப்படி நம்ம வந்து ஒரு கேர்ள்ஸா இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா, எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க
10: மேம்? அப்படின்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி தான் மேம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க, இப்ப காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சோன்னே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கழட்டி விடக்கூடாதுல்ல?
11: ஆமா, அதை மெயின்டைன் பண்ணும்.
10: ஆ மேம், ரெண்டும் ஈக்குவலா மெயின்டைன் பண்ணிட்டா நம்மளுக்கு நல்லது.
11: ஓகே,
10: அப்புறம் கடைசி நிமிஷத்துல ரெண்டுமே இல்லாதமா போயிடும் மேம்.
11: அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும்.
10: ஆ மேம்.
11: ஓகே,
10: ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் மோஸ்டா ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ல தனியா இருந்தாலும் அவங்க பாத்துப்பாங்க, ஃப்ரெண்ட் இருக்கா சரி அந்த தைரியத்துல போலாம். எங்க வீட்டுல எல்லாம் ட்ரிப் எங்கேயாச்சும் வெளியே போனா ஃப்ரெண்ட்ஸ் நம்பிதான் மேம் விடுவாங்க.
11: ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்துப்பாங்க ஐஸ்வர்யாவை பத்திரமானு.
10: ஆ மேம்.
11: ஓகே ஓகே, சூப்பர் ஐஸ்வர்யா. ஓகே, ஐஸ்வர்யாக்கு வந்துட்டு பிடிச்ச பாடல் ஏதாவது இருக்கா
10: மேம்? 3 மூவில இருக்கு மேம்.
11: 3 மூவில என்ன படம் பாடல்?
10: நீ பார்த்த விழிகள்.
11: ஓகே, ரொம்ப பிடிக்குமா அந்த பாடல் உங்களுக்கு?
10: ஆ மேம்.
11: உங்களுக்கு பிடிச்ச மூவி அப்படின்னா எதை சொல்வீங்க
10: மேம்? எனக்கு சிவகார்த்திகேயன் நடிச்ச வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மூவி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நார்மலா நடக்கிற கிராமத்து சைட்ல நடக்கிறதே தான் எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு சிவகார்த்திகேயன் அந்த படத்துல இருந்துதான் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு மேம்.
11: அவரோட மூவில வந்து உங்களுக்கு பிடிச்ச படம்
10: இது அமரன் பிடிக்கும், அப்புறம் மிஸ்டர் லோக்கல், அவ்வளவுதான் மேம்.
11: நீங்க இவ்வளவு நேரம் சூப்பரா பேசுறதுக்காக, உங்களுக்காக அந்த சூப்பரான சாங் நீங்க விரும்பி கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ.
10: தேங்க்யூ மேம்.

0: இன்றைய மாணவர் குரல் நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு மாணவி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், எல்லாம் வணக்கம். உங்க பேரு
1: த்ரிஷா மேம்.
0: த்ரிஷா, என்ன பண்றீங்க?
1: ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன்.
0: என்ன கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபைனல் இயர்?
1: பி எலக்ட்ரிக்கல்
0: இன்ஜினியரிங்கா?
1: எஸ் மேம்.
0: ஓகே, எப்படி போகுது உங்க ஸ்டடீஸ்லாம்?
1: நல்லா தான் மேம் போகுது.
0: நல்லா போகுது. பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்கீங்க இல்லையா?
1: ஆமா மேம்.
0: ஓகே, எதனால இந்த கோர்ஸ் எடுத்தீங்க? உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை?
1: எனக்கு கவர்மெண்ட் ஜாப், இபி ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஆசை.
0: அதனால இந்த கோர்ஸ் எடுத்திருக்கீங்க?
1: ஆமா மேம்.
0: ஓகே, இப்ப கவர்மெண்ட் ஜாப் இது பண்ணும் அப்படின்னாக்கா அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும்ல?
1: ஆமா மேம், கண்டிப்பா.
0: ஓகே, அப்ப என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனா நீங்க வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் போகணும் அப்படின்ற இது இருக்கு?
1: குரூப் 4 எக்ஸாம், அந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு மேம். நமக்கு எது தேவையோ அதுல எழுதி இது பண்ணிக்கலாம்.
0: ஓகே, கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிறதுக்கு ஃபியூச்சர்ல வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா படிங்க.
1: ஓகே மேம்.
0: உங்க வீட்டுல எத்தனை பேர் த்ரிஷா?
1: எங்க வீட்டுல 3 அண்ணா, நான் ஒரு பொண்ணு மேம்.
0: ஓகே, அண்ணா எல்லாம் என்ன பண்றாங்க?
1: அண்ணாக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு மேம், வேலைக்கு போயிட்டு இருக்காங்க.
0: ஓகே, அப்ப வீட்டுல வந்து நீங்க மட்டும் தான் இப்ப அன்மேரிடா இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க ஸ்டூடெண்டா? உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா யார் சொல்லுவீங்க?
1: என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா அகிலா மேம்.
0: அகிலா, ஓகே. நீங்களும் அவங்கள எந்த அளவுக்கு க்ளோஸ்?
1: ரொம்பவே க்ளோஸ் தான் மேம். ஓகே, எல்லாமே ஷேர் பண்ணிப்பீங்க.
0: உங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட் அப்படினு சொல்லலாமா அகிலாவ?
1: சொல்லலாம் மேம்.
0: ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கயாவது வெளியில போயிருக்கீங்களா ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து?
1: காலேஜ் டேஸ்ல நிறைய இடம் சுத்தி இருக்கோம்.
0: ஓகே, என்னென்ன பிளேஸ் எல்லாம் போயிருக்கீங்க?
1: புதுக்கோட்டையில காந்தி பூங்கா போவோம், அப்புறம் ட்ரெஸ் எடுக்க மாலுக்கு போவோம். நிறைய இடம் போயிட்டு வந்திருக்கோம்.
0: நிறைய இடம் போயிருக்கீங்க. ஓகே ஓகே, காமெடி ஆக்டர்னா யாருடைய காமெடிஸ் விரும்பி பாப்பீங்க?
1: சந்தானம்
0: காமெடி. ஓகே, உங்களால மறக்க முடியாத ஏதாவது பெஸ்ட் காமெடி, ரொம்ப பாத்து பாத்து சிரிச்சிருக்கேன் அப்படின்னா என்ன பிலிம்ல?
1: ஏ1 படத்துல ஒரு மேம், ஒரு காமெடி.
0: என்ன காமெடி அது?
1: அவங்க அப்பா கூட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லுவான், அப்பா நீங்க திரும்பி நிக்கிறீங்க, அதனால உங்க மூஞ்சிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி வரும் மேம் அதுல. அந்த காமெடி தான்.
0: ஓகே, அது வந்து ரொம்ப பாத்து பாத்து சிரிப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. உங்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு? உங்களோட ஹாபிஸ்?
1: என்னோட ஹாபிஸ்னா கல்ல தூங்கி எழுந்துச்சு, வீட்டுல வேலை பார்த்துட்டு காலேஜ் போயிட்டு வந்துருவேன். அப்புறம் மறுபடியும் வாங்கினா வீட்டுல ஒர்க் இருக்கும், அப்புறம் ஹோம்ஒர்க் இருந்துச்சுன்னா பாத்துட்டு
0: கொஞ்ச நேரம் தான் போனுக்கு இம்பார்ட்டன்ட். மத்த டைம்ல ரெஸ்ட் கண்டிப்பா, ஏன்னா தூக்கம் இல்லன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்ல, நல்லா ரெஸ்ட் இருந்தாதான் நம்மளால ஃபாஸ்டா எதையும் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு சமைக்கலாம் தெரியுமா த்ரிஷாக்கு?
1: என்னெல்லாம்
0: நல்லா சமைப்பீங்க?
1: சாம்பார்.
0: சாம்பார் சாம்பார் தான் நல்லா சமைப்பீங்களா?
1: எல்லாமே நல்லா தான் சமைப்பேன், இருந்தாலும் வீட்டுல சாம்பார் சமைக்கும் போது அது ஒரு டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க.
0: ஓகே, நீங்க கைப்பக்குவம் வந்து சூப்பரா இருக்கும் உங்களோட டேஸ்ட். ஓகே ஓகே, நான்வெஜ்ல எது நல்லா பெஸ்டா சமைப்பீங்க?
1: நான்வெஜ்னா சிக்கன் தான் மேம்.
0: சிக்கன்ல என்ன ட்ரை பண்ணிருக்கீங்க புதுசா?
1: புதுசாலாம் எதுவும் ட்ரை பண்ணல, இப்போ நம்ம வைக்கிற மாதிரி குழம்பு வைப்பேன், அவ்வளவுதான்.
0: ஓகே, த்ரிஷாக்கு வந்துட்டு பிடிச்ச ஊர் அப்படின்னா எதை சொல்வீங்க? நான் பாக்கணும்னு ஆசை, அந்த ஊர் போகணும் அப்படின்ற மாதிரி.
1: கொடைக்கானல் போகணும்னு ஒரு ஆசை இருக்கு மேம்.
0: கொடைக்கானல். ஓகே, இப்ப வந்து நம்மளோட எய்ம் அச்சீவ் பண்ணும் அப்படின்னாக்கா நீங்க அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
1: ஃபுல் கான்சென்ட்ரேஷனுமே அதுல மட்டும்தான் இருக்கணும்.
0: ஓகே,
1: நம்ம எய்ம நோக்கி மட்டும்தான் இருக்கணும், வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது அப்படி நினைச்சாலே நம்ம வந்துடலாம்.
0: ஓகே சூப்பர், ரொம்ப அழகா பேசுனீங்க த்ரிஷா. உங்களுக்காக என்ன சாங் பிளே பண்ணலாம்?
1: எனக்காக பிறந்தால்
0: எனதலை. சூப்பரா பேசணும், உங்களுக்காக அந்த சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். தேங்க்யூ.
1: ஓகே.

0: மாணவி கிட்ட பேசலாம். ஹாய், உங்க பேர் என்ன?
1: என் பேர் சூர்யா.
0: சூர்யா, என்ன பண்றீங்க?
1: எக்கனாமிக்ஸ் படிச்சிட்டு இருக்கேன்.
0: ஓகே, எக்கனாமிக்ஸ் என்ன, எந்த இயர் படிச்சிட்டு இருக்கீங்க?
1: ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன்.
0: ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு? அடுத்து என்ன பண்ணலான்ற ஐடியா இருக்கு உங்களுக்கு?
1: அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போறேன். சென்னையில இல்லாட்டி காரைக்குடியில பண்ண போறேன்.
0: ஓகே, சென்னையிலனா காரைக்குடிக்கு போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறீங்க? உங்களோட எய்ம் என்ன சூர்யா?
1: எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அத பத்தி நிறைய படிக்கணும், அத பத்தி கத்துக்கணும். அது மாதிரி அதெல்லாம் ஏஐ இருக்குல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்,
0: ஆமா,
1: அத பத்தி எல்லாம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், அத பத்தி வேலை பாக்கணும்ன்றதுதான் அது என்னோட எய்ம். அவ்வளவுதான்.
0: உங்களோட எய்ம் அதுதான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப எங்க பார்த்தாலும் அதுதான் ரொம்பவே அதிகமா இருக்குல்ல, ஆக்குபை பண்ணதே டெக்னாலஜில அதுதான். ஓகே, அந்த ஃபீல்டுல நீங்க போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க? ஓகே, எதனால உங்களுக்கு இந்த ஆசைகள் வந்தது?
1: இது வந்து இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல எல்லாம் நான்கு வந்துச்சு, அது இப்ப வந்து ஃபைனல் இயர்ல பிஎன்எஸ்டிசின்னு மாத்திட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல எல்லாம் நான்கு படிக்கும் போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதை பத்தி எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அது படிச்சுட்டு இருக்கையில எங்களுக்கு மகா மிஸ்னு ஒரு மிஸ் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நடத்துறது, அவங்க பேசுறது எல்லாமே கம்யூனிகேஷன் ஸ்கில், இது மாதிரி நிறைய அவங்க இதை வந்து நான்
0: கத்துக்கிட்டேன்.
1: அதனால அதை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்.
0: ஓகே, சூப்பர். கண்டிப்பா உங்களுடைய எய்ம் வந்து நிறைவேறதுக்கு எங்களுடைய ஊட்டி எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சூர்யா.
1: தேங்க்யூ.
0: சூர்யா, வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க?
1: நான், என்னோட அக்கா, அப்பா, அம்மா, நாலு பேர்.
0: நாலு பேர் இருக்கீங்க. ஓகே, அக்கா என்ன பண்றாங்க?
1: அக்கா எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க தஞ்சாவூர்ல.
0: ஓகே, அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அப்பா வெளில இருக்காங்க சிங்கப்பூர்ல, அம்மா வீட்டுல இருந்துகிட்டே விவசாயம் பாத்துட்டு இருக்காங்க, கட்டி கொடுத்துட்டோம்.
0: ஓகே, அப்ப பெரிய ஃபேமிலியில நிறைய அக்கா, நீங்க தான் கடைக்குட்டி?
1: நான் தான் கடைசி.
0: ரொம்ப செல்ல பிள்ளையா நீங்க வீட்டுல?
1: அப்படி இல்ல, சேர்ட் அக்கா தான் ரொம்ப செல்ல பிள்ளை, எங்க அம்மாவுக்கு மட்டும் நான் செல்ல பிள்ளை.
0: செல்ல பிள்ளை, ஏன்னா வந்து பொதுவா கடைசியா இருக்கவங்கள அதிகமா கொஞ்சம் கேர் எடுத்துப்பாங்கல்ல.
1: அம்மா மட்டும் ரொம்ப செல்லமா பாப்பாங்க, அப்பாக்கு வந்து தேர்டு அக்கா தான் செல்ல பிள்ளை.
0: செல்ல பிள்ளை. ஓகே, உங்களை வந்து வீட்டுல செல்லமா அம்மா எப்படி கூப்பிடுவாங்க?
1: அம்மா சூரியன்னு கூப்பிடுவாங்க.
0: உங்க ஸ்டடிஸ் எல்லாம் சூப்பரா போகுதா?
1: அதெல்லாம் சூப்பரா போகுது. ஆனா நாட்டோட பொருளாதாரம் அதை பத்தி தான் நிறைய சொல்லிருப்பாங்க.
0: ஓகே, அதுல ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன இருக்கு அந்த ஸ்டடிஸ்ல?
1: நாட்டு வருமானம், தேசிய வருமானம், அதை பத்தி எல்லாம் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏற்றுமதி, இறக்குமதி, அந்நிய செலவானம் எப்படி செயல்படுது, நம்ம பொருள் உற்பத்தி பண்ணி அது வந்து வெளிநாட்டுக்கு எப்படி ஏற்றுமதி பண்றோம், அவங்க வந்து நம்மளோட இதுக்கு நம்ம ஊர் நம்ம நாட்டுக்கு எப்படி இறக்குமதி பண்றாங்க, அதை பத்தி எல்லாம் படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, நான் ரொம்ப ஆர்வமா இந்த ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து பாக்க நினைக்கணும், அதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போய் பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற இடங்கள் எல்லாம் என்ன இருக்கு?
1: பாக்கணும்னா சென்னை மெரினா பீச் போகணும்னு ஆசை. அப்புறம் நான் கொடைக்கானல், கேரளா அந்த சைடு எல்லாம் போனது இல்ல.
0: ஓகே,
1: கேரளா சைடு ஃபுட்டு அதெல்லாம் போய் சாப்பிடணும் அப்படின்லாம் ஆசை. கொடைக்கானல் அந்த மலைக்கெல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசை. அப்புறம் வால்பாறை, மூணாறு இதெல்லாம் போகணும்னு ஆசை.
0: ஓகே, நிறைய இடங்கள் வந்து லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க. ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சிட்டு இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இல்லனா ஃபேமிலி கூட சேர்ந்து இந்த இடங்கள் எல்லாம் சுத்தி பாருங்க. ஓகேவா? சூர்யாக்கு பிடிச்சி ஹீரோ யாரு?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ தலைவர் ரஜினியும் எஸ்கே சிவகார்த்திகேயனும் ரொம்ப பிடிக்கும்.
0: ஹீரோயின்
1: ஹீரோயின் ஸ்ரீதிவ்யா, கீர்த்தி சுரேஷ், அவங்களும்.
0: சூர்யாக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் லீலை படம், அந்த படத்துல ஒரு கிளி ஒரு கிளின்னு ஒரு சாங் வரும், அந்த சாங் ரொம்ப பிடிக்கும்.
0: சாங்ஸ் எல்லாம் கேப்பீங்க நிறையா?
1: ரொம்ப கேப்பேன். அப்புறம் இளையராஜா சாங் ரொம்ப கேப்பேன்.
0: நல்லா பாடுவீங்களா சூர்யா?
1: இளையராஜா சாங்ல வந்து முத்துமணி மாலை சாங் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, டூ லைன்ஸ் பாட முடியுமா அந்த சாங்?
1: சரி, பாடுறேன்.
0: பாடுங்க பாடுங்க.
1: ஒரு கிளி ஒரு கிளி, சிறு கிளி
0: அழகா பண்ணீங்க சூர்யா.
1: தேங்க்யூ.
0: கண்டிப்பா சூர்யாக்காக இவ்வளவு நேரம் எங்க கூட பேசினதுக்காக அந்த சூப்பரான சாங் உங்களுக்காக பிளே பண்ணலாம். தேங்க்யூ சூர்யா.
1: தேங்க்யூ மேம்.

உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கை உங்கள் மேல் இருப்பது அத்தியாவசியம் என்ற சிந்தனையை நம் மனதில் வைப்போம். நேர்கள் இதுவரை கேட்டது மாணவர் குரல்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: லட்சுமி ராகவன். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியதற்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை படைத்தது பொருளாதாரத்தின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் பூலித்தேவனின் பிறந்த நாளில் அவரை போற்றி பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியை சீரமைத்து பராமரிக்க 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மையங்கள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டில் 1000 புதிய குழந்தைகள் மைய கட்டிடம் அமைக்கப்பட இருப்பதாக மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி கூறியுள்ளார். இந்திய கடற்படை கப்பல் நிபுன் மும்பையில் நடைபெற்ற விழாவின் போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அலுவலர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று ஷென்சனில் தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 11 மணி 1:50.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
4: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2026 எனப்படும் இந்திய பிரபஞ்ச அழகி போட்டியில் பட்டம் வென்ற காழியா லிஸ் மேஜோ எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சரியான பதில் கேரளம். இன்றைய கேள்வி: அன்னபூரணி சூப்பர் சிக்ஸ் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? கேள்வி மீண்டும் ஒரு முறை: அன்னபூரணி சூப்பர் சிக்ஸ் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது?
5: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
6: என் கேள்விக்கு என்ன பதில்?

நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:30 மருத்துவ மலர். உலக இயன்முறை மருத்துவ தினம் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 11:04.

0: எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட பேசும் பொருள் அப்போ புரியல இப்போ புரியுது. தாமதமாக கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம். நீங்க பகிர்ந்துக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை பாடங்களை இன்றைய நிகழ்ச்சியில. நேயர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அலைபேசி மற்றும் தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் படி தகவலாகவும் நீங்க அனுப்பலாம். தொடர்புக்கான அலைபேசி எண்கள் 9344901018. இது உள்ளூர் நேயர்களுக்கானது. வெளியூர் நேயர்களுக்கான அலைபேசி எண் 9342901018. புதிய நேயர்களுக்கான எண் 8300091018. வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிற நேயர்கள் 8300091018 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. இன்றைய தலைப்பு இதுதான், அப்போ புரியல இப்போ புரியுது. தாமதமாக நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை பாடத்தை ரொம்ப தெளிவாக சுருக்கமாக ஓரிரண்டு நிமிடங்களுக்குள்ள நீங்க பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியின் நேயர்களை சந்திக்கும் முன்பாக இன்றைய நிகழ்ச்சிக்கான முதல் பாடலை கேட்டுவிட்டு வருவோம், வாருங்கள்.
1: என்னம்மா கண்ணு

0: சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: எண்ணங்களின் வண்ணங்கள் தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் அப்போ புரியல இப்போ புரியுது, நீங்கள் தாமதமாக கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம். வாங்க இன்றைய நிகழ்ச்சியோட முதல் நேயர் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஓடிஎஃப்எம்
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க.
1: அதாவது மேடம், சில நண்பர்கள் வந்து அப்ப எல்லாம் வந்து நல்லா யதார்த்தமா பழகுறாங்கன்னு நான் நினைச்சேன் மேடம். அப்புறம்தான் எனக்கு இப்பதான் தெரியுது, எல்லாரும் சுயநலத்தோட சில பேர் பழகிருக்காங்கிறது இப்பதான் எனக்கு தெரியும். அவங்க நடவடிக்கை வச்சு மாற்றுத்திறனாளி, அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் வந்து என்கிட்ட வந்து சாதாரணமா வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. சாதாரணமா என்கிட்ட பேசினதெல்லாம் வந்து அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி வந்து சில பேர் உபயோகப்படுத்தின நான் இப்பதான் தெரியுது, நம்ம கிட்ட வந்து நம்மள ஏமாத்தி இருக்காங்க இவங்க அப்படிங்கறத வந்து நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து நான் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் அஜாக்கிரதையா இல்லாம ரொம்ப ஜாக்கிரதையா வந்து யாருக்கு பேசுறப்பெல்லாம் அவங்க சுயநலவங்களா இருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சா கூட

0: ஆறாயிரம் அந்த ஆறு அறிவு கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நான் பயன்படுத்தாம நான் வந்து நடந்துகிட்டதுனால நான் நிறைய ஏமாற்ற அமைஞ்சேன்.
1: ஓகேங்க, நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
1: ஹலோ, வணக்கம், ஊட்டி எஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க, நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
2: பொன்மடியில இருந்து நான் மணிகண்டன் பேசுறேன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலம், நீங்க நலமா?
2: அருமையா இருக்கிறீங்க மேடம். நல்லது ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க.
1: ஆமா,
2: எனக்கு 2004 திருமணம் நடந்துச்சுங்க மேடம். அப்ப வெள்ளந்திய அதுக்கு முன்னாடி இருந்ததுங்க, யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு முன்கூட்டி போய் உதவி செய்யறது. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா சொல்லும் இப்படி எல்லாம் வெள்ளந்தியா இருக்காதுன்னு சொல்லும், கல்யாணத்துக்கு அப்புறமும் மனைவி சொன்னாங்க இப்படி யாரு என்ன சொன்னாலும் அவங்க ஆராயம் போய் உதவி பண்றது, ஹெல்ப் பண்றது, பணம் உடல் ரீதியால உதவி பண்றதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தெரியாம எல்லாம் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டேங்க. ஏன்னா எல்லாரும் நம்மளை பயன்படுத்திட்டுங்க, பின்னாடி போய் என்னை பத்தி தப்பாத நிறைய பேசியிருக்காங்க. அவனுக்கு என்ன ஒரு கோமாளி எலிச்சவாயி ஏதோ ஒண்ணு சொன்னா அப்படின்னு பண்ணிட்டு வந்து பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பண்ண போய் என் பிள்ளைங்க அதை கேட்ச் பண்ணி சொன்னாங்க, நம்மளை பத்தி இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்பதான் எனக்கு உணர்வு வந்துச்சுங்க. ஏன்னா எங்க மனைவி அம்மா சொல்றப்ப அதை போங்கன்னு தேக்கிட்டு ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு இருந்தேங்க. ஆனா எங்க குழந்தைங்க சொல்றப்பதான் அப்ப நம்ம ஏதோ தப்பு பண்றோம்.
1: என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
2: நான் 10th படிச்சிருக்கேங்க மேடம்.
1: ஏன் அதுக்கு மேல படிக்கல?
2: குடும்ப சூழ்நிலை, படிக்க முடியலைங்க, அம்மாவும் தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தறி நெசவு தொழில் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஆனா இன்னைக்கு நான் கெட்டு போலீங்க, நல்லா தான் இருக்கிறேங்க. என்ன பயன்படுத்தினவங்க இன்னைக்கு சில விஷயத்துல சிக்கி சீரழிகிறாங்க இல்லைன்னு சொல்ல வரலைங்க. இருந்தாலும் இன்னும் நம்ம தெளிஞ்சு நம்ம குழந்தைங்க சொல்றதுனால அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் கரெக்டா மாறி இருக்கணுங்கிறது இப்ப புரிஞ்சுட்டேங்க. ஒரு உதவியை கேக்குறாங்க, நம்ம உதவி செய்யறோங்க இல்லைங்களா, அதை வந்து நம்ம பாராட்டையட்டையும் பின்னாடி போய் பொய்யா பேசக்கூடாது இல்லைங்களா. என்ன நம்ம ஒரு முடியாத உதவினாலதான் வந்து உதவி கேக்குறீங்க, ஒரு உடல் உதவி ஆகட்டும் ஒரு பொருள் உதவி ஆகட்டும் கேக்குறீங்க. நம்ம பெருசா பண்ணலனாலும் என்னால இயன்றதை பண்ணுவாங்க. என்ன பொறுத்தாலும் உடல் உழைப்பு, உடல் உதவி யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் செஞ்சு தருவாங்க. அது என்னால முடியும்னா அதை வந்து பேசுற அது மெயினா உறவினர்கள், பழகினவங்க இது பண்ணவங்க எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த உறவினர்கள் தான் சொல்றப்ப கொஞ்சம் சங்கடமா இருக்குன்னுங்களே. இப்ப தெரிஞ்சிட்டுங்க, இந்த 3 மாசமா நான் இது பண்ணப்பல அவங்க எங்கிட்ட உதவி கேட்டும் கூட நான் அதை நாசூக்க தவிர்த்துங்கன்னு புரிஞ்சிட்டாங்க. ஓ, நம்ம ஏதோ பேசி இருக்கிறோம், மணிகண்டன் இது பண்றாருல அப்படின்ட்டு
1: சில இடங்கள்ல நோ சொல்லலாம் அப்படின்னு கத்துக்கிட்டீங்க?
2: கத்துக்கிட்டுங்க. அது என்ன, இந்த மகள்கள் எனக்கு புரிய வச்சுட்டாங்க. ஆனா மூஞ்சில் அடிச்ச மாதிரி இல்லாமல அதை ஒரு சாக்கு போக்கு சொல்லி அப்படியே தவிர்த்துறதுங்க. புரிஞ்சுட்டு அந்த வாழ்க்கை பாடம் புரியறதுக்கு எனக்கு ஒரு 49 வயசு ஆயிருச்சு, 4 வருஷம் ஆயிருச்சுங்களேன்.
1: ஓகேங்க, நன்றி, வாழ்க்கைக்கு
2: நன்றிங்க மேடம். நன்றி, நன்றி, நன்றி.
1: ஹலோ, வணக்கம், ஊட்டி எஃப்எம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: கோவை மாவட்டத்தில இருந்து இடையர்பாளையம் பெருமாள் பேசுறேங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது, காலதாமதமா கற்றுக்கொண்ட பாடம்.
1: ஆமா,
3: மிக அருமையான தலைப்புங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இதை சிந்தனை செய்ய வேண்டிய தலைப்புங்க. இளம் வயதில் புரியாத ஏராளமான விஷயங்கள், அதுவும் முக்கியமான சில விஷயங்களை வயதான பிறகுதான் அறிய முடிகிறது, உணர முடிகிறது.
1: அதான் இயல்பு இல்லையா?
3: ஆமாங்க,
1: மனித வாழ்க்கையில வந்து இல்ல, பிறந்ததுமே வந்து கடவுள் எல்லா கிரகிச்சுக்கிற சக்தியை நமக்கு கொடுக்கலையே. பிறக்கும் போதே எல்லாத்தையும் கிரகித்துக் கொள்ளும் சக்தியை வந்து கடவுள் மனிதர்களுக்கு தரலையே.
3: ஆமாங்க, அதுல வந்து 2 விஷயங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேங்க. இளம் வயதில் தேவையற்ற செலவுகள் எத்தனையோ செய்திருக்கிறோம். அப்படி எல்லாம் செய்யாமல் பணத்தை சேர்த்து வைத்து உபயோகமான வழியில் செலவிட்டு இருக்க வேண்டும் என்று இப்பொழுது புரிகிறது. காலம் கடந்த ஞானம், என்ன செய்வது? நிறைவாக கூற விரும்புவது நேரத்தை செலவிடுவது. ஏதேதோ பொழுதுபோக்கிற்காக தேவையில்லாமல் அளவிற்கு அதிகமான நேரங்களை செலவிட்டு காலத்தை வீணடித்துக் கொண்டோம் என்று இப்பொழுது புரிகிறது. பணம், நேரம் இவற்றை சரியாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்பதை நான் காலம் கடந்து கற்றுக்கொண்டேன்.
1: இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும் இல்லையா?
3: எல்லாருக்கும் பொருந்தும். அந்த வயசுல தெரியறதில்ல. அப்புறம் காலம் கடந்து பின்னாடிதான் உலக அனுபவம் ஏற்பட்ட உடனே, ஓ, இதையெல்லாம் நாம செய்யாம இருந்திருக்கணும், நல்லபடியா வந்து பணத்தை சேர்த்து வச்சிருக்கணும், நேரத்தை சேர்த்து வச்சிருக்கணும், தேவையில்லாம இப்படி எல்லாம் செய்துட்டுமே. இப்ப வந்து என்ன பண்றதுங்க?
1: எப்படி உங்க வாழ்க்கையோட சூழல் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி சமயத்துல? வந்து உங்களுக்கு சாதகமா இருந்துச்சா, இல்ல வந்து நிறைய எதிர்நீச்சல் போட வேண்டி இருந்துச்சா?
3: என்னுடைய வாழ்க்கை நிறைய எதிர்நீச்சல்

0: கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க. ஆனா எது நீச்சல் போட்டி என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்றாலும் பணத்தையும் நேரத்தையும் சரியாக கண்காணிச்சு நான் மேனேஜ் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நல்லா இருந்துக்கலாமே தான் நினைக்கிறேன்.
1: ஓகே, அந்த பாடத்தை வந்து இப்ப கேட்டுட்டு இருக்க எல்லாரும் பின்பற்றட்டும் இல்லையா? அவங்களுடைய பணம் நேரம் இரண்டையும் வந்து அவங்க பயன்படுத்தட்டும். எப்பவுமே பெரியவங்களை பார்த்து சில யங்ஸ்டர்ஸ் கேள்வி கேட்பாங்க, ஏன் நீ அப்படி பண்ணலையா, ஏன் நீ இப்படி பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து அனுபவப்பட்டவங்க நெருப்பு சுடுது அப்படின்னா புரிஞ்சுக்கணும். நம்ம தொட்டு பார்த்து தான் சுடுதா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணிக்க கூடாது இல்லையா? ஸோ இன்றைய யங்ஸ்டர்ஸ் நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை உங்களின் சார்பாகவும் நாங்கள் வச்சுட்டு நிகழ்ச்சியோட அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாமா? நன்றி, வணக்கம். நேர்களே, கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அதாவது முன்புத்தி பின்புத்தி அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கும். சிலருக்கு வந்து சில பிரச்சனைகளை முன்னாலேயே கிரகிச்சுக்கிற ஒரு பக்குவம் இருக்கும். சில பேருக்கு வந்து பட்டு திருந்தினா தான் பின்னால் வந்து அது புரியும் அவங்களுக்கு. பல சூழ்நிலைகள், பல விஷயங்களை நம்மளுடைய தொழிலாகட்டும், வாழ்க்கையாகட்டும், குடும்பமாகட்டும், நட்பாகட்டும், நம்ம பெற்ற பிள்ளைகளாகட்டும், எல்லார் விஷயத்துலேயும் அந்த பாடம் வந்து எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். ஏதாவது ஒரு பாடம் அப்போ புரியலை, இப்போ புரியுது எனக்கு அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த அனுபவ பாடத்தோட கதைகளை இன்னும் பேசலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: நேர்களே, எண்ணங்களின் வண்ணங்கள் தொடர்கிறது. அப்போ புரியலை, இப்போ புரியுது. வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்கும் இல்லையா? தாசரப்பட்டி பாலசுப்ரமணியம் அவர்கள் வாட்ஸ்அப் தகவலா ஒரு கருத்தை பகிர்ந்திருக்காரு. ஆராய்ந்து பார்க்காமல் நல்ல நட்புடன் பழகினேன், ஆனால் அவரோ இப்போது எதிரியாகிவிட்டார். அதனால் அளவோடு பழக வேண்டும் அப்படின்ற ரத்தின சுருக்கமாக அவருடைய ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு. நட்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது கண்டிப்பாக நிறையா ஆலோசனைகள் தேவை. அவங்கள பற்றின ஒரு கணிப்பு வந்து நமக்கு வந்து ஆரம்பத்திலேயே வர்றதை விட பழகி பார்த்து அதுக்கு பின்னால் நம்ம மனசு அதை ஒத்துக்கிட்டால் மட்டும் அந்த நட்பை தொடர்ந்தால் போதும். யாருடைய நிர்பந்தத்திற்காகவோ, யாருடைய பேராசை தூண்டுதலுக்காகவோ வந்து நட்புன்ற விஷயத்துலேயோ இல்லை எந்த சொந்தன்ற விஷயத்துலேயோ வந்து நாம் ஈடுபடக்கூடாது அப்படின்றது கண்டிப்பாக வலியுறுத்த வேண்டிய ஒரு செய்தி. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் தொலைபேசி இணைப்பில் ஒருத்தர் இருக்காங்க, வாங்க பேசலாம். ஹலோ, வணக்கம். ஊட்டி எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கோவை மாவட்டம் சிந்தராமசேரிலிருந்து சி செல்வராஜ் மஞ்சள் பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: அதான் வாழ்க்கை எப்போது பாடம் கத்து கொடுத்ததுன்னு கேட்டுக்கிறீங்க மேடம். எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் பாடம் கத்து கொடுத்தது மேடம். எனக்கு திருமணமாகி 10 வருடமா அப்பா அம்மா கூட ஒட்டுக்கா தான் இருந்தாங்க மேடம். அப்ப இருக்கும்போது உலகம் இப்படித்தான் தெரியலீங்க மேடம். அப்ப இது அதாவது நாங்க வந்து தனி கொடுத்து நான் வந்தவரை தெரிஞ்சது உலகம் இதுதான் உலகம் அப்படிங்கறது அப்பதான் புரிஞ்சதுங்க மேடம். யாரு கூட எப்படி இருக்கோன்னு, எப்படி அதாவது மற்ற ஜனங்கள் எப்படி புழைக்கிறாங்க, எப்படி உழைக்கிறாங்க, எப்படி செலவு பண்றாங்க அப்பதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுங்க மேடம். அது வரைக்கும் எங்க அப்பா அம்மா கூட இருக்கும் போது அவங்கதான் உலகம் மாதிரி நாங்க நினைச்சிட்டோங்க மேடம்.
0: கல்யாணம் ஆனதும் ரொம்ப பேர் எதிரியாயிருவாங்கல்ல.
1: என்னங்க மேடம்?
0: கல்யாணம் ஆனதும் நெருங்கிய சொந்தம் கூட பல நேரங்களில் கொஞ்சம் விலகி நின்று எதிரி மாறி பாப்பாங்க.
1: அது பார்த்து இந்த பணம் போய் கேட்டீங்கன்னா யாருமே எதிரிதாங்க மேடம். அது யார் நண்பனானாலும் சரி, கூட பிறந்தவனாலும் சரி, சொந்தமா இருந்தாலும் சரி, ஆராய்ந்தாலும் சரி, மனைவி தவிர எல்லாமே விரோதி தான் மேடம். பணம் விஷயத்து மட்டும்
0: பணம் படுத்தும் பாடு.
1: ஆமா, பணம் பாடா. ஐயோ, அந்த பணமா நாசமா போன பணம் பண்ற படி ஏன்னு சொல்லிக்கிறீங்க மேடம். இப்ப நீங்க நட்பு சொன்னீங்களே பொறுத்துற, ஏன்னா எங்க மாப்பிள்ள ஒருத்தர் அப்படித்தான் மேடம். பணம் அதான் நட்புக்காக, அதாவது 1வது படிச்ச ஃப்ரெண்டுங்களாமா, அவர் பணம் அதாவது பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்தாருங்க மேடம். இப்ப நாங்க எங்க நகை வச்சு அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கிறோங்க மேடம். பேங்குக்கு லோன் கட்டிக்கிறாரு
0: கண்டிப்பா.
1: இன்னும் 3 ரூபாய், இன்னும் 3.5 லட்சம் வரணும். அவரு போன் பண்ணா எடுக்க மாட்டாரு. அவரு என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, ஒன்னுக்கு அவர் அசைய மாட்டேங்கிறாரு மேடம். பணம் வாங்க மகராசன். அதனால இந்த பணம் விஷயத்துல என்ன கொஞ்சம் ரொம்ப இது மேடம். என்ன யாரு கேட்டா நான் கொடுக்கவும் மாட்டேன், நான் சொந்தக்காரர்கிட்ட பணம் கேட்கவும் மாட்டேன். பணமே கேட்டீங்கன்னா எல்லாமே துரோகி தான் மேடம்.
0: இதுதான் நீங்க கற்றுக்கொண்ட பாடம்.
1: ஆமா, ஐயோ, இந்த பணம் ரொம்பவுமே மோசம் மேடம்.
0: ஓகேங்க, கடன் அன்பை முறிக்கும், நட்பை முறிக்கும்ன்ற பாடத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க.
1: எல்லாத்தையும் முறிச்சிருங்க மேடம், எல்லாத்தையும் முறிச்சிருங்க.
0: நன்றி, வணக்கம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு. நேர்களை தொடர்ந்து பேசுங்க. வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய கருத்தை ரத்தின சுருக்கமாக, இந்த நிகழ்ச்சிக்கு லைன் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய தகவல்களை தாராளமாக பதிவு செய்யலாம். நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் ஒரு ஒரு காலகட்டத்திலையும். எல்லா விஷயங்களையுமே வந்து நான் எனக்கு அந்த நான் அப்போ கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு பின்னால் தோணும். பட் யாருமே எந்த குழந்தையும் பிறந்ததும் தவள போகிறதில்ல, தவள ஆரம்பித்ததுமே நடக்க போகிறதில்ல, நடக்க ஆரம்பித்ததுமே ஓட போகிறதில்ல. வாழ்க்கை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இதில் வந்து சொந்தம், நட்பு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே வந்து சூழ்நிலை கைதிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது நம்மளை வந்து நம்ம உஷார்படுத்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நம்ம இருப்போம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். மூட்டி எஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம் அம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: அம்மா, நல்லா இருக்கிறீங்களா?
0: நலம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஆமா, அருமையான தலைப்பு அம்மா. இந்த தலைப்புக்கு வாழ்த்துக்கலாமா?
0: கண்டிப்பா. ஊட்டி எஃப்எம் ஓட தலைப்புகள் ஒவ்வொன்றும் அருமையாக தான் இருக்கு.
2: அருமையா, அதாவது எல்லாமே ஒரு பாடம். ஏமாந்தில ஒரு பாடா, அதாவது நீ இருக்கிறீங்களுக்கு ஒரு பாடம்.
0: ஓகேங்க, ரொம்ப உங்க அலைபேசி இணைப்பு வந்து அந்த டவர் பிரச்சனை ஆகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து நின்று சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க.
2: ஹலோ,
0: சீக்கிரமா.
2: அனுபவப்பட்டிருக்குமா வாழ்க்கையில் வந்தாமா ஒரு பாவம் போது ஆராயாத வந்து யாரையும் தெளிஞ்சு இது பண்ணப்படாதம்மா. தெளிஞ்சு ஆராய்ந்து பார்த்தாம யாரோட பழகம். நான் வந்து ஒரு ஒரு நண்பரை நம்பி வயசு பெரிய மனசு வச்சு ஒரு நம்பி விழுத்தெல்லாம் பாலமா ஏமாந்து அந்த மாதிரி ஆரியம் ஆராயா யாரையும் நம்பப்படாதம்.
0: இப்ப குறிப்பா உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். அதாவது நிறைய நேயர்கள் வந்து ஒரே கருத்தை தான் பகிர்ந்துட்டு வராங்க. நிறைய நேயர்கள் ஒரே விதமான கருத்தை தான் பகிர்ந்துட்டு வராங்க. நட்புல வந்து அந்த ஆராயமல் பழகிட்டோம், சொந்தத்துல ஆராயம பழகிட்டோம் தான் பேசிட்டு வராங்க. இதுல வந்து குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப குடும்பமாகட்டும் நட்பாகட்டும் இந்த மூன்றாம் நபர்களோட தலையீட வந்து எந்த அளவுக்கு அனுமதிக்கணும் அனுமதிக்க கூடாது?
2: அதுக்கு வந்து தகுதியா இருக்கணும். அதாவது தலையிட்டு பிரச்சனை வந்து பெருசு பண்ணாத பிரச்சனை பெருசு பண்றீங்களா தலையில்லாமா. ஒரு சிலர் வந்து சின்ன பிரச்சனை கூட பெருசு வேண்டி அது ஊரகமா பண்ணி பெரிய இதா பண்ணி அது மாதிரி
0: இருக்கக்கூடாதம்மா.
2: அதான் அதே காலம் வந்தமா ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு.
0: யார் என்ன சொன்னாலும் ஆராயாமல் நம்ப கூடாது. யார் என்ன சொன்னாலும் ஆராயாமல் நம்ப கூடாது.
2: கண்டிஷனா ஆராயணுமா. அதான் ஆய்ந்து ஆய்ந்து பார்க்காதவன் வாழ்வு தான் வள்ளுவர் சொல்றாரம்மா. ஆய்ந்து பார்க்கணுமா. நேரம் தானே முக்கியம். நேரத்தை இழந்தமா காசுமா. காசு இழந்தா கூட சம்பாதிச்சு போல. நேரத்தை வந்தா சம்பாதிக்க முடியாதம்மா. அதான் கண் போன்றது கடமை கண் போன்றதுன்னு
0: சொன்னாங்கம்மா. ஓகேங்க, நன்றி, வணக்கம்.
2: நன்றி அம்மா.
0: நேர்களை தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

0: எண்ணங்களின் வண்ணங்கள் தொடர்கிறது நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். ஹலோ வணக்கம், ஊட்டி எஃப்எம்.
1: ஹலோ வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: எனக்கு இது ஒரு அனுபவம் தாங்க மேம், பண விஷயத்துல.
0: பண விஷயத்துல?
1: ஆமாங்க மேம், ரெண்டு மூணு தடவை பட்டுட்டோம் மேம்.
0: அப்போ புரியல, இப்போ புரியுது.
1: இப்ப ஜாமீன்
0: கையெழுத்து
1: ஒருத்தர் பணம் வாங்கிட்டு ரெண்டு தடவை கொடுத்துட்டாங்க மேம். மூணாவது தடவை ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டுமே இங்க இருந்து ஊரை விட்டே காலி போயிட்டாங்க மேம். இப்ப அந்த ஜாமீன் கையெழுத்து போட்டவங்க கூட ஒருத்தர் சைன் போட்டாங்க மேம், அவங்களும் மாட்டிட்டாங்க மேம். இப்ப நாங்களும் சேர்ந்து மாட்டிட்டு இருக்கிறோம் மேம். இந்த பண விஷயம் பட்டு பாடு இருக்குது இல்லைங்களா மேம்? உதவின்னு வந்து கேட்கும் போது மேம் நம்ம செய்யாம இருக்கவும் முடியறது இல்ல.
0: தீபாவளி சீட்டு பிடிக்கிறது இதெல்லாத்துலயுமே வந்து இல்ல, ஒரு அறிமுகம் இல்லாத நிதி நிறுவனங்கள்ல பணத்தை முதலீடு செய்யறது, இது எல்லாமே வந்து இதுல நடக்கிற மோசடிகள் காலங்காலமா தானே நடந்துட்டு இருக்கு. ஏன் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு வர மாட்டேங்குது?
1: கேக்குறாங்களா மேம், அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க கூட்டு பழகுனவங்க மேம், நல்லா பழக்கப்பட்டவங்க தானே மேம், இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கட்சியில அந்த ஜாமீன் எடுத்து போட்டதோட அந்த பணத்தை ரெண்டு தடவை கட்டின நம்பிக்கையில மூணாவது தடவை போட்டுட்டோம் மேம். பணத்தோடயே அப்படி எங்க போனாங்கன்னே தெரியலங்க மேம், ராத்திரி ராத்திரியே வீடு காலி பண்ணிட்டு போயிருக்காங்க மேம். ஆமாங்க மேம், போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க மேம். அவங்க வந்து ஜாமீன் கைது போட்டவங்கள தேடி பிடிச்சு கொடுக்க முடியுமா மேம்? பணத்தை இப்ப நம்ம கட்டி தானே ஆகணும்.
0: யாரும் வந்து கோடீஸ்வரர்கள் அல்ல இல்லையா, நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா.
1: அதுதான் இதுல என்ன கொண்டு போற ஒரு ஒரு சைன் பண்றது இல்ல, ஆனா அவங்க நட்சத்திரவாங்க நினைக்கிறது இல்லையே.
0: நன்றிங்க, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
1: தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
0: நேர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பு அப்படின்றது முதல் நாளே கொடுக்கப்படுது இல்லையா, கண்டிப்பா எல்லாரும் கேட்பீங்க. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வாய் விட்டு பேச முடியல அப்படின்றதுக்காக தொலைபேசி இணைப்பிலையோ அலைபேசி இணைப்பிலையோ நீங்கள் வராமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் வந்து நிதானமாக உட்காந்து உங்களுடைய கருத்துக்களை அழகாக டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்களேன். அதுக்கான எண் தான் நாங்கள் ஏற்கனவே அறிவித்தோம், 8300191018. இந்த எண்ணுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்களோட நிகழ்ச்சியில் கொடுக்கப்படும் தலைப்புகளுக்கான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம் ஊட்டி எஃப்எம். ஹலோ வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க.
2: திருப்பூர் மாவட்டம் தங்கவேல் பேசுறேன்.
0: சொல்லுங்க, நீங்க கற்றுக்கொண்ட பாடம் என்ன?
2: கற்றுக்கொண்ட பாடம் எல்லாம் எது இல்லைங்க, நான் வந்து நார்மலா எப்படியும் குடும்பத்தோட ஓட்டிட்டு இருக்காது, பிரச்சனை இல்லைங்க. ஆனா ஒரு இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்ன ஒரு ஆப்சன்ட் ஆகி போச்சுங்க, அந்த அதுக்கு வந்து பணம் கொஞ்சம் தேவைப்பட்டு செலவு பண்ணி வாங்கி கட்டலாம், ஆபரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம். ஆனா பணம் கொடுத்தாங்க, நம்மளை நம்பி பணம் கொடுத்தாங்கல்ல, அவங்கள வந்து இருக்கிறவங்க வந்து பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க பதில, அதுதான் பெரிய நம்மளுக்கு பாடமா இருக்குது. என்னடா இப்படி ஒரு இதா, நம்மளுக்கு பணம் இருக்குது, நம்ம நாளைக்கே வாங்கி கொடுக்கறதுக்கு பணம் இருக்குது, ஆனா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க போய் எதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு பணத்தை கொடுத்தீங்க, அவங்க அவங்களால தர முடியாது அப்படின்னாங்க. அப்படின்னா நான் எங்களுக்கு பத்திரம் வீட்டு பத்திரம் இருக்குது, நான் ஒண்ணு ஒரு நிமிஷத்துல வாங்கி கொடுத்துருவான் நீங்க என்ன அப்படிங்க. அப்புறமேலே அப்புறம் எங்க மாப்பிள்ளையோட வந்து எங்க அம்மா எங்க வீட்டுல கேட்டாங்க அப்படின்னு, அவங்க பையன்கிட்ட போன் பண்ணா, என்னமோ பணம் கேட்டீங்க இல்லைங்க, மச்சான் அதெல்லாம் அப்படிலாம் பணமே கேட்கல, யாரு சொன்னாங்க அப்படின்னு. அவரை மறக்க அந்த பையன் பிடிச்ச அவங்க அம்மாவை சத்தம் போட்டவருக்கு, அப்புறம் அந்த பையன் வந்து அவங்க அம்மா வந்து எங்களுக்கு போன் பண்ணி சரி மன்னிச்சுங்க நான் சொல்லாம கேட்டேன் அப்படின்னாங்க. அது மாதிரி பணம் கொடுத்தவங்களோட கம்மன் இருக்கிறாங்க, அந்த பக்கத்துல இருக்கிறவங்க தான் வந்து அவங்கள வந்து நோண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க, அது வேடிக்கை பாக்குறாங்க.
0: இது எல்லா இடங்களையும் நடக்குது இல்லையா?
2: ஆமா,
0: பணம் கொடுக்கறதுக்கு முன்னால வந்து ஒரு நபர்கிட்ட நீங்க கொடுக்குறீங்கன்னா, ஒரு மகனுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுக்கு குறிப்பா அந்த குடும்பம் அதுக்குள்ள தெரிஞ்சிருக்கணும் இல்லையா?
2: ஆமா, அவங்களோட இருந்துட்டே பரவாயில்ல, ஏன்னா அடுத்தவங்க வந்து நம்மள வந்து அடுத்த அந்த குடும்பத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம அவங்க வந்து எதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்க, எது வாங்க முடியல, வாங்க கொடுத்தா வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது நினைச்சாதான் ரொம்ப சங்கடமா இருக்குது.
0: இல்ல ஒரு சமயம் அவங்க அனுபவப்பட்டு சொல்லலாம் இல்லையா, அவங்க ஏற்கனவே கொடுத்து வாங்க முடியாதுன்னால சொல்லலாம் இல்லையா அவங்க.
2: அதாவது அப்படி அப்படி வாங்கி அடுத்தவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி இருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம், நம்ம அந்த மாதிரி பண்ண கிடையாது, யாருக்குமே அந்த மாதிரி பண்ணினது இல்ல. இருந்தாலும் அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு.
0: அதுக்கு
2: தரமா அவ ஏன்னா இப்படி பண்ணி போட்டாங்க, தெரியாம குடுத்துட்டோம், வருமா வராதா அப்படின்னாங்க.
0: இதுவே ஒரு அனுபவ பாடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுடைய வட்டத்துக்குள்ள நட்போ சொந்தமோ குடும்பமோ நம்மளுடைய வட்டத்துக்குள்ள நம்ம வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா.
2: ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை.
0: ஓகேங்க, நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம், மூட்டி எஃப்எம்.
3: ஹலோ,
0: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், மகா தாராவரத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
0: ஓகேம்மா, உங்க அனுபவம் என்ன?
3: என்ன தலைப்பு மேடம்?
0: அப்போ புரியல, இப்ப புரியுது.
3: அப்போ புரியல, இப்ப சரிங்க மேடம்.
0: நீங்கள் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம்?
3: வாழ்க்கை பாடம், அதாவது மேடம், நான் என் கணவருக்கு பிறகு, கணவர் இறந்த பிறகு பிள்ளைங்களுக்காகவே வாழணும், நம்மளுக்காக வாழவே கூடாதுன்னு நான் ஒரு கோயில் போனதில்லை, ஒரு அடுப்பை திருப்பதி ஆம்படை அணை குலதெய்வங்கிற மாதிரி நான் எங்கேயுமே போனது இல்லைங்க. குழந்தைகளை விட்டு ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சுட்டு போக மாட்டேன், அவங்களுக்காகவே வாழ்ந்தேன் பாருங்க. அப்போ நம்ம பிள்ளைங்களும் நம்மளை அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சுட்டுதான் இருந்தேன். அவங்களுக்கு பங்களா வாங்கி கொடுத்தேன், கார் வாங்கி கொடுத்தேன், படிக்க வச்சேன், 1,00,000 கவர்மெண்ட் வேலையோட சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கேன். இவ்வளவு ஒரு பெண்ணா செய்யணும்னா எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க, அப்படி ஓய்வில்லாம உழைச்சேன். அப்புறம் இப்ப வந்து என்ன தெரியுதுன்னா, பையன் வந்து மனைவிக்காக பயந்துட்டு பெத்த தாய்கிட்ட அன்பு செலுத்துறது இல்லை, அதே பொண்ணு வந்து கணவன் சொல்றத கேட்டுட்டு, ஏன்னா அந்த பையனோட மனைவிக்கு என்ன பிடிக்காது, பொண்ணோட ஹஸ்பண்ட்க்கு என்ன பிடிக்காது, ஏன்னா நான் ரொம்ப மிலிட்டரி ரூலா இருப்பேன், அதனால பிடிக்காது. அப்போ அவங்க என்ன தெரியுமா, என்னதான் இன்னைக்கு நம்ம ஒரு ஆபீசர் ஆக்கிறது நம்ம அம்மா தான் நினைக்கவே மாட்டேங்கிறாங்க.
0: ஓகே, இதுல நீங்க கற்றுக்கொண்ட பாடம் சுருக்கமா சொல்லுங்க, உங்களுடைய கதைகள் ரொம்ப பெருசா போனா.
3: என்ன கற்றுக்கொண்டேன்னா, நம்மளுக்காக நம்ம வாழணும், நம்ம அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடாது,
0: நமக்காகவும் கொஞ்சம் வாழணும்.
3: வாழாம என்னுடைய வாழ்க்கையவே நான் மாபெரும் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையவே உதறி வச்சுட்டு இருந்தேன், ஆனா இப்ப அந்த ராஜ வாழ்க்கையை ஏத்துக்கிட்டேன்.
0: அப்படியா, ஓகேங்க, நன்றி, நன்றி, வணக்கம்.
3: நன்றி மேம்.
0: நேர்களை நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இதோ நிகழ்ச்சியோட அடுத்த பாடல்.

0: நேயர்களே, இன்றைய எண்ணங்களின் வண்ணங்களோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நிகழ்ச்சியின் நேயர்கள் தொலைபேசி இணைப்பில் வராங்க, வாங்க பேசலாம். ஹலோ, வணக்கம். ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்டடையில் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: ஓகே, நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
1: எனக்கு ரொம்ப ஹாப்பி மேம் உங்க கூட பேசுறதுல.
0: ஓகே, சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி மேம். இன்னொரு வாட்டி க்வெஸ்சன் சொல்லுங்களேன்.
0: அப்ப புரியல, இப்ப புரியுது.
1: என்னுடைய அம்மா சொன்னாங்க மேம், எப்பொழுதுமே மத்தவங்க கிட்ட சந்திரசேகர் எல்லா விஷயத்தையுமே சொல்லாத அப்படிம்பாங்க. ஆமா, அப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு நான் நினைப்பேன் மேம். ஆனா இப்ப புரியுது, சில விஷயங்கள்ல சிலர்கிட்ட நான் அப்படியே பகிர்ந்துக்கும் போது அவங்க கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லி அவங்க சில சமயம் இல்லாத போல அதுலயும் சேர்த்து இட்டு கட்டி பல இடங்கள்ல எனக்கே அது டிராபேக் போயிடுச்சு மேம். அப்போ சொல்லுவாங்க, அம்மா நான் தான் எல்லா கூடயும் ஃப்ரெண்ட்லியா தானே இருக்கிறேன், அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அது எப்படி நான் சொல்ற ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்ப அம்மா சொல்லுவாங்க, ஒரு விஷயம், சந்திரசேகர் இன்னைக்கு முதல் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய நபர், நாளைக்கு முதல் எரிய கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரசேகர், நீ வந்து ரொம்ப விஷயங்கள்ல பகிர்ந்துக்காத, நீ உனக்குன்னு சில சீக்ரெட்ஸ் அப்படிங்கறது இருந்ததுன்னா நீ வச்சுக்கோ, எல்லார்கிட்டயுமே நீ சொன்ன அப்படின்னா அது ஒரு பெரிய டிராபேக்கா மாறிடும் அப்படிம்பாங்க. அப்ப அது நான் பெருசா உணரல மேம், ஆனா அது மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் என் லைஃப்ல நடந்தது. ரொம்ப நம்பிக்கை உரிய ஒரு பர்சன், என்னுடைய ஃப்ரெண்டு நினைச்ச எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் மேம். அவர் வந்து எல்லா விஷயத்தையுமே மத்தவங்க கிட்ட சொல்லி நான் கொஞ்சம் காயப்பட்டுட்டேன். அப்ப யோசிச்சேன், அன்னைக்கு அம்மா சொன்னாங்க பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்ம பண்ணிட்டோமே, நம்ம கொஞ்சம் அன்னைக்கே விழிப்புணர்வா இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணிட்டேன். ஆனா அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கறது இன்றளவும் கூட யார்கிட்ட எந்த விஷயத்த எப்படி பேசணுமோ, எதை ஷேர் பண்ணமோ, அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மேம். அதனால எனக்கு இப்ப வந்து லைஃப் அப்படிங்கறது ரொம்ப அப்ஸ்டக்கல்ஸ் இல்லாம இருக்கு மேம்.
0: எல்லாருக்கிட்டயும் எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற பாடத்தை கத்துக்கிட்டீங்க.
1: கத்துக்கிட்டேன் மேம்.
0: எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வைக்கணும்ன்ற அவசியமும் இல்ல, அவங்களுக்கு வந்து சொல்லணும்ன்ற அவசியமும் இல்ல.
1: எக்ஸாக்ட்லி, கரெக்டா சொன்னீங்க மேம்.
0: ஓகே, நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ மேம்.
0: ஹலோ, வணக்கம். ஊட்டி எஃப்எம் நேயரோட தொலைபேசி இணைப்பு வந்து தடைப்பட்டிருக்கு. நேயர்களே, நிகழ்ச்சிக்கோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஹலோ,
2: ஹலோ,
0: சொல்லுங்க சார்.
2: நேற்று உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: மதுரையில இருந்து
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சொல்லுங்க
2: சார். அதாவது நம்ம கற்றுக்கொண்ட வேணாம் சார், அனுபவங்கள் தான் சார். அந்த காலத்துல 8 பேர் சார் கேக்குங்களா?
0: கேக்குதுங்க, சொல்லுங்க.
2: அதாவது அந்த காலத்துல 8 பேர் 10 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸோட இருப்பாங்க. அவ்வளவு அவங்களுக்கு மூத்தவங்கிட்ட, அக்காவங்கிட்ட, சகோதரிகிட்ட, சித்தப்பாட்ட கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான், அதாவது ஒரு அனுபவம் தான். அதாவது சரி, ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டன் ஸ்வீட்டா சொன்னா, அதிக சங்கதிகளும் இந்த செய்திகளை கேட்கணும். அதிக சங்கதிகளை முன்மொழிகிறாங்க. என்ன சபையில என்ன முன்மொழிகிறாங்க, குடும்பத்துல பெரியவங்க என்ன முன்மொழிகிறாங்க, நல்லது ஷேர் பண்றாங்க. அதிக சங்கதிகளை செய்திகளை வாங்கிட்டு குறைவா பேசுவது, அந்த நிறைய அதை குறைவா பேசினா அந்த செய்திகளை போல நம்ம மனசுல வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தோம். செய்திகளை பூரா அந்த செய்திகளை வாங்கிட்டு நல்ல மோட்டிவேஷன் வந்து நம்ம மனசுல ஆழ்ந்த மனதில் பதிஞ்சிடும். அப்ப அந்த கற்றுக்கொண்ட விஷயம் எதுவுமே கிடையாது, ஒரு அனுபவங்கள் தான். அந்த காலத்துல நல்லது கெட்டது 10 பேரோட இருந்தாங்கன்னா, ஒரு எல்லா ஒரு காய்கறியோட எப்படி ஒரு சாம்பார் சாதம் வைக்கும் போது பல வர காய்கறி போட்டு சாம்பார் சாதம் வைக்கிறோம், அதன்படிதான் வாழ்க்கையில் எல்லாமே நன்மை தீமைகள் எதுவுமே இருக்கும். அதாவது சார், தாயம் விளையாடுறோம் ஃபார் எக்ஸாம்பிள், என்னன்னு தாயம் விளையாடும் பொழுது அது சூட்சமா காய் நாட்டி கொண்டு போய் பழம் போடுறோம். அதை ஈரைந்தும் தாயமும் எந்த நேரம் விழும் என்று நினைக்க கூடாது. ஈரைந்தும் தாயமும் எந்த நேரம் விழும் என்று நினைக்க கூடாது. அதுல மற்ற நபர்கள் விழுத்தான் சொல்லு, அது எப்படி அந்த காயை சூட்சமா நாட்டி பழம் போறோம், அது மாதிரி சூட்சமா வாழ்க்கையை நடத்தணும்.
0: எப்படி வந்து கிளைமேட்ல வந்து நம்ம எதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கோமோ, அப்படி வாழ்க்கையிலும் நம்ம வந்து எதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கணும்.
2: எதுவுமே எதிர்த்து போராடும் போட்டுதான்
0: வாழ்க்கை.
2: உடனே அது மாதிரி எதுவுமே பொறுமையை கையாழ்ந்து ஒரு பெரியவருடைய சொற்கள் என்ன பேசுறாங்க, ஒரு வாழ்க்கை நடைமுறையில் என்ன நடக்குது, வெளி உலகங்கள் என்ன நடக்குது. இப்ப எல்லாம் 8 வயசுலாம் 10 வயசு அப்ப எல்லாம் நம்ம சோறு கெடுத்தா போதும்பான், ஆனா இப்ப இருக்கிற நல்ல ஒரு என்கரேஜ்மெண்டா தான் இருக்கும், பிற குழந்தைகள் உற்சாகத்தான் இருக்கும். அதனால வெளி உலகத்தை புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாமே ஒரு மோட்டிவேஷனோட இருக்கிறாங்க. அதனால அனுபவங்கள் தான் சரி, குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டது ஒரு அனுபவங்கள தான் அவர் கற்றுக்கொள்ள
0: வச்சிருக்காங்க. நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

நேயர்களே, ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேசிய அத்துணை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் இதுவரை உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தேவிகா. நன்றி நேயர்களே.

0: நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 திரைகானம். 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர். உலக இயன்முறை மருத்துவ தினம் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்களுடன் நேர்முகம். வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரையிசை நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4:00 எதிரும் புதிரும் சரியா தவறா. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 இந்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்கள். நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்கு ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:15 திரைகாலம். 9:30 அறிவியல் நேரம். இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம். பகுதி 2. 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். இதுவரை நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: சிநேகிதி நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இது பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு பெறலாம். அது மட்டுமல்ல, பெண்கள்னாலே அழகு, அதை இன்னும் அழகுபடுத்திக்க செய்யற அலங்காரம் அப்படின்னா நிறைய அழகு குறிப்புகள் கூட தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அதை நாமே நம்ம மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்காம மற்ற பெண்களுக்கும் சொல்லலாமே. அதே போல பெண்கள் வீட்டின் கண்கள், சமையல் அசத்தி எல்லோரையுமே சந்தோஷப்படுத்துறவங்க, அதற்காக சமைப்பதில் பல உத்திகளை கையாளுபவர்கள், அதற்கான டிப்ஸ். அது மட்டுமல்ல, குடும்பத்து ஆரோக்கியத்தை காப்பதில் பெண்களுக்கு இணை பெண்கள் தான். அப்போ அதற்கான முயற்சியில் கண்டுபிடிச்ச டிப்ஸ், இப்படி பல வழிகளின் டிப்ஸ். இந்த மாதிரியான டிப்ஸ் சொல்ல நினைக்கும் அழகான விஷயங்கள் என எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமாக சொல்லி பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணுற நிகழ்ச்சி தான் இது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது 9344901018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 9342901018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற நேராக இருந்தால் 8300019108 இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் சொல்ல நினைக்கிற டிப்ஸ் இதையும் டைப் செய்து எங்களுக்கு அனுப்பலாம். இனி ஒரு பாடலை கேட்டலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8. பாடலை கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் ஒரு ஸ்நேகிதி லைனில் இருக்காங்க, நம்ம உங்ககிட்ட பேச போகிறோம்.
1: ஹலோ,
0: ஹாய் ஸ்நேகிதி.
1: ஹாய்,
0: சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன?
1: என்னோட பேர் காயத்ரி.
0: காயத்ரி, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா?
1: திருமணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுங்க.
0: 10 வருஷம் ஆச்சு. குழந்தைங்க இருக்காங்களா? என்ன பண்ணுறாங்க?
1: குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, ரெண்டு பேர் படிக்கிறாங்க.
0: அப்படியா? இந்த ஆட்டோ ஓட்டுற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்தது? திருமணத்துக்கு முன்பே நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தீங்களா இல்லை திருமணத்துக்கு அப்புறம்?
1: இல்லைங்க, எனக்கு வந்துட்டு சம்பாதிக்கிறோன்னு என்ன இருந்துச்சு, யார்கிட்டயும் போய் செய்ய முடியாது, குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், அதனால ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டு நான் கத்துக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கேன்.
0: ஓஹோ, சூப்பர். உங்க வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு?
1: ஆமாங்க.
0: சரிங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எப்படி ஆட்டோ எடுத்துட்டு போனீங்க? ஃபர்ஸ்ட் உங்க ஹஸ்பண்ட் கூட உட்கார வச்சு போனீங்க, அதுக்கு அப்புறம் தனியா போனீங்களா?
1: ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட உட்கார வச்சுட்டு போனீங்க, ரொம்ப பயமா இருந்தது. அப்புறமேட்டு ஓட்ட ஓட்ட அப்படியே பழகி,
0: எந்த சப்போர்ட்டுமே இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மட்டும்

0: கிட்ட போயிருப்பீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: ரொம்ப பயமா இருந்துச்சுங்க, ஏதோ வண்டி இடிச்சிருவோமோ அப்படின்ற ஒரு பயமா இருந்தது.
0: ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆட்டோ ஓட்டுனது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கும் இல்லையா, அத கையில வாங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நம்மளும் உழைச்சி சம்பாதிச்ச காசுன்ட்டு.
0: அப்படிங்களா, சூப்பர். அந்த காசுல உங்க வீட்டுக்காரருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா?
1: அந்த காசுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு தான் வாங்கி கொடுத்தேன்.
0: அப்படிங்களா, என்ன வாங்கி கொடுத்தீங்க?
1: குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் பேனா அந்த மாதிரி வாங்கி கொடுத்தேன்.
0: அது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வருமானம் அப்படிம்போது அத வாங்கி கொடுத்தது ஒரு மறக்க முடியாத ஒரு இதா இருக்கும் இல்லையா?
1: ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
0: சரிங்க, குழந்தைகளும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லீங்களா?
1: ஆமாங்க.
0: இப்போ உங்க சவாரியை எப்போ தொடங்குறீங்க? காலையில எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணி வரைக்கும் நீங்க சவாரி செய்றீங்க?
1: காலையில 8 மணிக்கு 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு அப்ப தொடங்கி சாயந்தரம் 6 மணியோட.
0: உங்க பசங்களை நீங்க தான் டிராப் பண்றீங்களா?
1: ஆமாங்க, என்னோட பசங்களை நான்.
0: உங்க பசங்களை மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது பசங்களையும் பக்கத்துல இருக்க பசங்களையும் டிராப் பண்றீங்களா?
1: பக்கத்துல இருக்க குழந்தைங்களையும் கூட்டிட்டு போறேன்.
0: கொடுத்து வச்ச குழந்தைங்க தான் இல்லைங்களா? அம்மா ஓட்டு ஆட்டோல வரது வருது அப்படின்றது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு சந்தோஷம், கொடுத்து வச்ச குழந்தைங்க.
1: தேங்க்ஸ்.
0: இப்போ முழு நேரமும் நீங்கள் ஆட்டோ ஓட்டுவீங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும்?
1: இல்லைங்க, கொஞ்ச நேரம் வீட்டில் வேலை பார்க்கறதுக்கு வருவேன். அப்புறம் ஓட்டுவேன்.
0: கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்வீங்க. இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவெல்லாம் இருக்கு இல்லையா, சாட்டர்டே சண்டே அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க?
1: அப்போல்லாம் வீட்டில் இருப்பேங்க. என்ன பாப் குழந்தைங்களை பாத்துக்கணும், அதனால வீட்ல இருப்பேன். அப்புறமேட்டு எங்க மாமியாருக்கு லீவ் இருந்தா நான் போவேங்க.
0: சரி, இப்போ வந்து உங்களுடைய நீங்களே ஆட்டோ ஓட்டுறீங்க இல்லையா, அப்ப உங்களோட தன்னம்பிக்கை உங்களோட தைரியம் எப்படி இருக்கு?
1: ரொம்ப தைரியமா இருக்கேங்க. நம்மளும் வந்துட்டு ஒரு ஒரு வண்டியை ஓட்ட முடியும், நம்ம நம்ம பிள்ளைங்களை நம்ம கூட்டிட்டு போக முடியும், வர முடியும், நம்ம தேவைங்களுக்கு நம்ம வண்டி எடுத்துக்க முடியும் அப்படின்றதுனால.
0: சரி, உங்க மாதிரி இருக்க வேற பெண்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: எல்லாருமே தைரியமா எந்த வேலை செஞ்சாலும் தைரியமா இருக்கணுங்க. யாரோட சப்போர்ட்டும் இல்லாம பொண்ணுங்க வாழ கத்துக்கணும்.
0: ஓகேங்க, தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ வந்து உங்களுக்கு பெரிய தைரியம் வந்த மாதிரி இருக்கும் இல்லையா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி மற்ற பெண்களும் வரணும் அப்படி மனசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எந்த கஷ்டமும் இல்லாமல் தைரியமாவும் சந்தோஷமும் வாழலாம் இல்லையா. அதற்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு வழிகாட்டுதலாம் இருக்கட்டும். நன்றிங்க, மென்மேலும் நீங்கள் வளர வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: அடுத்து ஒரு ஸ்நேகிதி கூட லைன்ல வந்துட்டாங்க, பேசலாம். ஹலோ ஸ்நேகிதி.
2: ஹலோ.
1: ஹலோ சொல்லுங்க, யாரு, எங்க இருந்து?
2: சசிகலா, திருப்பூர் கனகாம்பரத்தில இருந்தீங்க.
1: ஓகே, இன்னைக்கு என்ன டிப்ஸ் கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்திருக்கீங்க?
2: இன்னைக்கு படிச்சதுன்னு பிடித்ததுங்க.
1: ஓகே.
2: நல்லவன் யார் கெட்டவன் யார் என்று ஆராயாதே. இங்கு சூழ்நிலை மாறும் பொழுது நல்லவனும் கெட்டவனாகின்றான், இவை மாறும் பொழுது கெட்டவனும் நல்லவனாகின்றான்.
1: விருப்ப பாடல் எதுக்கு?
2: நன்றி.

ஓகே, அடுத்த ஒரு ஸ்நேகிதி கூட லைன்ல வந்தாச்சு, பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஸ்நேகிதி வந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல, அவங்களுடைய லைன் வந்து கட் ஆயிருக்கு. ஓகே, இங்கே வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு டிப்ஸ் ஒருத்தர் வந்து ராணி அப்படின்றவங்க கோயம்புத்தூர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து வாஷ் பேசன், சிங்க் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அப்படி வாஷ் பண்ணும்போது அந்த பிசுப்பு தன்மை அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த பல்லு விளக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டு கூட கொஞ்சமாக ஆப்பசோடா, இது ரெண்டுமே வந்து வீட்டில் இருக்கிற பொருள் தான் இல்லையா, இது ரெண்டுமே கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்லா பளபளப்பாகவும் அந்த பிசுப்பு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, சூப்பரான ஒரு டிப்ஸ் இல்லையா. தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம், இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.

இன்றைய நிகழ்ச்சியில அருமையான கருத்துக்கள், டிப்ஸ், வழிகாட்டுதல்கள், நம்பிக்கைகள்னு அனைத்தையுமே பகிர்ந்து கொண்ட சிநேகிதிகளுக்கு நன்றி. ஊட்டி எஃப்எம்மின் சிநேகிதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களில் ஊட்டி எஃப்எம்மின் இன்றைய சிறந்த சிநேகிதி ஆட்டோ ஓட்டுநர் காயத்ரி. இவங்க சோதனைகளையெல்லாம் கடந்து செஞ்சிருக்க சாதனையினால இவங்க வந்து இன்றைக்கு ஊட்டி எஃப்எம்மின் சிறந்த சிநேகிதி என்ற பட்டத்தை பெறுறாரு. வாழ்த்துக்கள். இதே போல உங்கள் சாதனைகளையும் பகிர விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயர், மொபைல் நம்பர் ஆகியவற்றை எங்கள் வாட்ஸ்அப் நம்பரான 8300019118 இல் பகிர்ந்து கொள்ளலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது சிநேகிதியே.

0: आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பள்ளி கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், அனைத்து நாடுகளும் நாட்டு மக்களும் சமூகமும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு மற்றும் வாய்ப்புகளின் அடிப்படையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியா செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு பாதுகாப்பு, அமைதி, நிலைத்தன்மை மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறினார். இதற்கு எதிராக செயல்படும் தீவிரவாதத்தை எதிர்கொள்ள உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் இன்று வெளியிட்ட காணொலி பதிவில் 140 கோடி மக்களின் உழைப்பால் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு உலகளாவிய பிரச்சினைகள் ஏற்பட்ட போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதில் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்கு சுயசார்பு இந்தியா திட்டம் மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகத்தின் 66வது நிறுவன நாளையொட்டி அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு கல்வி அறிவை அளிப்பதில் இந்த கழகத்தின் பங்கு இன்றியமையாதது என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக இருப்பதாக தெரிவித்தார். உள்நாட்டிலேயே உர உற்பத்தி செய்து இறக்குமதியை தவிர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. 23,731 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு கடந்த மாதம் 6ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது. இந்த திட்டம் மூலம் உயிரி எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வரும் 2035-36ஆம் நிதியாண்டு வரை செயல்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் எதிர்கால எரிசக்தி உற்பத்தியை மேம்படுத்த உயிரி எரிவாயு பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இன்று முதல் 9.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ள நிலையில் வணிக சிலிண்டர் விலை 2,747.50 ரூபாய் உள்ளது. விமான எரிபொருள் விலை 5.46% அதிகரிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விமான எரிபொருளின் விலை லிட்டருக்கு 6.28 ரூபாய் அதிகரித்து 121.28 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். இதன் மூலம் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நடப்பாண்டில் அணையில் போதுமான நீர் இருப்பு இல்லாத காரணத்தால் பாசனத்திற்கு உரிய தேதியில் தண்ணீர் திறக்க முடியவில்லை. கேரளா, கர்நாடக, காவிரி நீர்ப்பிடிப் பகுதிகளில் பெய்து வந்த கனமழையால் அங்குள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து நிரம்பியது. பின்னர் கபினி, KRS அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணையின் நீர்மட்டம் 96 அடியை எட்டியுள்ள நிலையில் இன்று முதல் 45 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்தும் குடிநீர் மற்றும் காவிரி டெல்டா பாசன தேவைகளை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று அணை திறக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் முதல் முறையாக அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து வைத்தார். மேட்டூர் அணையின் வலது கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 8 கண் மதகுகளை மின் விசையால் இயக்கி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை அவர் விடுவித்தார். பின்னர் காவிரி அன்னைக்கு மலர்களை தூவி அவர் வணங்கினார். மேட்டூர் அணையிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகம் முழுவதிலும் உள்ள 28 மாவட்டங்களிலும் மாணவர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கவும் சர்வதேச விளையாட்டுகளில் கலந்து கொள்ளும் அளவிற்கு மாணவர்களுக்கு தகுதியான பயிற்சியை வழங்கவும் சிறப்பு விளையாட்டு வசதிகளை உருவாக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதோ அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், ஒலிம்பிக் சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கங்களை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாரம்பரிய, கலாச்சார, தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுகள் என்ற வகையில் வீரர்களை பயிற்றுவிப்பதற்கு சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். பள்ளிகளில் உள்ள விளையாட்டு மைதானங்களை புதுப்பித்து கூடுதல் வசதிகளுடன் அவற்றை சீரமைப்பு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கூறினார். விளையாட்டு வீரர்கள் தங்கி பயிற்சிகளை மேற்கொள்ளவும் மாவட்டங்கள் தோறும் தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விளையாட்டுக் கொள்கை புதிதாக உருவாக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஓடுதளம், நீச்சல் குளம் மற்றும் உடற்பயிற்சி மையங்கள் கட்டாயமாக்கப்படும் என்றார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. அடையாளம் கண்டறிந்த பின் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையும் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளது. சடலங்களின் புகைப்படங்கள் எடுத்த பின்பு உடற்கூறாய்வு நடத்தப்பட்டு DNA சோதனைக்கு பின் சடலங்கள் உறவினர்களிடம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் சரிபார்த்து உறவினர்கள் இந்திய தூதரகம் வழியாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் பெரும்பாலான சடலங்கள் DNA சோதனைக்கு பின் தகனம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே நேபாளத்திற்கு தமிழகத்திலிருந்து கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை சென்ற 28 பேர் பத்திரமாக கோவை திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கைலாய யாத்திரைக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்ற 28 பேர் நேபாளம் வழியாக தங்களது பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். அப்போது நேபாளத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டன. வெள்ள பாதிப்பு ஏற்படுவதற்கு ஒரு நாள் முன்பு வரை தாங்கள் நேபாளத்தில் பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் இருந்ததாகவும் அதன் பின்னர் அங்கிருந்து கைலாய யாத்திரைக்காக புறப்பட்டு சென்றதாகவும் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்த யாத்திரிகள் தெரிவித்தனர். தாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பின்னர் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதால் பெரும் ஆபத்திலிருந்து தப்பியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். வெள்ளம் மற்றும் பாதிப்புகள் குறித்த தகவல்கள் கிடைத்தபோது தங்களது குடும்பத்தினர் மிகுந்த அச்சத்திலும் பதற்றத்திலும் இருந்ததாகவும் தங்களது பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து கவலைப்பட்டதாகவும் யாத்திரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் தங்களை பாதுகாப்பான முறையில் அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாகவும் அதன் மூலம் பாதுகாப்பாக வெளியேற முடிந்ததாகவும் குறிப்பிட்டனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: கிழக்கு மத்திய ரயில்வேயின் சமஸ்திபூர் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட 21 ரயில் நிலையங்களில் இன்டர்லாக்கிங் சிக்னல் அமைப்பதற்கு 233 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நவீன சிக்னல் முறை அமைப்பதன் மூலம் ரயில் பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் வடக்கு ரயில்வேயின் முராதாபாத் ரயில்வே கோட்டத்தில் 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கவச் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த இந்திய ரயில்வே ஒப்புதல் வழங்கியுள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் 3ஆம் நாள் உணவு இடைவேளையின் போது வடக்கு மண்டலம் அணி 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் எடுத்துள்ளது. பெங்களூருவில் நடைபெறும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தெற்கு மண்டல அணி 312 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோவர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நிறைத்த நேரம் 12:50.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி இ டிரைவ் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்றைய நவீன உலகில் போக்குவரத்து என்பது மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத அங்கமாகிவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் வாகனங்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசுபாடு நம் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குகிறது. இதை கருத்தில் கொண்டு இந்திய அரசு ஒரு மிக முக்கியமான திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதுதான் PM E-Drive திட்டம். இது வெறும் வாகனங்களுக்கான திட்டம் மட்டுமல்ல, இது ஆரோக்கியமான ஒரு பசுமையான இந்தியாவிற்கான ஒரு தொடக்கம். PM E-Drive என்றால் என்ன? இது PM எலக்ட்ரிக்கல் டிரைவ் ரெவல்யூஷன் இன்னோவேஷன் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட் என்பதின் சுருக்கமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை விரிவுபடுத்துவதாகும். October 1, 2024 முதல் March 31, 2026 வரை நடைமுறையில் இருக்கும் இந்த திட்டத்திற்காக சுமார் 10,900 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் வாகனங்களால் ஏற்படும் புகையை ஒழித்து மாசற்ற சுற்றுச்சூழலை உருவாக்குவது, இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளுக்கான செலவை குறிப்பது மற்றும் இந்தியாவிலேயே வாகனங்களை தயாரிப்பதை ஊக்குவிப்பதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய இலக்கு. இந்த திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் மற்றும் வணிக ரீதியான வாகனம் பயன்படுத்துவோருக்கு நேரடி மானியங்கள் வழங்கப்படுகின்றன. இதன் சில முக்கிய அம்சங்கள் மின்சார இருசக்கர வாகனங்கள், தனிநபர் மற்றும் வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு மானியம் வழங்கப்படுகிறது மற்றும் ஆட்டோக்கள் மற்றும் இ ரிக்ஷாக்கள் மூலம் மக்கள் பயன்பாட்டையும் சரக்கு போக்குவரத்தையும் ஊக்குவிக்கிறது. மின்சார பேருந்துகள் பொது போக்குவரத்து துறையில் மின்சார பேருந்துகள் அதிகரிக்க ₹4,391 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது நகரங்களின் காற்று தரத்தை உயர்த்த உதவும். அவசர மருத்துவ சேவைகளிலும் மாசு இல்லா வாகனங்களை அறிமுகப்படுத்துவது ஒரு பாராட்டுக்குரிய முயற்சி. மற்றும் மின்சார லாரிகள் சரக்கு போக்குவரத்து துறையிலும் மாற்று எரிசக்தியை புகுத்த ஊக்கத்தொகைகள் வழங்கப்படுகின்றன. வாடிக்கையாளர்களுக்கு மானியத்தை எளிதாக வழங்க மின் வவுச்சர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆதார் மூலம் சரிபார்க்கப்பட்டு வாங்கும் போதே வாகனத்தின் விலையில் இந்த மானியம் நேரடியாக குறைக்கப்படும். இது வெளிப்படையான மற்றும் எளிமையான நடைமுறையாகும். மின்சார வாகனங்களுக்கு மாறுவதால் நமக்கு என்ன லாபம்? முதலாவது சுற்றுச்சூழல். வாகன புகை குறையும் போது நாம் சுவாசிக்கும் காற்றும் தூய்மையாகும். புவி வெப்பமடைதலை தடுக்க இது மிக அவசியம். மற்றொன்று பொருளாதாரம். மின்சார வாகனங்களை பராமரிக்கும் செலவு மிக குறைவு. எரிபொருள் விலை ஏற்றத்திலிருந்து நாம் விடுபடலாம். மற்றொன்று வேலைவாய்ப்பு. இந்த திட்டத்தின் மூலம் மின்சார வாகன உற்பத்தி மற்றும் சார்ஜிங் நிலையங்களை அமைப்பதில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். இந்தியா ஒரு மின்சார வாகன உற்பத்தி மையமாக மாறும் என்ற கனவு நனவாகும். தற்போது நாடு முழுவதும் ஆங்காங்கே சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ரேஞ்ச் ஆன்சைட்டி எனப்படும் வாகனங்கள் இடையில் நின்றுவிடுமோ என்ற பயத்தை போக்க நெடுஞ்சாலைகளிலும் நகரங்களிலும் ஆயிரக்கணக்கான அதிவேக சார்ஜிங் நிலையங்களை அமைக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இறுதியாக மாற்றங்கள் எப்போது ஆரம்பத்தில் சவாலாக தெரியும், ஆனால் ஒரு தூய்மையான ஆரோக்கியமான தேசத்தை கட்டமைக்க மின்சார வாகனங்களை நோக்கி நாம் பயணிக்க வேண்டியது கட்டாயம். PM E-Drive திட்டம் அந்த பயணத்தை நமக்கு மிகவும் எளிதாக்கியுள்ளது. வரும் காலங்களில் நமது சாலைகள் பெட்ரோல் புகையை விட மின்சார வாகனங்களின் அமைதியான சலசலப்பு மட்டுமே கேட்க வேண்டும். இந்த இலக்கை அடைய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மின்சார வாகனங்களை ஏற்றுக்கொள்வோம்.

0: இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் PM E-Drive திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நிலையத்தில் நேரம் 12:55. ஆல் இண்டியா ரேடியோ ஊட்டி FM 101.8. இனி மெல்லிசை பாடல்களை கேட்கலாம்.

வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். பன்மொழி திரைப்பட பாடல்களை நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாடலாக ஹிந்தி மொழி பாடலை கேட்க போகிறோம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் காலேஜ்கள். இது ஹிந்தி மொழி திரைப்படம். பாடியவர்கள் சுரேஷ் வாட்கர், அனுராதா பாட்வால். இனி தொடர்ந்து ஒரு மலையாள மொழி பாடலை கேட்கலாம். கேங்க என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: கேட்ட பாடலின் படம் ஆர்டினரி. இது மலையாள மொழி திரைப்படம். இந்த பாடலை பாடியவர்கள் கார்த்திக், ஸ்ரேயா கோஷல். இனி தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்கும் முன்,
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

கார்த்திக் சின்மையோட வாய்ஸ்ல பிள்ள ஜமீன்தார் இந்த படத்துல இருந்து ஒரு பாடலை கேட்டீங்க. இது தெலுங்கு மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு ஹிந்தி மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் ராம் லக்கன். இது ஹிந்தி மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் கூட கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்டது கன்னட மொழி திரைப்படம். கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

நீலகிரி மாவட்டத்தில் விளம்பர நிறுவனம் வைத்திருப்பவரா நீங்கள்? அல்லது புதிய விளம்பர நிறுவனம் தொடங்க ஆர்வம் உள்ளவரா? உங்கள் விளம்பரங்களை வானொலியில் ஒளிபரப்ப ஓர் அரிய வாய்ப்பு. நீங்கள் அளிக்கும் விளம்பரங்களுக்கு 15% கமிஷன் தொகை, அதாவது முகவருக்கான தொகையை வருமானமாக ஈட்டலாம். விருப்பமுள்ளவர்கள் இதற்கான விண்ணப்பத்தினை அலுவலகத்தில் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். அலுவலக முகவரி: நிலைய இயக்குநர், அகில இந்திய வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை 31 தேதி.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் முழுமையாக களையப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா சம்பா சாகுபடிக்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைத்துள்ளார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாளை மறுநாள் முதல் 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். வெற்றி கைவினை கலைஞர்கள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 52 திருக்கோவில்களில் கைபேசி கொண்டு செல்வதற்கான தடை இன்று அமலுக்கு வந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து நிலைகளிலும் ஷாங்காய் உறுப்பு நாடுகள் தகர்த்தெறிய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர் தீவிரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு கூடவே கூடாது என்றார். உலகில் பல்வேறு நாடுகளில் நிலவும் குழப்பங்கள் குறித்து கவலை தெரிவித்த பிரதமர் மோதல்களும் போர்களும் பிரச்சினைகளுக்கு தீர்வாகாது என்றும் பேச்சுவார்த்தைகள் தூதரக நடவடிக்கைகள் மூலமே சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிஷ்கெக் பிரகடனத்தினும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உறுப்பு நாடுகள் கையெழுத்திட்டன. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா சம்பா சாகுபடிக்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். அணையின் வலதுகரையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 8 கண் மதகுகளை மின் விசையால் இயக்கிய முதலமைச்சர் தண்ணீரை விடுவித்தார். பின்னர் காவிரி அன்னைக்கு நெல் மணிகளையும் வண்ண மலர்களையும் தூவி அவர் வணங்கினார். மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், போக்குவரத்து அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேட்டூர் அணை சார்ந்த வரலாற்று புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டதோடு அணை சார்ந்த விவரங்களையும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். முதல்கட்டமாக 3000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் இது 200 கிலோமீட்டர் பயணித்து 3.5 நாட்களில் கல்லணையை சென்றடையும். 45 நாட்களுக்கு திறக்கப்படும் தண்ணீரின் மூலம் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் 17,10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதியை பெறும். அணை மின் நிலையம், சுரங்க மின் நிலையம், 7 கதவணை மின் நிலையங்கள் வாயிலாக 460 மெகாவாட் மின் உற்பத்தியும் தொடங்கியுள்ளது. அணையின் நீர்மட்டம் 91 அடியை எட்டிய நிலையில் நீர்வரத்து 10,857 கனஅடியாக உள்ளது. முன்னதாக அணையை திறக்க மேட்டூருக்கு வந்த முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நவீன வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று 27 உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தோறும் ஒரு பள்ளி தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு கட்டமைப்புகளுடன் அனைத்து உபகரணங்களும் பள்ளி கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் வழங்கப்படும் என்றார். மதுரை மாவட்டத்தில் உலகத்தரம் வாய்ந்த ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
1: தென் மாவட்டங்களா இருக்கட்டும், டெல்டா மாவட்டங்களா இருக்கும், ஸ்கூல்ஸ்ல பெரிய பெரிய இடங்கள் இருக்கு. நாங்களும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஸ்கூலை ஐடென்டிஃபை பண்ணி கட்டமைப்பை உருவாக்கி மாவட்டத்திற்கு உதாரணமான ஒரு பள்ளியை உருவாக்க போறோம். ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் உள்ள 500 விளையாட்டு மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். வேலவன் குடியிருப்பு கிராமத்தில் உள்ள விளையாட்டு மைதானம் ஆய்வு செய்து புதிய கட்டடம் கட்ட அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும்.
0: திருவண்ணாமலை அடிவார கிரிவல பாதையில் வசித்து வரும் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பாக உறுப்பினர்கள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர் உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்த சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் நீதிமன்ற தீர்ப்பிற்கு பின்னர் தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அதுவரையிலும் அப்பகுதியில் உள்ள மக்கள் அப்புறப்படுத்தப்பட மாட்டார்கள் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மருத்துவ மாணாக்கருக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் அக்கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்றார். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியை சீரமைத்து பராமரிக்க 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு JCV பிரபாகர் அறிவித்துள்ளார். கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தாவேகா தலைமையிலான ஆட்சிக்காலம் விளையாட்டுத் துறையின் மறுமலர்ச்சி காலமாக திகழும் என்றார். இவ்வளாகத்தில் நவீன உபகரணங்களுடன் கூடிய உடற்பயிற்சி கூடம் அமைந்திருப்பதாகவும் இதை உறுப்பினர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள தனிக்குழு வாரந்தோறும் கூடி உரிய கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார். தற்போது வெங்காய விலை அதிகரித்து வருவதால் தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து கூட்டுறவு பண்டகசாலை, அமுதம் அங்காடி, நகர்ப்புற நியாய விலை கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். நாளை மறுநாள் முதல் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைக்கு தலா 1 கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். கைவினை தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் வெற்றி கைவினை கலைஞர்கள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர், இதன் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு 50 விழுக்காடு மானியம் வழங்கப்படும் என்றார். முதலீட்டு மானிய திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து நீண்டகாலம் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களுக்கு மானியம் வழங்க 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு முதலீட்டு மானியம் வழங்க 30 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கியின் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கான விளிம்பு தொகை உதவி திட்டம் தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க 600 பட்டு விவசாயிகளுக்கு தனி பட்டுப்புழு வளர்ப்பு மனை அமைக்க 6.5 கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய இத்துறைக்கான அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தமிழ்நாடு இணையம் சார்ந்த தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள 1000 தொழிலாளர்களுக்கு இ பைக் வாங்குவதற்கான வங்கி கடன் வட்டித் தொகையை அரசே ஏற்கும் என்றார். அயலகம் செல்லும் தமிழ்நாடு கட்டுமான வெற்றிகரங்கள் என்ற திட்டம் 15 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய பாலாஜி இன்று பேரவையில் வெளியிட்ட மானிய கோரிக்கையில் கைத்தறி ஆதரவு திட்டத்தின் கீழ் 2 கோடி ரூபாய் செலவில் காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக வசதி மையம் ஏற்படுத்தப்படும் என்றார். நாகர்கோவிலில் 1 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நவீன விற்பனை வளாகம் ஏற்படுத்தப்படும். கதர் பட்டு உற்பத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள நூற்பாளர்கள் நெசவாளர்களுக்கான நலநிதி பங்கு தொகை 16% உயர்த்தப்படும் என்றும் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தேவையான நிதி உதவியை அரசு வழங்கும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று பேரவையில் அறிவித்தார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுக்க பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி, எஃகு கம்பி தடுப்புகள் அமைக்கப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு RV ரஞ்சித்குமார் பேரவையில் தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 52 முதுநிலை திருக்கோவில்களுக்குள் பக்தர்கள் கைபேசி கொண்டு செல்வதற்கான தடை இன்று முதல் அமலுக்கு வந்தது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி, சமயபுரம் மாரியம்மன், தஞ்சை பிரகதீஸ்வரர், மதுரை கள்ளழகர், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட திருக்கோவில்கள் இவற்றில் அடங்கும். பக்தர்கள் தங்களது கைபேசிகளை திருக்கோவில்களின் கைபேசி பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூரில் தயாரிக்கப்படும் பால்கோவா விலை அதிகரித்துள்ளது. உற்பத்தி செலவு அதிகரித்ததால் இந்த விலையேற்றம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூரில் சர்க்கரை மற்றும் பால் விலை உயர்வு காரணமாக ஒரு கிலோ பால்கோவா ரூபாய் 320 ரூபாய் 400 உயர்ந்துள்ளது. விலை உயர்வு இன்று முதல் அமல் ஆவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதால் விலை உயர்வை தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் முழுமையாக களையப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா சம்பா சாகுபடிக்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைத்துள்ளார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாளை மறுநாள் முதல் 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட ரமணன் கூறியுள்ளார். வெற்றி கைவினை கலைஞர்கள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 52 திருக்கோவில்களில் கைபேசி கொண்டு செல்வதற்கான தடை இன்று அமலுக்கு வந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் ஊட்டியம் 101.8. நேரம் 1:56. இனி ஒரு திரைக்கானம் கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி ஊட்டியகம் 101.8. நேரம் 2:15. நிகழ்ச்சியை கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டுநாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளர் இன மக்களின் இசை இடம்பெற கேட்கலாம்.

0: நிலையத்தின் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: மருத்துவமலர் இன்றைய நிகழ்ச்சியில் இயன்முறை மருத்துவ தினம் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே எஸ் ஸ்ரீதேவி.
3: வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 உலக இயன்முறை மருத்துவ தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சோ இந்த இயன்முறை மருத்துவம் வந்து நம்ம லைஃப்ல வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அதோட யூசஸ் என்ன, அது எப்படி நம்ம லைஃப் வந்து மாத்துது அப்படிங்கறத பகிர்ந்து கொள்வதற்காக இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் நம் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. சார் வணக்கம். சார்
4: வணக்கம்.
3: பிசியோதெரபி டே, இந்த தினத்தை நம்ம எதுக்காக அனுசரிக்கிறோம் சார்?
4: பிசியோதெரபி வந்து இப்போ வாழ்க்கையில மக்களோட ஒரு பிரிக்க முடியாத ஒரு அங்கம் ஆயிடுச்சு. இதை பத்தி வந்து இப்போ கேள்விப்படாதவங்களோ இல்லை ஒரு தடவை கூட பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போகாதவங்களோ யாரும் இருக்க முடியாது. இப்போ அந்த அளவுக்கு மக்களோட வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாறிட்டு வருது. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம வாழ்வியல் சார்ந்த ஒரு சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லலாம். எதையுமே வந்து வெளியேருந்து ரொம்ப அதிக செலவு இல்லாமல் உள்ளுக்குள்ளே எதுவுமே கொடுக்காம சைட் எஃபெக்ட் இல்லாமல் நடக்கிற ஒரு சிகிச்சை முறை அப்படின்னு இருக்கும்போது உலக அளவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிகிச்சை முறையாக இருக்குது. இந்தியாவில் அவேர்னஸ் வந்திருக்கு நிறையா, இன்னும் வரணும். அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டை கொண்டாடுற விதமாக, அந்த ட்ரீட்மெண்ட்டை கொண்டாடுற விதமாக உலக ஃபிசியோதெரபி தினம் அப்படின்றது வந்து செப்டம்பர் 8 கொண்டாடப்படுது.
3: ஸோ இந்த ஃபிசியோதெரபி, இந்த இயன்முறை மருத்துவம் எந்த அளவுக்கு முக்கியம் ஒவ்வொரு மனுஷனுக்கும்?
4: ரீசெண்டாக ஒரு கண்டுபிடிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் உடம்புல வந்து ரொம்ப பெரிய ஒரு உறுப்பு அப்படின்னா எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல லிவர்னு சொன்னாங்க, ஹார்ட்னு சொன்னாங்க, கிட்னி சொன்னாங்க, மூளை சொன்னாங்க, எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களோட எலும்பும் தசைகளும் தான் உடம்புலேயே வந்து மிகவும் முக்கியமான ஒரு உறுப்புன்னு சொல்கிறாங்க. அந்த உறுப்பை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஒரு செயல்பாடோடு வச்சுக்கிறீங்களோ, எலும்பு நரம்பு தசை மூட்டை வந்து எந்த அளவுக்கு ஒரு செயல்பாடோடு வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எலும்பு தசை மூட்டு இதோட செயல்பாடை வந்து அதிகமாக வச்சுக்கிறதுக்கு, அந்த நரம்புகளையும் வந்து ஒரு இயக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வந்து ஃபிசியோதெரபியில் இருக்குது. இப்போது யார் யாரெல்லாம் இயங்குறாங்களோ, இயங்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே இயன்முறை மருத்துவம் தேவை.
3: நம்மளோட இயக்கத்தை வந்து கரெக்டாக லெவல் பண்ணி கொண்டு வர்றது இயன்முறை மருத்துவம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த இயன்முறை மருத்துவம் வந்து யாராருக்கெல்லாம், ஒரு வயசுக்கு மேலே தேய்மானம் அப்படிங்கிற விஷயம்லாம் வருது. ஸோ எந்த ஏஜில் நம்ம வந்து அணுகலாம்?
4: இது எந்த ஏஜ்ன்னு நம்ம எடுத்துக்க முடியாது மேடம். யார் யாருக்கு தேவைன்றதை முதல்ல வந்து பார்க்கணும். நீங்கள் பொதுப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பெரிய லிஸ்ட் இருக்குது, பேஷண்ட் கண்டிஷன் லிஸ்ட் நிறைய இருக்குது. பிறந்த குழந்தையிலேருந்து, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து ஒரு மாதிரி பின்னாடி திரும்பிட்டு இருக்கும், அது வந்து ஹெர்ப்ஸ் பேரலைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பிறந்த குழந்தை 2-3 நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள்னு சொல்கிறோம், கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி குழந்தைகள்லேருந்து தொடங்கி ஆரம்பித்தோம் அப்படின்னா வலி, அப்புறம் வந்து பிறவிலேயே வந்து இந்த கை கால் கொஞ்சம் ஊனமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து மெயின் கன்சர்ன் வந்து வலி தான். இன்றைக்கி வலி இல்லாத ஆளே கிடையாது. சந்தோஷமான ஆள் இருக்காங்களா இல்லையானா இருக்க மாட்டாங்க, ஆனால் வலி இல்லாத ஆள் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வலி ஏதாவது ஒரு வகையில் அவங்க உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வலிகளை பார்க்கறதுக்கும், திடீர்னு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆயிடுது, கை கால் வர்றதில்ல, எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் சரி, ஸ்பைனல் கார்டு லெவலில் ஒரு இன்ஜுரி நடந்திருந்தாலும் சரி, மூளையில் அடிபட்டிருந்தாலும் சரி, பக்கவாதம் மாதிரியான கண்டிஷன் வந்திருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து முதல் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது ஃபிசியோதெரபி. எந்த ஒரு எலும்பு அறுவை சிகிச்சை மருத்துவரும் வந்து சரியான ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பக்கத்தில் இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணார் அப்படின்னா அந்த ஆப்ரேஷனோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மி. அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி மகப்பேறு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கர்ப்ப காலத்துலேயே வந்து எக்ஸசைசஸ் நிறைய பண்ணணும். நமக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகணும், சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸசைசஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு இந்த வயிறில் இருக்கிற தசைகள் வந்து இருகிறதுக்கும், அது சக்தி ஆகிறதுக்கும், வருங்காலத்தில் இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் ஃபிசியோதெரபி ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. விளையாட்டு காயங்கள், இன்றைக்கி வந்து விளையாட்டு துறையில் வந்து இந்தியா வந்து இன்னும் தன்னிறைவு அடையலைன்னு சொல்லலாம். அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ் அளவுக்கு பெரிய லெவலுக்கு இன்னும் போகலை. ஆனால் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, தமிழக அரசாங்கமும் சரி, நிறைய விளையாட்டு துறைக்கு உண்டான நிதியை ஒதுக்கி அவங்களுக்கு உண்டான இதை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேயும் ஃபிசியோதெரபி இருக்குது. இப்போ நானே வந்து விளையாட்டு காயங்களுக்கான ஃபிசியோதெரபி மருத்துவர் தான். அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்க, இது விளையாட்டு காயத்துக்கு மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா போதுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இல்லை, இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த காயம் வந்து அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், ப்ரிவென்ஷன். அந்த ஒரு விஷயத்து தான் இந்த விளையாட்டு காயங்களுக்கான ஃபிசியோதெரபி மருத்துவர் வந்து முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவார். ப்ரிவென்ஷன் இதில் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு அத்லெட் இல்லை ஒரு பிளேயர் நம்ம பார்த்தாலே அவங்க உடம்புல வந்து எந்தெந்த சதைகள் வந்து டைட்டாக இருக்குது, எந்தெந்த சரிகள் ரொம்ப வீக்காக இருக்குது, என்ன மூமெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ண முடியல, அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் சார்ந்த சதை வந்து எந்த சதையை வந்து அதிகமாக அவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் காயம் வந்து விளையாட்டில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், அப்படி நடந்துச்சுன்னா அதுலேருந்து அவங்க எவ்வளோ சீக்கிரம் மீண்டு வந்து மறுபடியும் வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் அப்படின்றதுக்கான விஷயங்களை வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இதை தாண்டி அடுத்த விஷயமா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முதுமை வருது. முதுமை இருக்கிறது இப்போ இளமையிலேயே நிறைய பேருக்கு வலி இருக்குது, கழுத்து வலி, இடுப்பு வலி இல்லாத ஆள் இல்லை. அப்போது அந்த மாதிரி வலிகளுக்கு உண்டான சிகிச்சைகள், முதுமையில் ஏற்படுற இந்த பலவீனத்துக்கு உண்டான சிகிச்சைகள், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஃபிசியோதெரபிஸ் இருக்குது.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். விவேகம் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சம ஹிட். ஸ்டே டியூன்ட்.

0: அருமையான ஒரு பாடல் கேட்டும் மீண்டும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. என் முறை மருத்துவத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மருத்துவத்தை பேசலாம்.
1: இப்ப இந்த என்முறை மருத்துவத்துல லேட்டஸ்டா என்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு?
2: எக்கச்சக்கமா வந்திருக்குங்க. நாங்களே வந்து தினமும் படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கண்டிஷனுக்கு வந்து நான் ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் படிச்சிருப்பேன். அதை என்னோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக வருது. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம இப்படி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற இதில் வந்து நிறைய விஷயங்கள் வருது. அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டும் இருக்கிறோம். நிறைய நல்லா வந்து முன்னேற்றம் இருக்குது எல்லா கண்டிஷன்லையுமே. ஒரு சிலது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபாரின் இருக்கிற ட்ரீட்மெண்ட் கூட வந்து நம்ம ஈஸியாக இங்கேருந்து பார்த்து கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். கண்ணில் வந்து ப்ராப்பர் அலைன்மெண்ட் பண்ணாலே இடுப்போட அலைன்மெண்ட் சரியாகுது, ஷோல்டரோட வலி கம்மியாகுது. அந்த அளவுக்கான சிகிச்சைகள் வந்துருச்சு. இப்போ ஃபிசியோதெரப்பியில் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு கூட ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். விசரல் மேனிப்புலேஷன் பேர் அது. கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் சைனசைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நிறைய புதுசு புதுசான விஷயங்கள் வந்து வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட், சைனஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலை சுத்தல் இருக்கும். அது வந்து முன்ன காலத்தில் வந்து வெர்டிகோன்னு சொல்லுவாங்க, மைக்ரேன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி சர்வைக்கோஜெனிக் ஹெட்ஏக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. கழுத்துனால வர தலைவலி அப்புறம் தலை சுத்தல் இதுதான் அதிகம். இப்போ அதுக்கு வந்து ஒரே நாள்லேயே வந்து 50% மேலே வந்து ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு சிகிச்சைகள் வந்து இப்போ இருக்குது, நம்ம செஞ்சுட்ருக்கோம். இப்போ இந்த அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்களுக்கே புதுசாக இருக்குது. மக்களுக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஓ இதில் இன்னும் பண்ண முடியுமா, என் உடம்புக்கு இவ்வளோ நல்லது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக கொண்டு போகலாம்.
1: ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஊனம் அப்படிங்கிறது ஒரு விஷயமே இல்லை. என்முறை மருத்துவத்தை நம்ம ஆரம்ப காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அதை நல்லா ரெடி பண்ணிடலாம் இல்லைங்களா?
2: கண்டிப்பாக பண்ணலாம் மேம். ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த நியூரலாஜிக்கல் ப்ரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது. ஒரு நரம்பு அடிபட்டுச்சுன்னா இல்லை ஒரு பிரெயினில் ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா இத்தனை நாள்லேருந்து இத்தனை மாதத்துக்குள்ளே வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப விகரஸாக இருக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ வந்து ஆரம்பத்துலேயே அதை கொடுக்கணும். நீங்கள் லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்போவுமே டிலே ஆகும். அப்போ அந்த லேட் பண்ணாமல் எவ்வளோ ஏர்லியராக நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் கொடுத்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் வர அளவுக்கு வந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் கொண்டு வரலாம்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயன்முறை தினம் குறித்த நேர்முகம். தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு அற்புதமான பாடல் வருது, கேட்கலாம். அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் செயல் பாடல்.

0: அருமையான ஒரு பாடல் கேட்டும் மீண்டும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. எண்முறை மருத்துவத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மருத்துவத்தை பேசலாம்.
1: இப்ப இந்த ஆர்டிசம் குழந்தைங்க பிறக்கும் போதே வந்து கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிற குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எத்தனை வருஷங்கள் தேவைப்படலாம்?
2: அது நம்ம கண்டிஷன் பொறுத்து ஒவ்வொரு இதுக்கும் மாறும். ஆனால் வந்து 100% அதில் கொடுக்க முடியுமா அப்படின்னா நிறைய இடத்துல வந்து கேள்விக்குறி தான். முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைங்களோட அந்த ஜாயிண்ட் மசில் வந்து இறுகி போகாமல் ஓரளவுக்கு ஈஸியாக வந்து அவங்கள வந்து மொபைலைஸ் பண்ணுற அளவுக்கு மூமெண்ட் கொண்டு வர அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி கொண்டு வரலாம். ஆனால் வந்து ரொம்ப முத்தின கண்டிஷனில் சிலர்லாம் கொண்டு கூட்டிகிட்டு வருவாங்க. 13 வருஷம் 14 வருஷம் கழிச்செல்லாம் வந்து இந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லைங்க, எங்களுக்கு அப்போ அவேர்னஸ் இல்லைன்னு, அப்போல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அவ்வளோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதான் விஷயம். இப்போ மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க ஆர்டிசம்க்கு வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆர்டிசம் குழந்தைங்களை வந்து ரொம்ப சீக்கிரமாக ட்ரீட் பண்ணலாம், ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு. ஆனால் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க அப்படின்னு வரும்போது எவ்வளோ சீக்கிரமாக நம்ம டயக்னோஸ் பண்ணி அந்த குழந்தைங்களை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு.
1: ஆர்டிசம் குழந்தை பற்றி சொன்னீங்க, இப்போ இந்த சர்ஜரி ஒரு சில பேர் வந்து ஆப்ரேஷன் கம்பல்சரி பண்ணி தான் தீரணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வர டைமில் நம்ம இந்த ஏன்முறை மருத்துவத்தை அணுகலாமா?
2: கண்டிப்பாக அணுக முடியும். இப்போது இடுப்பு வலி கழுத்து வலி சம்மந்தமான பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட 90%-95% வந்து சர்ஜரியை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சர்ஜரி இல்லாமையே வலியை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து இதில் பலனடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி அட்மிட் ஆயிருங்க, நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்ன பேஷண்ட்டு கூட ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரப்பியில் வந்து சரியானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் நிறைய பேர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு அப்பப்போ ஒரு டச்சில் இருப்பாங்க. டாக்டர் இந்த எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மூமெண்ட் பண்ணும்போது மட்டும் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு உண்டான எக்ஸசைஸ் மட்டும் மாடிஃபை பண்ணுவோம். அந்த லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதை மட்டும் பண்ணாங்கன்னா போதும், சர்ஜரி வந்து நிச்சயமாக அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகிடுச்சு, இந்த மாதிரி விஷயத்தில் சர்ஜரி வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. தேவைப்பட்ட இடத்துல சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். ஆனால் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டோட ரெக்கவரி மெயினாக யாரை நம்பி இருக்கேன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் நம்பி தான் இருக்குது. சர்ஜரி பண்ணுறதோட அந்த ஆர்த்தோபடிஷனோட வேலை அங்கே முடிஞ்சிடும், ஆர்த்தோபடிக் சர்ஜனோட வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த நரம்போட பாதிப்பு இருக்குது, எந்த அளவுக்கு வந்து சதைகள் வந்து சக்தி இல்லாமல் போயிருக்கு, அதை பொறுத்து அந்த பேஷண்ட் வந்து திருப்பி நடக்கிறதும் ஓடுறதும் அவங்க அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற பணிகளை செய்கிறதும் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கையில் தான் இருக்குது.
1: அதான் இப்போ ஒரு சில பேர் வந்து ஏன்டா ஆப்ரேஷன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி லைஃப் அவங்களுக்கு வேற டோட்டலாக வேற மாதிரி மாறிடுது. ஸோ அவங்க பண்ணுற தப்பு வந்து சர்ஜரிக்கு அப்புறம் இந்த ஃபிசியோதெரப்பி அணுகாமல் இருக்கிறது தான் இல்லைங்களா?
2: கண்டிப்பாக. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சைன்னு பண்ணிட்டாங்க. மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணிட்டா சர்ஜரி பண்ண உடனே மறுநாளைக்கு வந்து உங்களை நடக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும். சதைகள் வந்து நிறைய வீணாக போகும். சில இடங்களில் வந்து சதை பிடிப்புகள் இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த கண்டிஷன் வரும்போதே ஆரம்பத்துலேருந்தே அது இருந்திருக்கும், பெருசாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ திடீர்னு போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு உடனே நடவுனா நடக்க முடியாது. காலில் அந்த மூமெண்ட் கொண்டு வாங்கன்னா கொண்டு வர முடியாது. அது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு ஒரு மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணாங்கன்னா குறைஞ்சது 3-6 மாதம் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோட கவனிப்பில் அவங்க இருக்கணும். அவங்க சொல்கிற எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் வர காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசாக இருக்காது. இப்போ முட்டியில் வந்து விளையாட்டு காயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஏசியல் இன்ஜுரி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம். ஆன்டீரியர் குரூஷியல் லிகமெண்ட்னு ஒரு ஜவ்வு, அது என்ன ஆகுதுன்னா கட் ஆகுது. இப்போது இதோட காரணத்தை ஆராய்ஞ்சு பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட காலில் வந்து ஃப்ளாட் ஃபுட் இருக்கலாம், இல்லை வந்து காஃப் மசில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கலாம். இந்த கெட்டக்கால் சதைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப டைட்டாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த விளையாட்டில் அவங்க வந்து அந்த குதிகாலில் வந்து ஊனிட்டாங்க அப்படின்னு, நல்லா ஜம்ப் பண்ணி குதிகாலில் ஊனி ஒரு திருப்பி திரும்பிட்டாங்க, உடம்போட வெயிட் ஃபுல்லாக ஒரு காலில் போய் திரும்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முட்டியில் இருக்கிற ஏசியல் கட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி கட் ஆகிடுச்சு அப்படின்னா சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அந்த முட்டி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக நேராக தான் வச்சுருப்பாங்க, நிறைய மடக்க முடியாது. அப்போ நிறைய மடக்கணும், முட்டி வந்து பழைய மாதிரி ஆக்ஷனுக்கு வரணும். ஒரு ஃபுட்பால் பிளேயர்னா திருப்பி ஃபுட்பால் விளையாடணும். அந்த ரேஞ்சு கொண்டு வரணுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்டால் தான் முடியும். அவங்கள வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கரெக்டாக அவங்க சொல்கிற எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா முன்னாடிலாம் வந்து அந்த ப்ரோட்டோக்கால் பார்த்திங்க அப்படின்னா 2 வருஷம் ஆகும். இப்போது ஃபிசியோதெரப்பியில் ஒரு ஃபுட்பால் பிளேயர் விளையாட வைக்கிறதுக்கு 5-6 மாதம்,

0: அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு.
1: ஸோ இந்த ஆண்டு இந்த எண்முறை தினத்தோட தீம் பத்தி சொல்லுங்க.
0: இந்த ஆண்டு எண்முறை மருத்துவோட தீம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதய நோய்கள், அதனால ஏற்படுற பக்கவாதம், இதை வந்து தடுக்கிறதுக்கும், சப்போஸ் பக்கவாதம் ஏற்பட்டதுன்னா அதுக்குண்டான மறுவாழ்வு சிகிச்சை முறை, அதை வந்து மேம்படுத்துறதுக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். அப்படி இருக்கும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இதய நோய் வராமல் தடுக்கணும். எல்லாரையும் விகரஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். எப்போவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்தால் கூட விகரஸ் எக்ஸசைஸ் வேண்டாம், நார்மல் எக்ஸசைஸ், நம்ம வீட்டில் அன்றாடம் பண்ணுற எக்ஸசைஸே போதும். உட்காந்து எந்திரிக்கிறது, 4 புஷ்அப்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸசைஸ், இந்த கைகளை வந்து தோளுக்கு மேலே தூக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள், காலை எந்த அளவுக்கு மடக்க முடியுமோ மடக்கிறது, எந்த அளவுக்கு நீட்ட முடியுமோ நீட்டுறது, சில ஸ்ட்ரெச்சஸ், இதை வந்து ப்ராப்பராக பண்ணாலே போதும், நம்ம உடம்பு அதை சூப்பராக ஏற்றுக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரம் நடக்கணும். கண்டினியூஸாக நடக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்கள் ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா ஒரு 15 நிமிஷம் நடங்க, அப்புறம் ஒர்க்கெல்லாம் இருக்கும்போது ஒரு அடுத்த ஒரு 15 நிமிஷம் நடங்க, அப்புறம் ஒரு 15 நிமிஷம் நடங்க, இப்படி நடந்தீங்கன்னா கூட போதும். கண்டினியூஸாக வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்களை எக்ஸர்ட் பண்ணி 3/4 மணி நேரம் நடக்கணுன்றதெல்லாம் இல்லை. அதே மாதிரி மூச்சு பயிற்சி செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு மூச்சு பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சிஜன் இன்டேக் வந்து ப்ராப்பராக இருக்கும், உங்களோட ஹார்ட் ப்ராப்பராக வேலை செய்யும், உங்கள் உடலில் இருக்கிற அந்த தசைகள் சரியாக வேலை செஞ்சது அப்படின்னாலே அதுக்குண்டான சர்க்குலேஷனை வந்து ப்ராப்பராக கொடுக்கறதுக்காக ஹார்ட்டோட பம்பிங் ப்ராப்பராக இருக்கும். இதுதான் நம்பர் 1. அப்புறம் வந்து ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ். எல்லாரும் சொல்கிறது நிறைய எண்ணெய் பதார்த்தம் சாப்பிடாதீங்க, பொரிச்ச ஐட்டம் நிறைய சாப்பிடாதீங்க, பரோட்டா மாதிரி ஐட்டம் நிறைய சாப்பிடாதீங்க, அது கூட வந்து நிறைய காய்கறிகள் சேர்த்துக்குங்க, பழங்கள் சேர்த்துக்குங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அது வந்து நேரம் தவறாமல் சாப்பிடும்போது நேரம் தவறாமல் முக்கியமாக வேணும். அதே மாதிரி நிறைய இந்த இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய வந்துட்டாங்க இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறம், ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவங்க மனசில் தோணதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் உலாவதுல பார்த்தீங்க அப்படின்னா 98%-99% வந்து பொய் தான் உலாவுது. அவங்களுக்கு வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்னென்ன அடிச்சு விடணுமோ எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்காங்க. 1-2% தான் உண்மையிலேயே குவாலிஃபைடான பர்சன்ஸ் வந்து அந்த துறை சார்ந்த ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது சரியாக யாரை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்படியே ஃபாலோ பண்ணால் கூட ஒரு விஷயம் இருக்குது, உங்கள் உடம்பு வேறு, இன்னொருத்தரோட உடம்பு வேறு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உண்டான எக்ஸசைஸ் வந்து அந்த கன்சர்ன் டாக்டர் வந்து சரியாக பார்த்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாரும் பண்ணுற எக்ஸசைஸை நானும் பண்ணுறேன், எல்லாரும் பண்ணுற யோகாவை நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கும். அதனால் இன்ஸ்டாவில் பார்த்து யோகா பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்து வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்து இந்த டயட்டில் இருக்கேன் அப்படின்னா அது அவங்க உடம்புக்கு ஒத்துருக்கலாம், உங்கள் உடம்புக்கு கண்டிப்பாக ஒத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் அவங்க கொஞ்சம் ஃபிட்டாக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் அழகாக இருக்காங்க, அவங்க பண்ணுற மாதிரி நானும் பண்ணால் அதே மாதிரி ஆகலான்றது நினைப்பெல்லாம் பண்ணாதீங்க. அவங்க பண்ணுறது அவங்களுக்கு சரியாகும், உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு ஃபிசியோதெரபி டாக்டர் பார்த்து உங்கள் உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல பாருங்கள், எங்கெங்கே வரி இருக்குன்னு பாருங்கள், எந்தெந்த சதைகள் வந்து டைட்டாக இருக்குன்னு பாருங்கள், எந்தெந்த சதை வீக்காக இருக்குன்னு பாருங்கள், நீங்கள் எப்படி உட்காருங்க, எப்படி நிற்கிறீங்க, எப்படி நடக்கிறீங்க, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்குண்டான ஒரு எக்ஸசைஸ் ப்ரோட்டோக்கால் போட்டு கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல உங்கள் உடம்பை நீங்கள் மதிக்கணும். எல்லாரும் பண்ணுறது நான் பண்ணுறேன், எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடு நான் சாப்பிட்றேன், ஒருத்தர் மிட் நைட் பிரியாணி போடுறேன்னு சொல்லி சாப்பிட்றான் அப்படின்னா அவன் வந்து அவன் வந்து வியூஸ் வரணும், அவனுக்கு வந்து காசை மதிக்கணும்னு அவன் போடுறான், நீங்கள் ஏன் போய் அதில் விழுகிறீங்க? மற்றவங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும்ன்றது ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து அதுக்குண்டான ஒரு ஃபிசியோதெரபி டாக்டரை பார்த்து அவங்க உங்களுக்கு சரியாக பார்த்து சொல்லுவாங்க, அதை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா போதும்.
1: இவ்வளோ நேரமாக இந்த எண்முறை மருத்துவ தினம் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இது கேட்குற ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க.
0: ரொம்ப நன்றி மேம்.
2: நேர்கள் இதுவரை எண்முறை மருத்துவ தினம் குறித்து எண்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே ஸ்ரீதேவி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். அமைப்பில் உதவி கே ஸ்ரீதேவி.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

35 நிமிடம். வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அதிகபட்சமான மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. திருவாரூர் மாவட்டம் கொடவாசலில் 3.2 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 2 டிகிரி செல்சியஸ் அளவு ஒரு சில இடங்களில் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய இடங்களில் மேலும் காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.2 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 22.5 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. கொடைக்கானல், உதகமண்டலம் ஆகிய இடங்களில் குறைந்த அளவாக 11.6 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கணிசமாக வெப்பநிலை அதிகமாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் இல்லை. தஞ்சாவூர், சென்னை விமான நிலையம், கரூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. எனவே இன்று மற்றும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கூடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் அதாவது 3ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதில் திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, சிவகங்கா, புதுக்கோட்டை, புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ள இடங்கள் தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்கள், இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு.

0: தலைப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தஜிகிஸ்தானுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சித் திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையிலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7.8% அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த மாதம் 14.8% அளவுக்கு அதிகரித்து 1,99,853 கோடி ரூபாய் வசூலாகியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30 வரையிலான பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்களுக்கான கையிருப்பு அளவை 2,000 குவிண்டாலாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். மருத்துவ கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் அதற்கும் கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி எஃகு கம்பி தடுப்பு அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நாளை மறுநாள் முதல் நியாய விலைக் கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தின் நேரம் 3:02.

நேயர்களை, ஹலோ ஊட்டி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் விதவிதமான தலைப்பில் விதவிதமான ப்ரோக்ராம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம்? எப்பவுமே செவ்வாய்க்கிழமை ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உங்களுடைய விருப்ப நிகழ்ச்சி ஒரு சொல் திரை இசை. ஸோ இந்த நிகழ்ச்சியோடைய ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய விருப்ப பாடல்கள் தாங்கி வர்ற ஒரு நிகழ்ச்சி. அதாவது ஒரே ஒரு சொல் இல்லை, ஒரு வார்த்தையில் வந்து உங்களுடைய விருப்ப பாடல்கள் ஒரு தொகுப்பாக எங்களுக்கு எழுதி அனுப்ப போகிறீங்க. அந்த தொகுப்பிலிருந்து நாங்கள் ஒளிபரப்ப போகிறோம் இந்த பாடல்கள் அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு. இன்றைய நிகழ்ச்சியினுடைய சொல்லாக எந்த சொல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் வந்து இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு? ரொம்பவுமே அழகான ஒரு சொல், ரொம்பவுமே வந்து எல்லாத்துக்கும் ரொம்பவும் பிடிச்ச ஒரு சொல். அந்த ஒரு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூ. ஸோ இந்த சொல்லில் ஒலிக்க இருக்கிற பாடல்கள்லாம் யார் தொகுத்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இனிமையான பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம். அந்த நேயருக்கும் வந்து ஒரு இனிமையான சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.

நிலைத்த நேரம் 3:09. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஓட்டி. ஹலோ ஓட்டியில் ஒரு சொல் திரை இசை. முதல்ல ஒரு பாடல் ஒளிபரப்பினா இல்லைங்களா, அந்த பாடலுக்கான விருப்பம் யாருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா. ஸோ முதல்ல பாடலுடைய டீட்டெயில்ஸ் சொல்லணும்ல. அம்மன் கோயில் கடற்காலை படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் அந்த பாடலை பாடியிருந்தார்கள். கங்கை அமரனுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருந்தார்கள். ஸோ பூ அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இன்றைக்கி எல்லா சாங்ஸும் வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அந்த வகையில் இந்த பாட்டை யார் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு இருக்கா? ஸோ இது எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பில்டப்போட இந்த விஷயத்த சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பெண்கள் அப்படின்னா பூக்களோட ஒப்பிடுவாங்க இல்லைங்களா. எப்போவுமே பெண்களுக்கு வந்து பூக்கள் ரொம்பவும் பிடிக்கும். அதனால தான் இந்த ஒரு நேயர் வந்து இந்த ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்து எழுதியிருக்காங்க போல இருக்கு. பூ அப்படி

ஸோ பூ அப்படிங்கிற வார்த்தையில் தான் இன்றைக்கி எல்லா சாங்கும் வரப்போகுது. ஸோ இதை ரிவீல் பண்ணியாச்சு. அடுத்த சாங் உங்களுக்காக என்ன சாங் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பாடல், உங்களுக்கும் ரொம்பவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் உங்களுக்காக இதை வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு ரசியுங்கள்.

நீங்கள் கேட்டு ரசித்த அந்த பாடல் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திற்காக ஒலித்தது. இந்த பாடலை பற்றின சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி வாசு அப்படிங்கிற பேரில் வந்து இயக்குனர் பி வாசு அவர்களும் சந்தான பாரதி அவர்களும் சேர்ந்து இயக்கின முதல் படம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கப்பெற்றது. இந்த பாடலுக்கு இசை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலை பாடினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லுவீங்க, கண்டிப்பாக கிடையாதுங்க. இது வந்து தீபன் சக்கரவர்த்தியும் எஸ் ஜானகி அவர்களும் இணைந்து பாடிய பாடல். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இனிமையான ஒரு பாடலை கேட்டுவிட்டு வருவோம்.

0: மூணு மணி 21 நிமிஷத்தில் நீங்கள் கேட்டறிந்த அந்த பாடல் தீபம் திரைப்படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் பாடல் ஒலித்தது. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன் அவர்கள்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: பூ எவ்வளோ மென்மையாக இருக்கும், அதனுடைய இதழ்கள் எவ்வளோ மென்மையாக இருக்கும், ஆனாலும் பூவை காட்டிலும் மென்மையானது எது? பட்டு துணி இருக்கும் இல்லைங்களா, பட்டு துணி அதை விட மென்மையாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் இணைத்து ஒரு பாடல் செய்தால் அந்த பாடல் எவ்வளவு இனிமையாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக வரப்போகுது. கேட்டு ரசியுங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

செம்பருத்தி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ராக் ஸ்டார் மனோ மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் அந்த பாடல் ஒலிக்க கேட்டீர்கள் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 3:28.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டியில் ஒரு சொல் திரையிசை. இந்த நிகழ்ச்சியில் யார் இன்னைக்கு பங்கு பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதகை காந்தல் முக்கோணம் பகுதியை சேர்ந்த நேயர் ஷீலா யாஷிகா அவர்கள் தான் பங்கு பெற்றிருக்காங்க. ஸோ அவங்க சாங்ஸை ஏன் எடுத்தாங்க, அவங்களுக்கு ஏன் பூ மேலே அவ்வளோ ஆசை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும், அவங்ககிட்டயே நம்ம டைரெக்டாக பேசி தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய சூப்பரான பாடல்ஸ்லாம் கேட்க போகிறோம். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

ஸோ ஹலோ அவுட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு சொல் திரை இசை. இந்த நிகழ்ச்சியில் பூ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தான் நம்ம சாங்ஸ் எல்லாமே கேட்டுட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வகையில் பூவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்களுக்காக இன்னும் ரெண்டு பாடல்கள் சுவாரஸ்யமாக வந்துட்டுருக்கு. ஒன்று தாமரைப்பூ, மற்றொன்று வந்து தாழம்பூ. ஸோ அடுத்தடுத்து ரெண்டு பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இணைந்திருங்கள். ஊட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நிலையத்தில் நேரம் சரியாக 3:39. இன்றைக்கு அலாவோட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரையிசை. இந்த நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து ரெண்டு பாடல்கள் நம்ம கேட்டுட்டு வந்தோம். ரெண்டு பாடல்களும் என்ன திரைப்படம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ முதலில் உடைத்த பாடல் பசும்பொன் திரைப்படத்திற்காக சுஜாதா மற்றும் கிருஷ்ணச்சந்திரன் குரலில் பாடல் ஒலித்தது. பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடல் வரிகள் வைரமுத்து. ரெண்டாவது பாடல் கை கொடுக்கும் கை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் ஒலித்தது. பாடலுக்கு இசை இளையராஜா அவர்கள், பாடல் வரிகள் புலமைப்பித்தன்.
1: ஒரு நாள் தினமும் போகும் மறுநாள் வரும். வேலைக்கு போற வழியில 4 பாட்டு நச்சுங்க உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30
0: நிகழ்ச்சியில் தொடரும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலுக்கான ஒரு பின் கதையும் இருக்கு. அந்த கதையை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா விரும்புகிறேன். ஸோ ஒரு திரைப்படம் உருவாகுது அப்படின்னா கேப்டன் ஆஃப் தி ஷிப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் அப்படி தான் சொல்லணும். ஸோ அவர் தான் வந்து இந்த திரைப்படத்தில் இந்த காட்சி அமைப்பு, இந்த இடத்துல வந்து பாட்டு வரணும், இந்த இடத்துல வந்து சண்டை காட்சி வரணும், இந்த படத்தோட கதை இப்படி இருக்குது அப்படி மாதிரி டிசைட் பண்ணுவார் இல்லைங்களா? ஸோ அப்படி டிசைட்

0: ஒரு இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வி உதயகுமார் அவர்கள். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் எடுக்கிறாரு. அந்த திரைப்படத்தில் வந்து பாடல்கள் எல்லாமே சிறப்பாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்காக இளையராஜா கிட்ட போகிறாரு. இளையராஜாவும் பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணி கொடுத்துறாரு. இவரும் வரிகள் எழுதுறாரு. ஆர் வி உதயகுமார் அவர்கள் நல்ல வரிகள் எழுதுவார், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். வரிகள் எழுதிட்டு ஒரு குறிப்பிட்ட பாட்டு வரும்போது மாத்திரம் இந்த பாட்டு பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு இளையராஜா சொல்கிறாரு. இல்லைங்க, இந்த பாட்டு வந்து பதிவு பண்ண வேண்டாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னோடனே, இல்லை ஒரு இந்த பாட்டை இவர் பாடினா தான் நல்லாயிருக்கும், ஸோ அதனால் அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ராஜா சொல்கிறாரு, இல்லை இந்த பாடகர் வந்து வர்றதுக்கு ஒரு 1 மந்த் ஆகும், ஸோ ஒரு வெளியில் ஒரு வேலையாக போயிருக்காரு, அந்த வேலையெல்லாம் முடிச்சு வரதுக்கு 1 மந்த் ஆகும், நம்ம வேற ஒரு பாடகரை வச்சு பதிவு பண்ணிடலாம் அப்படின்னா, இல்லை இல்லை இந்த பாட்டை வந்து அவர் பாடினா தான் நல்லாயிருக்கும், வேறு யாரும் பாடக்கூடாது, பாடினா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அதனால் 1 மந்த் வெயிட் பண்ணி அந்த பாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு எந்த பாட்டு அப்படின்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கெஸ் பண்ணாதவங்களுக்கு இதோ உங்களுக்காகவே கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில் ஒலிக்க கேட்கலாம்.
1: பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: இணையத்தில் நேரம் 3:46 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரை இசை. இந்த நிகழ்ச்சியில் பூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு சொல்லிலிருந்து நிறைய பாடல்கள் வந்து தொகுத்து அனுப்பியிருக்காங்க இல்லைங்களா. ஷீலா யாஷிகா அவர்கள் வந்து எதற்காக இந்த ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ உங்களை மாதிரியே நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். இதோ நம்மளோட இணைய போகிறாங்க ஷீலா யாஷிகா அவர்கள். ஹலோ
1: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம், ஓடி எஃப்எம் இருந்து பேசுகிறோம். ஷீலா யாஷிகா இல்லைங்களா? ஓகே ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டிங்களா? ஓகே ஓகேங்க. இன்னைக்கு உங்களுடைய விருப்ப பாடல்கள், அதாவது நீங்க தேர்ந்தெடுத்த ஒரு வார்த்தையில இருந்தா பாடல்கள்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா?
1: ஆமா
0: சார். சோ இத பத்தின விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுங்க.
1: எனக்கு எஃப்எம் ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே,
1: எல்லா ப்ரோக்ராம் பாப்பேன். ரெட்ரோ ராகங்கள் உள்ள கவர்ந்த பாட்டு, ஒரு சொல் பாட்டு, வெள்ளிக்கிழமையில அது வானவில்,
0: இதெல்லாமே
1: ரொம்ப விரும்பி கேட்போம்.
0: ஓகே, நீங்கள் கவிதையாகவே பாடிட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த ஒரு வார்த்தை பூ அப்படிங்கிற வார்த்தை எதனால தேர்ந்தெடுத்தீங்க?
1: பூங்கிறது ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. எல்லா பூவுமே ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே,
1: அப்போ சரி, எல்லாரும் இந்த ஒரு சில பாட்டு கேட்கும் போது எல்லாம் எழுதி போடுறாங்க, நம்மளும் இதே மாதிரி ஒரு எழுதுனா என்னன்னு எல்லா ஃபேமிலியில சேர்ந்து எழுதி போட்டோம்.
0: ஃபேமிலியாவே உட்காந்து எழுதி இருக்கீங்க,
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு.
0: அப்படிங்களா? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்.
1: என்ன
0: பண்றீங்க?
1: சொல்லுங்க. ஃபேமிலிங்க சார், ரெண்டு பொண்ணுங்க.
0: ஓகே,
1: அவங்க படிச்சிட்டு இருக்காங்க.
0: ஓகே ஓகே, உங்க
1: வீட்ல இந்த இதுதான் ப்ரோக்ராம் ரொம்ப இது பிடிக்கும்.
0: ஓகே ஓகே, சரி, உங்களுக்கு எஃப்எம் வந்து எவ்வளவு பிடிச்சமான ஒரு மீடியமா இருக்கு? எந்த டைம்ல எல்லாம் எஃப்எம் கேப்பீங்க
1: சார்?
0: எப்பலாம் எஃப்எம் கேப்பீங்க அப்படி நான் கேக்குறேன்.
1: எஃப்எம் வந்து காலையில ஒரு 8 மணிக்கு போட்டுமா, தொடர்ந்து கேட்டுட்டே தான் இருப்பேன்.
0: ஓகே ஓகே,
1: 6 மணி வரைக்கும் கேட்பேன் சார், அப்புறம் திருப்பி 8 மணிக்கு போடுவோம். தொடர்ந்து கேட்டுட்டு தப்பேன்.
0: இவ்வளோ ப்ரோக்ராம் வருது இல்லைங்களா,
1: இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
0: தேங்க்யூ தேங்க்யூங்க, இது இவ்வளோ ப்ரோக்ராம் வருது இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஃபேவரட்.
1: எல்லா ப்ரோக்ராமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், குறிப்பிட்டு இது அதுன்னு சொல்ல முடியாது.
0: ஓ, அப்படி சொல்லிட்டீங்க,
1: எல்லாமே ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே ஓகே, இருந்தாலுமே வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் கேட்போம் இல்லைங்களா. இந்த ப்ரோக்ராம் வந்துச்சு அப்படின்னா நான் எந்த வேலையாக இருந்தாலுமே அதை தள்ளி வச்சுட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து டியூன் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம்.
1: நாங்க
0: எதையுமே பிரிச்சு பாக்குறது இல்லீங்க, எல்லாமே பிடிக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகேங்க, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அட்டன் பண்ணிருக்கீங்க, நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப படப்படப்பாக இருக்குது அப்படின்ட்டு. நிறைவாக ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலியாகவே இந்த பாட்டெல்லாம் எழுதினீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, ஸோ யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க இந்த சாங்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுறதுல?
1: பொண்ணுங்க, நம்ம ஹஸ்பண்டு,
0: ஓகே,
1: எல்லாருமே சேர்ந்து சார். நான் பாட்டு போட்டோடனே எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்.
0: ஓகே,
1: ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுனால.
0: தொடர்ந்து எங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து சிறப்பான பாடல்கள் எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி லைவ் நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டுங்க. நன்றி. நேர்களே, ஷீலா யாஷிகா அவர்கள்ட்ட தான் நம்ம பேசணும். ஸோ அவங்க வந்து முதல் முறையாக நம்ம எஃப்எம்ல பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சாங் வந்து ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களை எங்களுக்கு எழுதி அனுப்பலாம் ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சிக்காக. ஸோ இது அடுத்த இன்னொரு பாடலுக்கான நேரம், பாடலை கேட்டுவிட்டு இணைவோம். இணைந்திருக்கிறது ஓடி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

முன்னதாக ஒழித்த பாடல் நீதானா அந்த கோயில் திரைப்படத்திற்காக கங்கை அமரன், இளையராஜா மற்றும் சித்ராவின் குரலில் ஒழிக்க கேட்டீர்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக பகல் நிலவு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் குரலில் ஒழிக்க இருக்கிறது. அதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்கள், அதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அந்த சொல்லில் அமைந்த பாடல்களை எங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், ஊட்டி அப்படிங்கிற. ஸோ இந்த ஒரு அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த அட்ரஸில் உங்களுடைய பாடல்களை எழுதி அனுப்புங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் இதோ உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

எதிரும் புதிரும். லிசனர்ஸ் நீங்க ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்த சுவாரஸ்யமான விளையாட்டு இப்போ உங்களுக்காக. என்ன கேம்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்கவே வேண்டாங்க. இன்னைக்கு நம்ம விளையாட போறது ரொம்ப ஈஸியான சரியா தவறா அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாட போறோம். இதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சரினா சரி, தவறுனா தவறு. ஒரு நிமிஷத்துல நான் எவ்வளவு கொஸ்டின் கேட்கணும் அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு சொல்ல போறீங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, 9344901018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 296 7 8 1 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்க புதிய நேரா இருந்தா 8300019108 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ற நேரா இருந்தாலும் உங்களுடைய பெயர், உங்களுடைய கரெக்டான ஆன்சர் இதை வந்து 8300019108 இந்த நம்பர்ல எங்களுக்கு அனுப்பி வச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கரெக்டான ஆன்சரையும் நீங்க வாசிக்கப்படும். இனி ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து இந்த கேம் குள்ள போகலாம். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: இப்ப நம்ம சரியா தவறா இந்த கேம் விளையாட போறோம். இந்த ஃபர்ஸ்ட் நேர் கூட லைன்ல வந்தாச்சு, யார் எங்கன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
0: ஓகே, இந்த ஹாப்பியோட அது ஃபர்ஸ்ட் காலர் வேற வந்திருக்கீங்க இல்லையா?
1: எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம்.
0: வந்து சூப்பரா ஈஸியான
1: க்வெஸ்சன்ஸா
0: சொல்ல போறேன். நடிகர் விஜய் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் ரசிகன், சரியா தவறா?
1: தவறு.
0: ஓகே, 2026 அதாவது இந்த வருடம் கிராண்ட் செஸ் டூர் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியன் என்ற வரலாற்று சாதனை படைத்தவர் ரமேஷ் பாபு பிரக்ஞானந்தா, சரியா தவறா?
1: சரின்னு சொல்றேன்.
0: சரி, எல்லாமே வந்து அது தவறுன்றீங்க, இது சரின்றீங்க இல்லையா? ஓகே, கழுத்தும் வாளும் இல்லாத உயிரி கீரிப்பிள்ளை.
1: கழுத்தும் வாளும் இல்லாத, இல்ல தவறு மேம்.
0: தவறு.
1: ஆமா,
0: அப்ப எது கரெக்டான ஆன்சரா இருக்கும் நினைக்கிறீங்க?
1: நான் நினைக்கிறேன் ஏதோ அமீபா அப்படின்னு கேள்விப்பட்ட ஞாபகம்.
0: அமீபான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரி வந்து இந்த விஜய் நடித்த படம் இருக்கு இல்லையா ரசிகன், இது தவறுன்னு சொன்னீங்க இல்லையா? விஜய் கதாநாயகன் நடித்த முதல் திரைப்படம் ரசிகன் தவறுன்னு சொன்னீங்க இல்லையா? அது எப்படி, அதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரியுமா?
1: நாளைய தீர்ப்பு மேம்.
0: சூப்பர், கேட்ட எல்லா ஆன்சருக்குமே கரெக்டாக கொஸ்டின், எல்லா இதுக்குமே வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. நல்லா ஜாலியாக கேம் விளையாடிங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நன்றி.
1: எனக்கும் ரொம்ப ஹாப்பி மேம், ஈஸியான க்வெஸ்சன்ஸாக கேட்டுட்டீங்க.
0: ஆமாம், நீங்கள் ரொம்ப ஈஸியாக கேளுங்கன்னு சொன்னீங்க இல்லை, அதனால தான் நானும் ஈஸியாகவே இருக்கட்டும்.
1: ஏன்
0: நீங்கள் சொன்னது அமீபா கரெக்டாக இல்லை, தவளை. தவளை தான் அதுக்கான ஆன்சர்.
1: தவளையா? ம், ஓ சூப்பர் சூப்பர்.
0: ஓகேங்க, தேங்க்யூ,
1: பாய் மேம்.
0: இனி அடுத்து ஒரு நேர் கூட வந்தாச்சு. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
2: நான் தென் பொன்மணில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: அருமையா இருக்கிறேங்க மேடம்.
0: ஓகே, கேம் குள்ள போலாம்.
2: ரொம்ப உபசமா ஆயிருச்சுங்க. மழை அப்படியே லேசா வந்துச்சு, வாச தண்ணி போற மாதிரி அப்படியே சூட்டை கிளப்பி விட்டுருச்சுங்க.
0: அப்படிங்களா? மழை வந்தாலும் கஷ்டம், வரலனாலும் கஷ்டம். இந்த மாதிரி சுமாரா வராம கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியா வரணும் இல்லைங்களா?
2: ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேஞ்சாத சூட கம்மி பண்ணுங்க. இது சும்மா ஒரு 5-10 மேல சூட்டை கிளப்பி விட்டுருதுங்க.
0: அப்படிங்களா?
2: ஆமாங்க மேடம்.
0: இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களா? வெளியே இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க
2: மேடம்? தறி மேல ஃபேன் போட்டு நெசிட்டே ரேடியோ கேட்டு இருக்கிறீங்க. எஃப்எம்
0: கேட்டே இருக்குங்களா?
2: ஆமாங்க, அதனால ஃபேன் ஓடிட்டேதான் இருக்குங்க. தறியில லைட் போடுறமோ இல்லையா? எஃப்எம் சுவிட்ச்

0: போட்டு ஃபேன் சுவிட்ச் போட்டுட்டு தான் தறி லைட்டை ஆன் பண்றதுங்க.
1: ஓகேங்க, இப்போ நம்ம கேம் குள்ள போலாம். பாம்புவின் நாக்கு சுமார் 45 முதல் 50 சென்டிமீட்டர் நீளமும் முட்கள் கொண்ட நாக்கும் உடையது, சரியா தவறா?
0: இல்ல இல்ல, இன்னொரு தடவை சொல்லுங்க மேடம்.
1: பாம்போட நாக்கு இருக்கு இல்லைங்களா?
0: ஆமாங்க ஆமாங்க.
1: இது வந்து சுமார் 45 முதல் 50 சென்டிமீட்டர் நீளமும் முட்கள் கொண்ட நாக்கும் உடையது, சரியா தவறா?
0: இல்ல இது தவறுங்க, தவறு.
1: அப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
0: முட்கள் இருக்காதுங்க, அந்த ரெட்டையா பிரிஞ்சு இருக்குங்க. 45 சென்டிமீட்டர்னு தெரியல, ஆனா முட்கள் இருக்காது நாக்குல.
1: என்னன்னு உங்களுக்கு தெரியல?
0: இது தெரியல, ஆனா தவறு, முட்கள் இருக்குங்கிறது தவறு.
1: சரி ஓகேங்க. நெக்ஸ்ட்
0: சொல்லுங்க மேடம்.
1: மனிதனின் விரல் ரேகை எப்படி தனித்துவம் வாய்ந்ததோ அதே போல குரங்கின் மூக்கில் உள்ள வரிகள் தனித்துவமானவை, சரியா தவறா?
0: சரிங்க.
1: குரங்கோட மூக்குல இருக்கிற இது வந்து சரியா?
0: ஆமாங்க, அது சரிங்க.
1: ஓகே. நடிகை சௌகார் ஜானகியின் அறிமுகப்படம் வளையாபதியின் கதாநாயகன் என் டி ராமராவ், சரியா தவறா?
0: சரினே வச்சுக்கலாங்க. அவங்க தெலுங்கு படத்துல தான் அறிமுகம் ஆனாங்க,
1: அதனால சரின்னு வச்சுக்கலாம் சொல்றீங்களா?
0: ஆமாங்க.
1: உங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியல. ஆனா வந்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னாக்கா, ரெண்டு க்வெஸ்சனுக்கு வேணா ஆன்சர் கரெக்டா சொன்னீங்க, ஒரு க்வெஸ்சன் தப்பு.
0: எதுங்க? பாம்பின்
1: இல்ல, குரங்கோட மூக்குல இருக்க வரிகள்.
0: ஆமாங்க,
1: தனித்துவமானவை அப்படின்னு நான் சொன்னேன்
0: இல்லையா? ஆமா, நான் சரின்னு சொன்னேன், ஆனா தவறுங்களா?
1: ஆமாங்க, அது தவறு.
0: நான் எப்படி சொன்னேன்னா, வடிவேல் ஒரு படத்துல அவர் இதை வச்சு மூக்க வச்சு கண்டுபிடிப்பாங்க, அதனால அப்படி இருக்குமான்னு
1: நினைச்சேன். படத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க.
0: ஆமாங்க.
1: ரெண்டு க்வெஸ்சன் உங்களுக்கு.
0: நன்றிங்க, நன்றிங்க மேடம். சரி, நன்றி, நன்றிங்க.
1: ஓகே ஓகே, நன்றி.
0: தெரிஞ்சிட்டு இல்லைங்களா, நம்ம மாதிரி மனிதன் குரங்கில இருந்தா மனிதன் வந்தான்னு சொல்றாங்க, அது மாதிரி இருப்போம்னு நினைச்சா இல்ல இல்லைங்களா, தெரிஞ்சிட்டோம் இன்னைக்கு.
1: சரி ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்றேன்.
0: நன்றி, நன்றி.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: கோவை மாவட்டம் சுந்தவன் சேர்ந்தது, ஸ்ரீ செல்வராஜ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: ஆமாங்க, சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நாங்க நல்லா இருக்கிறோம். வெயில் தான் பட்டை கிளப்புதுங்க மேடம்.
1: வெயில் பட்டை கிளப்புதுங்களா?
2: ஆமாங்க மேடம்.
1: சரி சரிங்க, இப்ப நம்ம கேம் குள்ள போக போறோம். குரங்கின் மூக்கில் உள்ள வரிகள் தனித்துவமானவை. மனித விரல் ரேகை எப்படி இருக்குதோ அதே மாதிரி குரங்கோட மூக்குல இருக்க வரிகளும் தனித்துவமானவை, சரியா தவறா?
2: சரி மேடம்.
1: சரி அப்படின்னு எப்படி சொல்றீங்க?
2: மனிதனின்
1: முகத்தில் உள்ள மொத்தம் 8 எலும்புகள் உள்ளன, மனிதனோட முகத்துல மொத்தம் 8 எலும்பு இருக்கு, சரியா தவறா?
2: கொஞ்சம்
1: ஈஸி தான் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில், சரியா தவறா?
2: சரிங்க மேடம்.
1: சரியா?
2: சரிங்க மேடம்.
1: நான் எது கேட்டாலுமே நீங்க தப்பு தப்பா ஆன்சர் சொல்லி சரி சரி அடிச்சு பேசுங்க.
2: ஐயா, இது தப்புங்களா?
1: ஆமாங்க, அடுத்து நேத்து பேசலாம். நன்றி. ஹலோ, வணக்கம். ஹலோ,
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருப்பூர் கனக்கம்பாளையம் சசிகலா. நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: ஆமாங்க, சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேங்க.
1: ஓகேங்க, உங்களுக்கான கேள்வி பண்ணி தரேன்.
3: சொல்லுங்க.
1: உலக மேப்பை கண்டுபிடித்தவர்கள் ரஷ்யர்கள், சரியா தவறா?
3: சரி.
1: ரஷ்யர்கள் தான் கண்டுபிடிச்சாருங்களா?
3: கரெக்டா தெரியலன்னு பேசலதான் சொல்றேன். தப்பா.
1: கண்டம் என்றும் தனி நாடு என்றும் அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியா, சரியா தவறா?
3: கண்டம் என்றும்
1: தனி நாடு என்றும் அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியா, சரியா தவறா?
3: சரி.
1: வெப்பத்தை அளக்க பயன்படுவது ரிக்டர் என்ற அளவுகோல், சரியா தவறா?
3: ரிக்டர்.

இருக்கும். அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் கூட கேட்டிருந்தேன், உலக மேப்பை கண்டுபிடித்தவர்கள் ரஷ்யர்கள். இதுக்கு வந்து நிறைய பேர் சரி அப்படின்னு சொல்றாங்க, ஆனா உலக மேப்பை கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னா கிரேக்கர்கள். தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய கோயில் வந்து தஞ்சை பெரிய கோயில், இது தவறு. தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய கோவில் வந்து ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயில், இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்து கேம் குள்ள போலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும் சரியா தவறா. நிலையத்தின் நேரம் 4:20. இனி சரியா தவறால நம்மளுடைய அடுத்த கேம் யார் கூட விளையாட போறோம் அப்படின்னாக்கா ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, யார் எங்க இருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.

0: ஹலோ ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஆ சொல்லுங்க, யார், எங்கிருந்து?
1: நான் கூடலூர் இருந்து கண்ணன் பேசுறேன்.
0: ஓகே, இப்போ நம்ம கேம் குள்ள போலாம்.
1: ஆ சொல்லுங்க.
0: உலக ஏழு அதிசயங்களில் ஒன்றான சாய்ந்த பைசா கோபுரம் சீனாவில் உள்ளது, சரியா தவறா?
1: தவறு.
0: ஓகே. ஆ ஓகே, கரெக்டு. நெக்ஸ்ட், உலகிலேயே மிக உயரமான சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் சிலை அமைந்துள்ள இடம் உத்தரப்பிரதேஷ், சரியா தவறா? தவறு. ஓகே ஓகே சார், அதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரியுமா?
1: குஜராத்ல நினைக்கிறாங்க.
0: உலகிலேயே மிக உயரமான சிலை வந்து குஜராத்ல இருக்குது. வடகிழக்கு கிரீன்லாந்து பூங்காவனம் தான் உலகிலேயே மிகப்பெரிய பூங்காவனம், சரியா தவறா? ஓகே, நெக்ஸ்ட் நீங்க தொடர்ந்து வரலாம். நன்றி. இனி அடுத்து ஒரு நேர் கூட இருக்காரு, அவர் கூட கூட நம்ம விளையாண்டலாம். ஹலோ வணக்கம். ஓகே சொல்லுங்க, உங்களுக்கான அடுத்த கேம் வந்து நம்ம என்ன அப்படின்னாக்கா, உலகின் முதன் முதலில் செயற்கை உறுப்பை அதாவது கை கால் விரல் இவற்றை பயன்படுத்திய நாடு எகிப்து, சரியா தவறா? நல்லா சொல்லுங்க, இன்னும் சரியா கேக்குறதுல. சரி. ஓகே நெக்ஸ்ட், தமிழ் திரையுலகின் முதல் பின்னணி பாடகர் எம் கே தியாகராஜ பாகவதர், சரியா தவறா?
2: சரிங்க,
0: அதுவும் சரிதான். ஓகேங்க, நெக்ஸ்ட் நீங்க தொடர்ந்து வரலாம். நன்றி. ஓகே, இனி தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேம் குழப்பலாம். இணைந்தங்கள், இது ஊட்டிஎஃப்எம் 101.8.
3: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
4: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
3: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
5: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
3: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

0: உங்களூட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும் சரியா தவறா. நிலையத்தில் நேரம் 4:29. இப்போ உங்க கூட நம்ம கூட சேர்ந்து உங்க கூட கேம் விளையாடுறதுக்காக பிரதாப் வந்திருக்காரு.
1: இப்போ கேக் நீங்க வந்து எனக்கு எதிரில் உட்காந்துருக்கீங்க, புதிரா உட்காந்துருக்கீங்க.
0: நான் புதிரா இருக்கும்போது நீங்க எதிரா வந்து உட்காந்துட்டீங்களா? ஓகே, இப்போ வந்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களா? ஓகே, உடனே லைன்ல வந்தாச்சு. ஹாய், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், திருப்பூர்ல இருந்து பாலன்.
0: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். எதிரும் பதிரமா இருப்ப இருவருக்கும் நலமா?
0: ரெண்டு பேருமே நலமா இருக்கும்.
2: நன்றி, நன்றிங்களா.
0: பாருங்க, பிரதாப் சண்டை போடுறாரு, அவர் தான் நலமா இருக்காரமா?
1: நம்ம
0: வந்து கேக்குறது இப்ப சரியா தவறா?
2: சரிங்க,
0: இப்போ நம்ம விளையாட போகிற கேம் வந்து சரியாக தவற மட்டும் தான்.
3: ஓகே, சரியாக தவறு.
0: அப்போ நீங்கள் தேசிய விருதை பற்றி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா தான் அவர் சரினா சரி, தவறுனா தவறு அப்படின்னு சொல்லிடுவார்.
3: ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் மாத்திரம் நம்ம கேட்குறேன். தேசிய விருது அதிகமாக வாங்கிய பாடகர் யார்? கேஜே யோசுதாஸ் அவர்கள். சரியா தவறா?
2: தவறு.
3: அடுத்து, தேசிய விருது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து 5 முறை வாங்கியிருக்காங்க.
2: சரி.
3: அடுத்து இன்னொரு க்வெஸ்சன், தமிழில் முதல் முதலாக சிறந்த பின்னணி பாடகி பெண் அதற்காக தேசிய விருது வாங்கினவருங்க வந்து பி. சுஷீலா.
2: சரி.
3: ஓகே, ஃபைனலான க்வெஸ்சன், இளையராஜா அவர்கள் வந்து இதுவரைக்கும் 4 முறை தேசிய விருது வாங்கியிருக்காங்க. ஓகே, இதில் நீங்கள் எத்தனை சரி எத்தனை தவறு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இல்லைங்களா? முதல் கேள்விக்கு வந்து கே ஜி யோசுதாஸ் அவர்கள் வந்து அதிகமுறை தேசிய விருது வாங்கினவர் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க தவறுன்னு, அவர் தான் அதிகமுறை வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து 6 முறை தேசிய விருது வாங்கியிருக்காங்க. பி. சுஷீலா அவர்கள் தான் முதல் முதலாக சிறந்த பெண் பின்னணி பாடகிக்காக தேசிய விருது வாங்கியிருக்காங்க.
2: இறுதியாக
3: இளையராஜா அவர்கள் எத்தனை முறை தேசிய விருது வாங்கியிருக்காங்க? எஸ், சரியா தவறுன்னு சொல்லிட்டீங்க. அவங்க 5 முறை வாங்கியிருக்காங்க.
2: அப்போ ஒரே ஒரு கேள்விக்கு தான் சரியா சொல்லிட்டேனா?
0: எத்தனை கேள்வி கொடுத்துட்டாங்க?
3: ஓகே ஆஷா, ஓகே ஆஷா. எத்தனை முறை வந்து அவர் சரியா தவறா சொல்லியிருந்தாலும் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு இல்லைங்க, அதுலேயும் வந்து அந்த
2: நன்றி நன்றி நன்றி நன்றிங்க.
3: ஓகேங்க, இணைந்ததுக்கு நன்றி நன்றி.
0: ஓகே, நம்ம இனி அடுத்த ஒரு நேர் கூட இருக்காரு. ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கங்கள்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து? நல்லா இருக்கும், கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்களேன், கொஞ்சம் டவர் எங்களுக்கு சரியா கிடைக்க மாட்டேங்குது.
4: வெளியில
0: வந்துட்டீங்களா? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல,
4: சொல்லுங்க. சரி,
0: ஓகே, கேம் குள்ள போலாம்.
4: கொஞ்சம் ஈஸியா கேளு, எளிமையா கேளுங்க. எதிரும்
0: ஈஸியா தான் கேக்குற. மனிதனின் முகத்தில் மொத்தம் 8 எலும்புகள் உள்ளன, சரியா தவறா? கம்போடியாவில் உள்ள அங்கோட்வாட் என்ற கோயில் கோயில் வளாகமே மிக பெரியது, சரியா தவறா?
4: கண்டிப்பா கம்போடியா உள்ள பேர் சரிதான். சரி,
0: ஓகே, சூப்பரா ரெண்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகேங்க, நன்றி.
4: தேங்க் யூ சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ, தேங்க்
0: யூ. ஓகே பிரதாப், இப்போ வந்து நம்ம மனிதனுடைய முகத்துல எத்தனை எலும்புகள் இருக்குன்னா 14 எலும்புகள் இருக்கு.
3: அப்படியா?
0: 14 எலும்புகள் அப்படின்றதுதான் சரி. ஓகேவா, இப்போ வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். இணைந்தங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே எப்பவுமே சமஹிட்டு.

0: நிலத்தினர் 4:38 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் வித் மீ பிரதாப் அண்ட் ஆஷா.
1: எதிரும் புதிரும்ல சரியா தவறா இதை தான் நம்ம கேட்டு கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த ஒரு நேயர் வந்துட்டாரு, அவர் கூட சேர்ந்து கேம் விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
2: மேம், ஊட்டியில இருந்து.
1: ஓகே, உங்களுக்கான நம்ம கேம் குள்ள போலாம். இப்போ பிரதாப் கொஸ்டின் கேக்குறாரு.
0: சச்சின் டெண்டுல்கர் ஸோ இவரை பற்றினா க்வெஸ்சன்ஸ், ஐ மீன் ரேபிட் ஃபயரில் தான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ முதல் க்வெஸ்சன், சச்சின் டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட் போட்டிகள் அறிமுகமாகும் போது அவருடைய அவர் அறிமுகமான ஆண்டு வந்து 1990, சரியா தவறா?
2: 1990. சரிங்க சார்.
0: ஓகே, அடுத்த கேள்வி, அவர் அறிமுகமான அணி ஆஸ்திரேலியா.
2: தவறு.
0: ஓகே, அடுத்த கேள்வி, அவர் வந்து இதுவரைக்குமே டெஸ்ட் அண்ட் ஓடிஐ ரெண்டுமே சேர்த்து 100 சதங்கள் அடித்திருக்கார்.
2: சரி.
0: ஓகே, அவருடைய அதிகபட்சமான ஒரு நாள் போட்டி ஸ்கோர் எவ்வளோ?
2: தெரியல
0: சார். இல்ல, 200 அப்படிங்கறது சரியா தவறா?
2: 200. சரி.
0: ஓகே, அவர் உலக கோப்பையை வென்ற ஆண்டு 2015.
2: தவறு.
0: ஓகே, இதில் எத்தனை சரி எத்தனை தவறு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: தெரியல சார், நீங்களே சொல்லுங்க.
0: நீங்க வந்து ரெண்டு கேள்விகளுக்கு சரியான பதில்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆஷா, உங்களுக்கான ஒரு அப்ரிசியேஷன் நம்ம கொடுத்துடலாமா?
1: கட்டாயம் கொடுத்துடலாம், ஏன்னா ரெண்டு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ ரெண்டு க்வெஸ்சன் எதுக்காக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்களா?
2: ஆ சொல்லுங்கள் சார்.
0: ஓகே, முதல்ல நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, 1990 வந்து சச்சின் வந்து டிபேட் பண்ணார் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து தப்பு. 1989 நவம்பர் 15 அன்றைக்கு வந்து பாகிஸ்தானோட தான் வந்து அவருடைய அறிமுகம் இருந்தது. ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க. ரெண்டாவது, 100 சதங்கள் அப்படிங்கிறது சரியான விலை. 49 ஒரு நாள் போட்டி சதங்களும் 51 டெஸ்ட் போட்டி சதங்களும் அடிச்சிருக்காங்க. 200 அப்படிங்கிறது சரியான விடை. 200ங்கிறது முதல்ல ரெஜிஸ்டர் பண்ண மெயிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஒரு பிளேயர் அப்படின்னா சச்சின் தான் சொல்லணும். 2000 அவர் வந்து உலகக்கோப்பை வின் பண்ண ஆண்டு வந்து 2011. எல்லாருமே மறக்க முடியாதுல்ல தோனியோட அந்த ஃபினிஷிங் சிக்ஸ். ஸோ சச்சினுக்காக வெற்றி கொடுத்தாருல்ல. ஸோ இரண்டு கல்விகள் வந்து நீங்கள் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
2: சரிங்க சார், நன்றி.
1: ஓகேங்க, தேங்க்யூ. அடுத்த ஒரு நேர் கூட வந்தாச்சு. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்கள், யார் இங்கேருந்து?
3: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவிலேருந்து பேசுகிறேன்.
1: ஓகே, இப்போ நம்ம கேம் குள்ளே போகிறோம். மலையாள நடிகர் மம்முட்டி இருக்கார் இல்லையா?
3: ஆமாம்.
1: இவர் வந்து சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு ஆசிரியராக பணியாற்றி உள்ளார், சரியா தவறா? அவரு என்ன பணியாற்றினாருன்னு
3: தெரியுமா? அது தெரியாதுங்க, மட்டும் தெரியும்.
1: அது மட்டும் தெரியும். ஓகே ஓகே, பரவாயில்ல. செகண்ட் ஒன்னு, நம்மளோட தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அதே மாதிரி வந்து ஹிந்தியில சூப்பர் ஸ்டார் வந்து அமிதாப் பச்சன், சரியா தவறா?
3: சரி.
1: ராஜேஷ் கண்ணா
3: என்ன சொல்லுங்க,
0: தமிழ்நாட்டில்
1: சூப்பர் ஸ்டார் எப்படி ரஜினிகாந்தோ அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் முதல் சூப்பர் ஸ்டார் சொல்லிருக்காங்க. முதல் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன்
3: ஹிந்தியில சொன்னீங்களா?
1: ஆமாங்க சொன்னேன், ஹிந்தி முதல் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அப்படின்னு
0: சொன்னேன். போயிடலாம், ரொம்ப ஈஸியா கேப்பீங்க நினைக்கிறேன்.
1: தமிழ்ல
0: முதல்ல அறிமுகமான படம் மௌனம் சம்பதம் படத்துல வந்து செமையா பிளே பண்ணிருப்பாரு அவரு.
1: விளையாண்டீங்க, நன்றி. பிரதாபி, ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம கேம் குள்ள போலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே எப்போ மிஸ் ஆன ஹிட்டு.

0: நினைத்த நேரம் 4:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரியும் வித் மீ பிரதாப் அண்ட்
1: ஆஷா.
0: ஆஷா, இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நோக்கி நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து அடுத்து நம்மளோட பேச போகிற அடுத்த காலர் யாரு அப்படிங்கிறது சரியா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க
1: அடுத்து யார் பேச போறா அப்படின்னா, இப்போ பிரதாப் அடுத்து நான் தான் பேசுறேன். அப்ப என்னதான் நான் சொல்லிக்கணும் இல்லையா?
0: கண்டிப்பா. சோ அன்னவுன் ஃபேக்டர்ஸ் இல்ல, யார் பேச போறாங்க அப்படிங்கறது தெரியாமயே பேசுற ஒரு இன்ட்ரஸ்டிங் இருக்குல்ல. சோ அடுத்த கால ரெடியா இருக்காங்க.
1: ஹலோ, வணக்கம். ஹலோ,
2: ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மேடம்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம், அயன்ரக் தூத்துக்குடி மேடம்.
1: ஓகேங்க, இப்ப நம்ம கேம் குள்ள போலாம். வாஷிங்டனில் திருமணம் என்னும் பிரபல நகைச்சுவை நாவலை எழுதியவர் சுந்தர ராமசாமி, சரியா தவறா?
2: எந்த நாவல் மேடம்?
1: வாஷிங்டனில் திருமணம். வாஷிங்டனில் திருமணம் என்னும் பிரபல நகைச்சுவை நாவலை எழுதியவர் சுந்தர ராமசாமி, சரியா தவறா?
2: தவறு மேடம்.
1: தவறு. அப்ப அதுக்கான ஆன்சர் அவர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அனிருத் இசையமைத்த முதல் திரைப்படம் எதிர்நீச்சல், சரியா தவறா?
2: சரி மேடம்.
1: சரி, உலகில் முதன் முதலில் செயற்கை உறுப்பை அதாவது கை கால் விரல் இவற்றையெல்லாம் பயன்படுத்திய நாடு எகிப்து, சரியா தவறா?
2: எகிப்து. ரைட் மேடம். அது
1: ரைட்டா?
2: ஆமா மேடம்.
1: தமிழ் திரையுலகின் முதல் பின்னணி பாடகர் எம் கே தியாகராஜ பாகவதர், சரியா தவறா? ரொம்ப சூப்பரா வந்து விளையாண்டீங்க. உங்களுக்கு தெரியலனா கூட தெரிஞ்சிச்சோ தெரிய ட்ரை பண்ணி ஆனா
2: விளையாண்டீங்க
1: இல்லையா? சூப்பர் சூப்பர். தமிழ் திரையுலகின் முதல் பின்னணி பாடகர் யார் அப்படின்னாக்கா எஸ் வி சுப்பையா பாகவதர் மற்றும் லலிதா வெங்கட்ராமன், அனிருத் இசையமைத்த முதல் படம் 3. பிரதாப், நீங்க ஆசைப்படுறீங்களா? கேம் விளையாடுறீங்களா?
0: ஆஷா, கண்டிப்பா கேட்கலாம். ஆஷா, நான் எங்கிட்ட சில க்வெஸ்சன்ஸ் எல்லாமே
1: வச்சிருக்கீங்க இல்லையா? அப்படின்னா கேட்டுருங்க. ஹலோ,
0: வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
0: ஹலோ
1: ஹலோ, அவரு லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து ஒருத்தர் கூட இருக்காரு. ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஆஷா, உங்க லைன் கரெக்டா இல்ல அப்படின்னு எனக்கு தெரியுது. நேயர் காலில் தான் இருக்கார்.
1: ஹலோ, கேக்குதுங்களா?
3: சொல்லுங்க.
0: யார், எங்க நினைறீங்க?
3: கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து சரவணன்.
0: பொள்ளாச்சியிலிருந்து சரவணன். ஓகே சரவணன் அவர்களே, உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் நாங்க ரெடியா வச்சிருக்கோம். நீங்க ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடிங்க, சொல்லுங்க.
0: ஓகே ஓகே. செல்போன் இருக்கு இல்லீங்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு ஆறாவது விரல் மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ இதை கண்டுபிடிச்சவருடைய பெயர் மார்டின் கூப்பர், சரியா தவறா?
3: சரி.
0: ஓகே, ரெண்டாவது செல்போன்லேயே இன்னொரு கேள்வி கேட்குறேன். செல்போனில் சிம் கார்டு இல்லாமல் நம்ம பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இந்த சிம் கார்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1990, சரியா தவறா?
3: சரி சரி
0: சரி. ஆனா தப்பா சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்து மூன்றாவது ஒரு கேள்வி, எளிமையான ஒரு கேள்வியா கேட்கிறேன் உங்களுக்கு. உலகினுடைய மிக பெரிய மலை எந்த நாட்டில் இருக்கு? இல்ல, அது எந்த மலைன்னு கூட சொல்லுங்க போதும்.
3: மலை அமேசான் சொல்லுவாங்க.
0: காட்டுக்கு போயிட்டீங்க, நான் மலையை பத்தி கேட்டுட்டு இருக்கேன்.
3: காடு மலை எல்லாம் ஒட்டுதான்,
0: எல்லாமே பக்கத்து பக்கத்துல தான் பா இருக்கு.
3: ஆப்பிரிக்கங்களா?
0: சோ இல்ல, தவறான பதில். உங்களுக்கான நிறைவான கேள்வி, உலகிலேயே மிகவும் ஆழமான பள்ளம், அதனுடைய பெயர் சேலஞ்சர் டீப்.
3: சேலஞ்சர்
0: டீப்,
3: சரிங்க.
0: ஓகே ஓகே, சூப்பராக சொல்லிட்டீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு கேள்விக்கு வந்து சரியாக சொல்லியிருக்கீங்க, ரெண்டு கேள்விக்கு வந்து தவறான பதில்களை கொடுத்துருக்கீங்க. ஆஷா அவருக்கான ஒரு பாராட்டு நம்ம கொடுத்துடலாமா?
1: கட்டாயம் கொடுத்துடலாம்.
0: ஸோ எந்தெந்த கேள்விகளுக்கு எல்லாமே நீங்கள் சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க, இது எல்லாமே சரியாக சொல்லலை அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ மார்ட்டின் கோப்பர் அவர்கள் தான் வந்து முதல் முதல்ல செல்ஃபோனை வந்து உருவாக்கினார். அவர் வந்து மோட்டரோலா கார்பரேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உருவாக்கினார். அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் தி செல்ஃபோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டாவது வந்து சிம், சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1991. உலகிலேயே மிகவும் பெரிய மலை, அதாவது உயரமான மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் தான். நம்ம எவரெஸ்ட் வந்து அதில் தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள் மற்றும் சைனாவுடைய பார்டரில் இருக்குது. ஸோ பெரும்பாலும் இந்தியாவில் இருந்தாலுமே அந்த எவரெஸ்ட் இருக்கிற இடத்த வச்சு பார்க்கும்போது நேபாள் அண்ட் சைனாவோட பார்டரில் இருக்குது. நிறைவான கேள்விக்கான பதில் இதை சரியாக சொல்லியிருந்தார். சேலஞ்சர் டீப் தான் வந்து உலகிலேயே மிகவும் ஆழமான பள்ளம் அப்படின்ட்டு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மரியானா ட்ரெஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இதனுடைய ஆழம் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா சுமார் 11,000 meters. ஸோ ஆஷா இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம கேட்டோம், இவ்வளோ க்வெஸ்சனுக்கு அவர் பொதுமையாக பதில் சொல்லியிருக்காரு.
1: அவர் எப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாரு.
0: இல்லை, ரெண்டு க்வெஸ்சன் பதில் சொல்லிட்டாரு,
1: அதுக்காக ஒரு ப்ளஸ் கொடுத்தாச்சு இல்லையா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: ஆஷா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா?
0: நோ நோ நோ நோ, நம்ம ஒரு பாடல் ஒளிபரப்பிடலாமே.
1: ஓகே, இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: பிரதாப், இப்போ வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரமாக வந்து லிஸ்னஸ் நாங்களும் உங்களோட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போ டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு இந்த ஷோவில் கலந்துட்டு என்ஜாய் பண்ணோம். இதை கேட்டு மகிந்த லிஸ்னஸ் உங்களுக்கும் வந்து நன்றி.
1: கண்டிப்பாக ஆஷா, இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம இணைவோம். அது வரைக்குமே நேர்கள் எல்லாமே அடுத்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சிகளை தயாராக இருக்கட்டும்.
0: அது மட்டும் இல்லை, இவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணியும் ஒரு சிலருக்கு வந்து லைன் கிடைக்காம இருப்பாங்க இல்லையா, அவங்க வருத்தப்பட்டு கூட இருப்பாங்க. எதுவுமே உடனே உடனே கிடைக்கிறத விட காத்திருந்து கிடைக்கல, உண்மையான சுகம் இருக்கு இல்லையா. அதனால் உங்களோட விருப்பம் அடுத்த நிகழ்ச்சி நிறைவேறும் அப்படின்ற என்னோட நம்பிக்கையோட இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஆஷா.
1: நான் பிரதாப்.
0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தஜிகிஸ்தான் உடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சித் திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30 வரையிலான பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்களுக்கான கையிருப்பு அளவை 2000 குவிண்டாலாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும், அதற்கு கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி எஃகு கம்பி தடுப்பு அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நாளை மறுநாள் முதல் நியாய விலைக் கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 52 முக்கிய கோவில்களில் பக்தர்கள் செல்போன் எடுத்து செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஸ்ரீரங்கம் கோவிலில் செல்போனை பாதுகாக்க லாக்கர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சலக குறைதீர்ப்பு முகாம் இம்மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 5:02.

ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகவே நாங்கள் தர ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் விருப்பத்துடன் எதிர்பார்க்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதுல வாடா மலர். ஸோ இன்றைக்கி வாடாமலர் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் சாங்ஸ் எல்லாமே நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிளாசிக் டூயட்ஸ் தான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ கிளாசிக் டூயட்ஸ் அப்படிங்கும் போதே உங்களுக்கு வந்து நிறைய பாடல்கள் வந்து ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா? ஸோ இந்த பாட்டு கேட்டால் நல்லாயிருக்கும், இந்த பாட்டு வந்து கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் வந்து நீங்கள் சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. இந்த சாங்ஸ் எல்லாமே கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு செய்ய வேண்டியது முதல்ல வந்து நீங்கள் கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணுறதுக்கான நம்பர்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344901018 அப்படிங்கிற எண்ணையும், வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342901018 அப்படிங்கிற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். சப்போஸ் நான் வந்து புதிய நேயராக இருக்கேன், எனக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து லைன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8000019018 அப்படிங்கிற நம்பரில் கால் பண்ணலாம். இல்லை எனக்கு ஜென்ரலான ஒரு நம்பர் தான் வேணும் அப்படின்னா 0423 அப்படிங்கிற ஒரு கோட் நம்பரோட 2966781 அப்படிங்கிற நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். அதுவும் இல்லை எனக்கு வந்து சாங் வாட்ஸ்அப்பில் அனுப்புறதா வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8300191018 அப்படிங்கிற நம்பரில் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நேற்றினுடைய முதல் பாடல் உங்களுக்காக நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி மணிக்கவும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வாலி அவர்களுடைய பாடல் வரிகளுக்காக TM சவுந்தரராஜன் அவர்களும் P. சுஷீலா அவர்களும் குரல் கொடுக்கின்றனர்.

0: நேர்களை நினைத்த நேரம் 5:08 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர். வாடாமலர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் டுயட்ஸ் தான் கேட்க போகிறோம். ஸோ கிளாசிக் டுயட்ஸில் நம்மளோட இணைய போகிற முதல் நேயர் யார், எங்கேருந்து அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன்.
0: ஓகே ஓகேங்க, நிகழ்ச்சியுடைய முதல் நேயராக வந்திருக்கீங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இன்றைக்கி கிளாசிக் டுயட்ஸில் வந்து என்ன பாடல் வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க?
1: நாடோடி மன்னன் திரைக்காக உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் பாடல்ங்க.
0: ஓகே ஓகேங்க.
1: அத நான் சின்ன வயசுல இங்க படிச்சு விட்டு அந்த படிப்புக்கேத்த வேலையை தேடாம கிடைக்கும் வேலையை அப்பப்ப செய்து கொண்டே இருந்தாலுங்க அந்த வேலையை தானாகவே எங்களை வந்து சேருங்க ஐயா.
0: ஓகே,
1: இந்த பாடல் அற்பாரமாக அதை விளக்கும் ஐயா. ஆனால் நம் வருங்கால இளைஞர்களுக்கு அதை புரிவதே இல்லை.
0: இல்லை இல்லை, ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி கிளாசிக் டுயட்ஸ் இல்லைங்களா? ஸோ நீங்கள் முதல் நேராக வந்து இந்த ஒரு சாங் கேட்டதுனால இந்த சாங் வந்து ப்ளே பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து கேட்டகரிக்குள்ளார நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா?
1: ஆமாங்க ஐயா, ஆமாம்.
0: ஓகே ஓகேங்க, முதல் நேராக வந்து முதல் பாட்டாக கேட்டதுக்கு இந்த பாடல் கண்டிப்பாக ப்ளே பண்ணிடலாம். நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி.
1: நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி நன்றி.
0: நேரிலே திரும்பவும் நினைவேற்றுறோம். இன்றைக்கி வந்து கிளாசிக் டோயட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து காலத்தால் அழியாத திரைக்காவியங்கள்லேருந்து டோயட் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே இன்றைக்கி. ஸோ அந்த வகையில் நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் இதோ உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது.

நிலையத்தில் நேரம் 5:13. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கிளாசிக் டுயட்ஸ் வாடாமலர் நிகழ்ச்சியில். இன்றைக்கு டுயட் பாடல்கள் எல்லாமே கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் நமக்கு வந்து முன்னமே சொல்லியிருந்தோம், கால் பண்ணி உங்களுக்கான சாங்ஸை நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்ட்டு. அது இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படிமே சொல்லியிருந்தீங்களோ. ஸோ வாட்ஸ்அப்பில் ஒரு நேயர் வந்து அவருடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயருடைய பெயர் பொள்ளாச்சி கஞ்சம்பட்டி ஜெயராமன் அப்படிங்கிற நேயர். உரிமை குடல் திரைப்படத்திலிருந்து கல்யாண வலையோசை அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்காரு. ஸோ இந்த பாட்டு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். உங்களுக்காகவே இந்த சாங் ப்ளே பண்ணிடலாம். இணையதளத்தில் அது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நிலையத்தில் நேரம் 5:18 ஆயிருச்சுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர்ல கிளாசிக் டுயட்ஸ். கிளாசிக் டுயட்ஸ்ல இன்னைக்கு யார் எங்கேருந்து அடுத்த சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியிலிருந்து ராமசாமி அப்படிங்கிற ஒரு நேயர் வந்து நீதிக்கு தலைவணங்கு அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் கேட்டிருக்காரு. அந்த பாடல் அவருக்காக ஒளிபரப்பிடலாம். அதற்கு முன்பு
1: உங்கள் ஊட்டி FM 101.8 இல்

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: நிலையத்தின் நேரம் 5:25 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர். இன்றைய வாடாமலர் நிகழ்ச்சி கிளாசிக் டுவெட்ஸாக மலர்ந்து கொண்டிருக்கிறது நேயர்களே. அந்த வகையில் நம்மளோட பேச போகிற அடுத்த காலர் யார், எங்கேருந்து இணைப்படுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து இணைகிறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுகிறேங்க.
0: ஓகே ஓகேங்க. ஸோ கிளாசிக், சொல்லுங்க சொல்லுங்க
1: சார். படம் வந்து பாலும் பழமும்.
0: ஓகே.
1: பாடல் வந்து நான் பேச நினைப்பதெல்லாம்.
0: ஓகே ஓகேங்க. இந்த பாட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்?
1: ரொம்பவே எப்ப கேட்டாலும் பிடிக்கும் சார் இந்த பாட்டு.
0: ஆஹா,
1: எந்த எப்போ எத்தனை பாட்டு கேட்டாலும் கேட்டே இருக்கலாம் போல அந்த மாதிரி இருக்கு.
0: ஓகே ஓகே. அதனால தான் நீங்க நான் பேச நினைப்பதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க.
1: ஆமா.
0: ஓகே ஓகேங்க. சூப்பரான ஒரு
1: ரொம்ப நல்லா இருக்கு.
0: தேங்க் யூ.
1: உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு.
0: தேங்க் யூ. தேங்க் யூங்க.
1: நன்றி.
0: ஓகேங்க. நீங்க கேட்ட பாடல் இது உங்களுக்காகவே தயாராக காத்துக்கொண்டிருக்கிறது. இணைந்திருங்களது ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: ஸோ வாடாமலர் நிகழ்ச்சியில் கிளாசிக் டுவேட்ஸ். நீங்கள் இந்த கிளாசிக் டுவேட்ஸில் பங்கு பெறணும், உங்களுடைய பாடல்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 9344-9001018 அப்படிங்கிற நண்பர்களையும், வெளியூர் நேயர்கள் 9342-9010018 அப்படிங்கிற நம்பர்லையும் கப்பிடலாம். இல்லை வாட்ஸ்அப் தான் எனக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 8300191018 அப்படிங்கிற நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நம்மளோட பேச போகிற அடுத்த நேயர் யார், எங்கேருந்து இணைய போகிறாருங்கிறது கேட்டலாம். வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்கச் செல்லும் வேளையிலே உங்களோடு கோவை நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: என் கே கந்தசாமி அவர்களே, நீங்கள் சூரியன் வந்து மறைய போகிற நேரத்தில் வந்து எங்களுக்கு சூரியன் போல உதித்து வந்திருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ஐயா, விளையாட்டு பிள்ளையிலிருந்து ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா எங்க விவசாயத்தை மேம்படுத்தி சொல்லும் பாடல் சார்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொல்லுங்க. ஏறு பெருசா இல்லை இந்த ஊர் பெருசா?
1: ஏறு தான் பெருசுங்க.
0: அப்படிங்களா, ஏன் அப்படி சொல்றீங்க?
1: நான் ஏரோட்டி பனை பண்ணா தான் ஊர் கொடுக்கல.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, நிச்சயமாக இல்லைங்களா? சேத்துல கால் வச்சாதான் சோத்துல கை வைக்க முடியும்.
1: கை வைக்க முடியும் கண்டிப்பாக.
0: ஓகே ஓகேங்க, நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நிறைவேறட்டும். உங்களுடைய விருப்ப பாடல் இதோ ஒளிபரப்பாக போகிறது.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரத்தில் நேரம் 5:37 நேர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை வாடாமலர் நிகழ்ச்சியில் கிளாசிக் டுயட்ஸுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு கிளாசிக் டுயட்ஸில் நேர்கள் தன்னுடைய விருப்ப பாடல்களை நேரலையில் கேட்டு மகிழலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் கேட்டு மகிழலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ வாட்ஸ்அப்பில் இன்னொரு நேயர் வந்து ஒரு விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. ஸோ யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடலூர் பகுதியிலிருந்து ராஜாமணி அப்படிங்கிற ஒரு நேயர் வந்து ராமன் தேடிய சீதை அப்படிங்கிற ஒரு படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலாவின் குரலில் பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், பாடல் வரிகள் வாலி.

0: நிலையத்தில் நேரம் 5:43 ஆயிடுச்சுங்க. வாடாமலர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி கிளாசிக் டுவெட்ஸ் கேட்டுட்ருக்கோம். நம்மளோட இணைய போகிற அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து இணையறீங்க?
1: உடுமல்பேட்டையிலேருந்து பராசக்தி பேசுகிறேன்.
0: ஓகே ஓகேங்க. இந்த பொன்மாலை போடுதல உங்களுக்கான பாடல் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: படம் வந்து பெற்ற மகனை விற்ற அன்னை.
0: ஓகே ஓகே.
1: பாடல் வந்து தெண்டல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் காதல் கண்கள் உறங்கிடுமா, அந்த பாடல்.
0: ஓகே ஓகேங்க, சூப்பராகவே சொல்லிட்டீங்க. அழக தமிழில் சொல்லிங்கிறீங்களா? ஸோ இந்த அழக தமிழில் இருக்கிற இந்த பாடல் உங்களுக்காகவே வந்துக்கிட்டே இருக்கு. இணைந்திருங்களா 90.8, எல்லாமே செம ஹிட்டு.

நேரத்து நேரம் 5:47 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் வாடாமலரில் கிளாசிக் டுவேட்ஸ் கேட்டுட்ருக்கோம். ஸோ கிளாசிக் டுவேட்ஸில் அடுத்ததாக வாட்ஸ்அப் நேயருடைய விருப்பமாக ஒரு பாடல் ஒழிக்கப் போகுது. யார் எங்கேருந்து இணைகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதகையிலிருந்து பொறிக்கடை சிவா அப்படிங்கிற ஒரு நேயர் வந்து இணைகிறாங்க. ஸோ அவர் வந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பறவை திரைப்படத்திலிருந்து உன்னை ஒன்று கேட்பேன் அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காரு. பி சுஷீலா மற்றும் பி சுஷீலாவின் குரல் பாடல் ஒழிக்கிறது. விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியினுடைய இசையில்

0: 5:51 கிளாசிக் டுயட்ஸ், அதாவது வாடாமலரனுடைய இன்றைய பகுதி, இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்மளோட பேச போற அடுத்த காலர், வணக்கம் ஓடி எஃப்எம். ஹலோ,
1: மாலை வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன் சார், நீங்க நலமா?
0: எல்லாரும் நல்லா இருக்கங்க.
1: சரிங்க சார்,
0: ஓகேங்க. என்ன பாடல் இன்னைக்கு உங்களுடைய விருப்ப பாடலா இருக்கிறது?
1: ஒரு அருமையான பாடல், என்னை போல் ஒருவன் படத்திலிருந்து வேளாலே விழிகள் என்ற பாடல், அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: நிச்சயமாக நீங்கள் விரும்பி கேட்டுக்கொண்டபடி அனைத்து அன்புகள் உள்ளங்களுக்காகவும் இந்த பாடல் ஒளிபரப்பிடலாம். நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.

நிலைத்த நேரம் 5:55. கிளாசிக் டூயட்ஸ் இந்த வரிசையில் இன்னைக்கு இறுதி நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சாங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சாங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடித்த ஒரு பாடல் அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து எத்தனை அழகு அப்படிங்கிற ஒரு பாடல் கேட்டிருக்காங்க.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். முன்னதாக
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகள் பற்றிய விமர்சனம். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் முதலாவதாக மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். பங்கேற்கிறார் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்கள். தொடர்ந்து நெல் சாகுபடியில் தான் அடைந்த பயன்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் இடாங்குடி முஸ்தபா அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். இன்று இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற ISRO விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2. 10 மணிக்கு காட்டோடு கலந்துருவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: இனி நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். காலை 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். காலை 6:55 இயற்கையின் மொழி. மனித விலங்கு மோதல் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி PM சகானா அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 7:00 காலை கதிர் நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ. ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். தனிநபர் தகவல் பாதுகாப்பு குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள். காலை 7:25 குட் மார்னிங் நீல் கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். காலை 7:40 புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். 7:50 சிகரம் தொடு. உதகமண்டலம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள். நாளை காலை 8:00 உலக தேங்காய் தினம் குறித்து உரை. தொடர்ந்து 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். நாளை காலை 8:30 டீ கடை பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி. தொடர்ந்து திரைகாணம். 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ். காலை 9:00 ரெட்ரோ ரகங்கள். நாளை நிகழ்ச்சியில் வில்லேஜ் வைப்ஸ் இடம்பெற கேட்கலாம். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து ரெட்ரோ ராகம். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: Prime Minister Narendra Modi has called upon member countries of Shanghai Cooperation Organization or SCO to dismantle the entire ecosystem of terrorist financing, recruitment, radicalization and safe havens. Addressing the 26th SCO summit in Bishkek today, the Prime Minister said there can be no place for double standards on terrorism. The leaders of the member states also signed the Bishkek Declaration on the 25th anniversary of the organization, following the summit in Kyrgyzstan today. Mr. Modi expressed concern over the ongoing conflicts in different parts of the world. He said wars and conflicts are not a solution to any problem and all disputes should be resolved through dialogue and diplomacy. Mr. Modi said India had proposed the Shanghai Cooperation Organization Civilization Dialogue Forum last year. He expressed happiness that its first session will be held in India this year. Our correspondent reports, India's priorities have found prominent place in the SCO Bishkek Declaration. More from our correspondent.
2: The declaration reaffirmed the idea of one earth, one family, one future for developing dialogue. The declaration also stressed greater scientific, technical and innovative cooperation through active participation of young people, including the SCO Young Scientist Forum, an Indian initiative. Leaders welcomed the SCO Civilization Dialogue Forum to be held in India this year and noted India's initiative of the SCO Young Authors Conclave. Vikalp Shukla, Akashwani News, Bishkek.
1: Prime Minister Modi has left for New Delhi after concluding his successful visit to Kyrgyzstan. The Supreme Court today ordered the closure of FIRs registered across the country over student protests related to the NEET paper leak issue held from 20th to 25th of July. The court directed that the cases should not be pursued or investigated and must be treated as closed for all purposes. The top court also quashed the FIRs related to student protest mentioned in applications filed by the Centre, Delhi Police, Bihar, West Bengal, Maharashtra and Assam. It extended the order across the country. Deepak's court has, however, allowed the Delhi police to pursue one FIR against 2,873 individuals who were present at Jantar Mantar protest as they had serious criminal antecedents. The bench recorded the statement of Solicitor General Tushar Mehta, who represented the centre. He set up policy to provide compensation to the families of students who died by suicide following the cancellation of NEET UG 2026 will be formulated within 3 months. The bench also recorded a statement by the Cockroach Janata Party or CJP announcing the withdrawal of its proposed protest march in Delhi on the 5th of this month. CJP spokesperson Saurav Das told the bench that the decision was taken in view of steps initiated by the centre to withdraw cases registered against the protesters. The government today welcomed the decision announced by the CJP to call off the protest scheduled for Saturday the 5th. Talking to media in New Delhi, Union Minister Jagat Prakash Nadda assured that the cases registered against the protesting students would be withdrawn and that no harsh action would be taken against them in the future. The government has said that the country has adequate availability of onion and it has begun a calibrated and targeted release of buffer stocks through Kanda Express and road transport to ensure moderation of seasonal price pressures. The Consumer Affairs, Food and Public Distribution Ministry said that retail intervention efforts have expanded significantly across 19 cities, supported by the dispatch of over 30 trucks to ensure widespread availability. The ministry has informed that 2 Kanda Express consignments have been dispatched from Nashik as part of this initiative. The government has reduced the stock holding limit for sugar dealers from 4,000 quintals to 2,000 quintals, effective from the 15th of this month till the 30th of November this year. The new stock limit is aimed at curbing hoarding and speculative trading, protect consumer interest by ensuring adequate availability and price stability. And the Indian Institute of Mass Communication, IIMC, today conferred its first ever postgraduate degrees on IIS officer trainees, marking a historic milestone as a deemed university. The officer trainees were awarded MA in Public Communication and Governance. And that is the end of this news bulletin.
0: Akashvani, Udagamandalam, Vanuli Nilayam, OTFM 101.8. நேயர்கள் இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை. திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.
3: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 இல்

0: விளக்கேற்றம் வேலை நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக அரண்மனை திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் ஹரிஹரனின் குரலில் பாடல் ஒலித்தது. பாடலுக்கு இசை ஸ்ரீ சத்யா.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் மாதுரி குழுவினர் பாடியுள்ளனர். பாடலுக்கு இசை தி ஜி தேவராஜன்.

ஒழித்த பாடல் தர்மசீலன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் நாகூர் எம் அனீஃபாவின் குரலில் ஒழித்தது. பாடலுக்கு இசை இளையராஜா. விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் பாபா திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானின் இசையில் கார்த்திக் பாடியுள்ளார்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு தேவையான 840 மெட்ரிக் டன் வெங்காயம் இரண்டாவது தொகுப்பில் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட தனிக்குழுக்கள் திறம்பட செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தம்மை சந்தித்த ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த கலைஞர்களிடம் உரையாடிய குடியரசுத் தலைவர் இளம் சமுதாயத்தினரை கல்வி கற்க ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கல்வியோடு திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள தேவையான வாய்ப்புகளை அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப இளைஞர்களை ஆரம்பத்திலிருந்தே தயார்படுத்த வேண்டும் என்றும் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் தொன்மை சிறப்பையும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமெரிக்காவில் G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று தெரிவித்தார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்றும் அவர் கூறினார். தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஒத்துழைப்புக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இதுவரை 1000க்கும் மேற்பட்ட பழமையான சட்டங்கள் அகற்றப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக அமைப்புகளுடன் அரசு அவ்வப்போது ஆலோசனை நடத்தி உரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாட்டில் உள்ள 19 நகரங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வெங்காயம் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் மற்றும் லாரிகள் மூலம் தொடர்ந்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு இரண்டாவது தொகுப்பில் அனுப்பப்பட்ட 840 மெட்ரிக் டன் வெங்காயம் சென்னையை அடைந்துள்ளதாகவும் தமிழகத்தின் மற்ற நகரங்களுக்கு இதனை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை மார்க்கமாக நாடு முழுவதும் 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதனால் முக்கிய நகரங்களில் வெங்காய விலை கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் கொள்முதலுக்காக வெங்காயம் வழங்கிய 3400 விவசாயிகளுக்கு 210 கோடி ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்குகள் மூலம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வெங்காயம் கிடைக்கவும் அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தனி குழுக்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். விலைவாசி அதிகரித்துள்ள அத்தியாவசிய பொருட்களை கண்டறிந்து அவற்றை கூட்டுறவு அங்காடிகள் மூலம் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையை உயர்நிலை குழுக்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 3 மாதங்களுக்கு 1 முறை கூடி இதுகுறித்து இக்குழு முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் கூட்டுறவு அங்காடிகள் மற்றும் நியாயவிலைக் கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் விலையில் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாளை மறுநாள் முதல் நியாயவிலைக் கடைகளில் 1 குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண்மையில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களை ஊக்குவிப்பதற்கான பிரதமரின் தன்தானிய திட்டத்தின் செயல்பாடுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்தார். நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட 100 மாவட்டங்களின் வேளாண் திட்டங்களை செயல்படுத்துவது, மாவட்ட அளவில் விவசாயிகளுக்கான உதவித் திட்டங்களை செயல்படுத்தி சாகுபடியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: மேட்டூர் அணையிலிருந்து சம்பா சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதை தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் வரவேற்றுள்ளனர். தொடர்ந்து 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர்.
4: கல்லணை கால்வாய் உழவர் கூட்டமைப்பு தலைவர் புலவன்காடு மாரியப்பன், தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று மேட்டூர்ல தண்ணீர் திறந்து விட்டாங்க, வரவேற்கிறோம். இந்த தண்ணீரை நம்பிதான் நாங்க வந்து சம்பா சாகுபடி பணியை தொங்க போறோம். 45 நாள் தான் அறிவிச்சிருக்கோம், இது போதாது. 120 நாளைக்கு உரிய நெல் வரி எந்த நெல்லுமே கிடையாது சம்பா சாகுபடிக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு தொடர்ச்சியாக தண்ணீரை பெற்றுக் கொடுக்கிற வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும். கூடுதலாக மத்திய கூட்டுறவு வங்கி மூலியமா நிபந்தனையற்ற கடனை வழங்க வேண்டும். சிறப்பு சம்பா தொகுப்பை அளித்து விவசாயிகள் தொடர்ச்சியாக சம்பா சாகுபடி செய்து நல்ல விளைச்சல் கூடிய சூழலை உருவாக்கி தான் இந்த சம்பா சாகுபடி பணி சிறப்பாக இருக்கும்.
5: என் பேர் தர்ம சாமிநாதன். இன்னைக்கு மேட்டூர் அணை வந்து முதலமைச்சர் திறந்து வச்சுட்டாங்க. காவிரி டெல்டா விவசாயிகள் மத்தியில மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். நீர்வளத்துறை அமைச்சர் வந்து 45 நாள் தண்ணி திறந்து விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. 45 நாள் எங்களுக்கு போதுமானதா இல்ல, தொடர்ந்து 120 நாள் எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு திறக்கிற தண்ணி இன்னைக்கு 5000 திறந்தீங்கன்னா அதை வந்து 15000 உயர்த்தணும். 15000 தண்ணி கரண்டி விட்டாதான் உங்களுக்கு கலக்க போய் கனமுறை சேரும். இந்த நீர்வளத்துறை வந்து துரிய நடவடிக்கை எடுத்து இந்த துருவார்மணியை வந்து விரைவுபடுத்தணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.
2: தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
6: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட்டு இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
2: மாவட்ட செய்திகள். மாநிலம் முழுவதும் 52 முக்கிய கோவில்களில் பக்தர்கள் செல்போன் எடுத்து செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதையடுத்து ஸ்ரீரங்கம் கோவிலில் செல்போனை பாதுகாக்க லாக்கர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் இன்று நடைபெற்றது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான கல்லூரி பேரவை தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடியில் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் பயிற்சிகளை பெண்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் பதவி உருவாக்கப்பட்டு இன்றுடன் 236 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற சற்கணக்கில் அமெரிக்காவின் அசுமா விசையாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு தேவையான 840 மெட்ரிக் டன் வெங்காயம் இரண்டாவது தொகுப்பில் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட தனிக்குழுக்கள் திறம்பட செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
0: நிலையத்தில் நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8. நேயர்கள் இனி கேட்கலாம் பெட்டதகமுழு. முன்னதாக
7: ₹10,00,000 லாட்டரி எனக்கா?
8: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
9: RBI சொல்கிறது
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். நேயர்களே, நாளை காலை 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
11: நமஸ்காரம், இது ஊட்டி எஃப்எம் 101.8. ஜனகு சந்தித்து 6:40 இஜுமணி கட்ட நாங்க ஊட்டி எஃப்எம் தொகைக்கு தூண்டிதா இது பெட்டத கமலு எம்ப தலைப்பு தொகை பப்ப படுகுமொழி பாடல். இதோ இன்னொரு ஜனதொகை நிகழாய் ஈக்கது.
12: மஞ்ச திங்குவ முகைந்து நெஞ்சுக நெரசீத ஈ மல்லிகவு எனக சொந்தார நீ மெல்ல நடந்து பந்தலே ஆ முல்லவுவே பந்தங்கடதே ஆ மஞ்சு கூட்ட கூட எட மாறிற ஆலே ஆ மனசு எந்தோ மாறவே மாறா எந்த எண்ணு மேல பித்திப கவன மஞ்சு கூட கம்பேர் மாடி ஆடுவா ஈ கதையா நாங்க ஈக கேப்போம்.

0: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் சுதாகுமரன்.
1: சட்டப்பேரவையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தரமான விளையாட்டு கட்டமைப்பு, ரேஷன் கடைகளில் வெங்காய விற்பனை, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் விதியை மீறி அதிக கட்டண வசூல் உள்ளிட்டவை இன்றைய பேரவை நிகழ்வுகளில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு போஜராஜன் கேள்வி நேரத்தின்போது பேசுகையில், தான் படித்த உதகை அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. பொது நிகழ்வுகளுக்கு மைதானம் வாடகைக்கு விடப்படுகிறது. அதனை பள்ளிக்கு மட்டும் பயன்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் விளையாட்டை மேம்படுத்த ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளோம். அந்த வகையில் கல்வராயன் மலைப்பகுதி, உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் விளையாட்டுக்கு தனித்திட்டத்தை விரைவில் முதலமைச்சர் அறிவிக்க உள்ளார் என தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின்போது முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், தனது தொகுதியில் அமைந்துள்ள ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மினி ஸ்டேடியம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. கூடுதல் நிதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் இத்திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனாலும் பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, கடந்த ஆட்சிக் காலத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 3 கோடி ரூபாய் செலவில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என கூறப்பட்டது. ஆனால் இந்த நிதியில் மினி ஸ்டேடியம் அமைப்பது என்பது போதுமானதாக இல்லை. பல மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டபோது இது தெரியவந்தது. ஆகவே இத்திட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி சென்னையில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கம் போன்று கட்டமைப்புகளை உருவாக்க முடிவு செய்துள்ளோம் என தெரிவித்தார். இதையடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி பேசுகையில், தருமபுரி தொகுதியில் புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் குழந்தைகள் மையத்திற்கு கட்டடம் கட்ட வேண்டும் என கூறினார். இதற்கு பதிலளித்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, 2026-27 பட்ஜெட்டில் தமிழகம் முழுவதும் 1000 அங்கன்வாடி மையங்கள் புதிதாக கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர் குறிப்பிட்டுள்ள பகுதிகளில் புதிய கட்டிடம் முன்னுரிமை அடிப்படையில் அமைத்து தரப்படும் என்றார். இதைத் தொடர்ந்து தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சத்யபாமா, பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திகேயன் உள்ளிட்டோர் தங்கள் தொகுதியில் உழவர் சந்தைகளை மேம்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பதிலளித்த வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத், தமிழக விவசாயிகளுக்கு அவர்களின் விளைப்பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக எங்கெல்லாம் உழவர் சந்தைகள் தேவைப்படுகிறதோ அங்கு புதிதாகவும் ஏற்கனவே செயல்படும் உழவர் சந்தைகளின் தரத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், நீட் ஒழிப்பு போராட்டத்தில் தனது இன்னுயிர் ஈந்த மனைவி அனிதாவின் நினைவு நாளான இன்றைய தினம் சென்னை விசன் நகர் கடற்கரையில் அஞ்சலி கூட்டத்திற்கு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இது தொடர்பாக 15 நாட்களுக்கு முன்பே காவல்துறையிடம் அனுமதி கடிதமும் வழங்கப்பட்டது. ஆனால் திடீரென இந்த அஞ்சலி கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. ஆகவே நீட்டிற்கு எதிராக அங்கு போராட்டம் நடக்கவில்லை. அனிதாவின் நினைவேந்தல் கூட்டமே நடைபெறவுள்ளது. இந்த விவகாரத்தில் உரிய முடிவை அரசு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, நினைவேந்தல் கூட்டம் நடந்த கடந்த 22ஆம் தேதியே அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தனர். ஆனால் பெசன் நகரில் வேளாங்கண்ணி மாதா கோயில் கொடியேற்றும் விழா 10 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறவுள்ளது. அதே பகுதியில் எல்லையம்மன் கோயில் திருவிழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அதிகளவு பக்தர்கள் கூடுவதால் அனிதாவின் நினைவேந்தல் கூட்டத்திற்கு அனுமதி அளித்தால் தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும். இதுகுறித்து நேற்றைய தினமே சம்பந்தப்பட்ட அமைப்பினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மாற்று இடத்தில் நினைவேந்தல் நடத்திக் கொள்ளவும் அவர்களிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து திருவண்ணாமலை அடிவாரத்தில் குடியிருக்கும் 1535 குடியிருப்புகளை காலி செய்ய வருவாய்த்துறை நோட்டீஸ் அளித்திருப்பது தொடர்பாக கவனஈர்ப்பு தீர்மானத்தை திமுக கொறடா திரு ஏபா வேலு, அதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். அந்த மக்களுக்கு விரைந்து பட்டா வழங்கவும் வீடுகளை காலி செய்யக்கூடிய நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார். இதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன், திருவண்ணாமலை அடிவாரத்தில் குடியிருக்கும் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என உறுதியளித்தார். அதுமட்டுமின்றி நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக விரைவில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும், அப்பகுதி மக்களுக்கு பட்டா வழங்கும் பணி விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதையடுத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு பேசுகையில், நேற்றைய தினம் காமராஜருக்கு மரினாவில் அடக்கம் செய்ய அப்போதைய முதல்வர் கருணாநிதி மறுத்துவிட்டதாக ஒரு செய்தியை காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திருமதி தாரகை கத்பட் கூறியிருந்தார். இதற்கு ஒரு சில விளக்கங்களை இந்த மாமன்றத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். காமராஜர் மரணமடைந்த செய்தி கிடைத்தவுடன் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி உடனடியாக அவரது இல்லத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். அப்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் அடக்கம் செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்திக் கொண்டிருந்தனர். அப்போது கருணாநிதி குறுக்கிட்டு, ஒரு தேசிய தலைவரின் உடலை இங்கே வைத்திருக்க வேண்டாம் எனவும், ராஜாஜி அரங்கத்தில் மக்கள் மரியாதை செலுத்துவதற்காக வைக்கவும் உத்தரவிட்டார் என்றும் கூறினார். இதன் பின்னர் காந்தி மண்டபம் அருகிலேயே காமராஜர் உடலை அடக்கம் செய்வதற்கான அனைத்து பணிகளையும் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இரவு முழுவதும் கண்விழித்து மேற்கொண்டார். இதுகுறித்து அப்போதைய தமிழக காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்டோர் பேசிய தகவல்கள் எல்லாம் ஆவணமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இதை மறுத்த காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திருமதி தாரகை கத்பட் இது தொடர்பான ஆவணங்களை நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் பேசுகையில், கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற விலை கண்காணிப்பு குழு கூட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. ஈரான் போர் காரணமாக வாகன எரிபொருள் விலையேற்றத்தால் போக்குவரத்து செலவு உயர்ந்து அத்தியாவசிய பொருட்களுக்கான காய்கறிகள், வெங்காயம் போன்றவற்றின் விலை உயர்ந்துள்ளது. வெங்காய உற்பத்தி குறைந்துள்ளதால் வெளிச்சந்தைகளில் கிலோ 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது என்று கூறினார். ஏழை எளிய நடுத்தர மக்களின் நலனை கருத்தில் கொண்டு 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகள் மூலம் விற்பனை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது என்றும், முதல்கட்டமாக நகரப்பகுதிகளில் 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகள், அமுதம் அங்காடிகள், நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள நியாய விலைக் கடைகளில் விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், நகரப்பகுதிகளில் உள்ள 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களை கொண்ட 8739 நியாய விலைக் கடைகளில் 3ஆம் தேதி முதல் விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு 1 கிலோ வெங்காயம் விற்பனை செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து நகர்ப்புற மேம்பாட்டு குழுமங்களின் நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் முழுநேர தலைவரையும் முழுநேர உறுப்பினர் செயலாளரையும் நியமிப்பது தொடர்பான சட்ட மசோதாவை வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து கைத்தறி துணிநூல் மற்றும் கதர்த்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடர்பான புதிய அறிவிப்புகளை அமைச்சர்கள் திரு விஜய பாலாஜி, திரு முகமது பர்வேஷ், மதன் ராஜா ஆகியோர் வெளியிட்டனர். இதையடுத்து மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சி வி கணேசன் தொடங்கி வைத்து பேசினார். கடந்த திமுக ஆட்சியில் 349 தனியார் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் 2,78,619 இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றதாகவும், அதேபோன்று கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் 41 புதிய அரசு தொழில்நுட்ப கல்லூரிகள் 297 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து பேசிய தாவைக்க சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் விக்னேஷ், கள்ளக்குறிச்சி தொகுதியில் கரும்பு மக்காச்சோளம் அதிக அளவில் விளைவதால் அங்கு எத்தனால் தொழிற்சாலை அமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும், அரசு சட்டக்கல்லூரியில் பொறியியல் கல்லூரி, செவிலியர் கல்லூரி ஆகியவற்றை கள்ளக்குறிச்சி தொகுதியில் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதன் பின்னர் பேசிய அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ஜெயசுதா, தமது ஆரணி தொகுதியில் நெசவாளர் அதிக அளவில் உள்ளதால் அவர்களுக்கு மருத்துவ முகாம் நடத்த வேண்டும், அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நெசவு நூல்களை மானிய விலையில் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அது மட்டுமன்றி திருவண்ணாமலையிலிருந்து ஆரணியை பிரித்து தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி பேசினார். இதைத் தொடர்ந்து பேசிய தேமுதிக சட்டமன்ற குழு தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், விருதாச்சலம் தொகுதியில் புதிய தொழில் நிறுவனங்கள் கொண்டுவர அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அதிக அளவில் விளையும் முந்திரி, பலா போன்ற விளைபொருட்களுக்கு சேமிப்பு கிடங்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்தார். இதேபோன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு நித்யானந்தன், தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர் திரு சபரி ஐங்கரன், மார்க்சிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாரிமுத்து, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹரிபாஸ்கர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கடற்கரை ராஜ், தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர் திரு கிரி பிரசாத் ஆகியோர் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசினர். இறுதியாக சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் தங்களது பதிலுரையில் விளக்கம் அளித்தனர். சட்டமன்றத்தில் காமராஜர் நினைவிடம், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து காரசார விவாதத்துடன் இன்றைய அவை நடவடிக்கைகள் அமைதியாக நடந்து முடிந்தது.
0: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் டி பாபு, வாசித்தவர் சுதா குமரன். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேகா.
2: சென்னை விமான நிலையத்தில் உயிர்காக்கும் ஏஇடி மருத்துவ கருவி அமைக்கப்பட்டுள்ளது. திடீர் மாரடைப்பு போன்ற அவசர காலங்களில் துரிதமாக செயல்பட்டு உயிர்காக்கும் வகையில் தனியார் மருத்துவமனை சார்பில் ஏஇடி எனும் உயிர்காக்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. ஹார்ட் சேவ் என்ற திட்டத்தின் கீழ் இந்த உயிர்காக்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலைய இயக்குனர் ராஜா கிஷோர் மற்றும் தனியார் மருத்துவமனை குழு நிறுவனர் மணிவண்ணன் செல்வராஜ் ஆகியோர் இந்த திட்டத்தை துவங்கி வைத்தனர். திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தில் உள்ள அனைத்து முனைமங்களிலும் முழுவதிலும் 13 தானியங்கி ஏஇடி கருவிகள் நிறுவப்பட்டுள்ளது. இந்த கருவிகள் வாயிலாக ஒவ்வொரு மாதமும் நூற்றுக்கணக்கான பயணியர் மற்றும் பணியாளர்கள் பயனடைவதுடன் மாரடைப்பு ஏற்படும் முதல் சில நிமிடங்களிலேயே இந்த ஏஇடி கருவி மற்றும் சிபிஆர் சிகிச்சை வாயிலாக உயிர் காக்கும் உயர் சிகிச்சை வழங்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் காலநிலை மாற்ற உச்சி மாநாடு இயற்கையோடு இணைந்து வாழுதல் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. காலநிலை மாற்றத்தில் வளர்ந்து வரும் சவால்களை பற்றி வல்லுநர்கள், கல்வியாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மனித முன்னேற்றமும் ஒன்றாக முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும், காலநிலை விழிப்புணர்விலிருந்து காலநிலை நடவடிக்கைகளுக்கு மாற வேண்டியதன் அவசியத்தை இந்த விவாதம் சுட்டிக்காட்டின. சுற்றுச்சூழலின் மாநாடு இயற்கையுடனான மனித குலத்தின் உறவை மறுசீலனை செய்வதற்கு நமது கல்வி நிறுவனங்கள், பணியிடங்கள், சமூகங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் காலநிலை உணர்வை அர்த்தமுள்ள செயலாக மாற்றுவதற்கு இந்நிகழ்ச்சியானது நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தொடர்ந்து 5வது ஆண்டாக காத்தாடி விடும் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் 40 மேற்பட்ட காத்தாடி விடும் தொழில்முறை காத்தாடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஷார்க், ஆக்டோபஸ், சிறுத்தை புலி, சுறா, பொய்க்கால் குதிரை, ஜெல்லி பிஷ், பேட்மேன் உள்ளிட்ட பல வகையான காத்தாடிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கவரும் வகையில் காத்தாடி வீரர்கள் வானில் பறக்கவிட்டனர். இதில் கடந்த 4 நுழைவு கட்டணமாக ஒருவருக்கு ஆன்லைனில் 150 ரூபாயும் நேரடியாக 200 ரூபாயும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். 3 நடைபெற்ற காத்தாடி திருவிழாவை ஏராளமான பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மேற்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் உடல் தகுதி இந்தியா இயக்கம் பிட் இந்தியா மூமெண்ட் சார்பில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இளம் தலைமுறையினர் மத்தியில் உடல் நலன் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்த உடல் தகுதி இயக்கம் சார்பில் ஆண்டுதோறும் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்படுகிறது. தனியார் பொறியியல் கல்லூரியில் சுற்றுவட்டார கிராமங்களான சோமாங்கலம், மேலாத்தூர், அமரமேடு, பூந்தண்டலம் உள்ளிட்ட 10 கிராமங்களுக்கு சைக்கிள் பேரணி வீதி வீதியாக சென்று அங்கு வசிக்கும் மக்கள், இளைஞர்கள், மாணவ மாணவிகள் மத்தியில் மத்திய அரசின் உடல் தகுதி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தலைமை தாங்கிய தனியார் கல்லூரி வணிக மேலாண்மை இயக்குனர் மாறன் அவர்கள் பேசுகையில், இந்தியா இளைஞர்களின் கையில் இருப்பதால் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்தியாவை வழி நடத்துபவர்கள் இளைஞர்கள்தான். அவர்களால் மட்டுமே ஒரு வலிமையான மற்றும் சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்க முடியும். இந்த நோக்கத்திற்காக இந்திய பிரதமர் இந்தியாவின் அனைத்து இளைஞர்களும் இந்திய விளையாட்டு ஆணையத்துடன் கைகோர்த்து இந்தியா முழுவதும் மிதிவண்டி பயணத்தை மேற்கொள்கின்றனர். நாம் அனைவரும் உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இளைஞர்கள் உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும். அவர்கள் ஆரோக்கியமாகவும் தன்னறிவு பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். நமது இந்தியா தன்னறிவு பெற்றதாக இருக்க வேண்டும் எனவும் மிதிவண்டி பயணத்தின் மூலம் இதுவே செய்யப்படுகிறது. இந்த மாணவர்கள் மட்டுமல்ல, கிராமப்புற இளைஞர்களும் ஒரு முன்மாதிரியாகவும் உடல் தகுதியுடன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எனவும் இந்த மிதிவண்டி மாரத்தானை நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்றது.
0: இதுவரை செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி சுரேகா.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வுகாண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தாம் ஆற்றிய உரையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்கள் குறித்து தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் குடியரசு மக்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் இந்திய மக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்பில் அந்நாட்டு மக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிஷ்கெக் நகரில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலைக்கு தாம் மரியாதை செலுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஷபாரோவ் மற்றும் அந்நாட்டு மக்கள் தம்மீது காட்டிய அன்பிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வுகாண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய ஜெர்மனி சுற்றுச்சூழல் அமைப்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை மாற்றம், பல்லுயிர் இனப்பெருக்க குறைவு, காற்று மாசு மற்றும் இயற்கை வளங்கள் குறைந்து வருவதால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமே தீர்வு காண முடியும் என்றார். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை பிரச்சினைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு நாடு மட்டும் தீர்வு காண முடியாது என்று குறிப்பிட்ட அவர், பருவநிலை பாதிப்புகளுக்கு அனைத்து நாடுகளும் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். வளர்ச்சித் திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பழங்குடியினர்

0: என கூறிய திரு ஜிதேந்திர சிங், தனியார் துறையினரின் பங்களிப்பையும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிப் பணிகளில் அதிக அளவில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வலிமையான புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளது என்று கூறிய அவர், இரண்டடுக்கு மற்றும் மூன்றடுக்கு நகரங்களிலும் இத்தொழில்கள் வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்தார். விண்வெளி, உயிரி தொழில்நுட்பம், அணுசக்தி தொழில்நுட்பம் உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் தனியாரின் பங்களிப்பு ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தில் இந்தியா விரைவில் சுயசார்பை எட்டும் என்று குறிப்பிட்ட அவர், இப்பணியில் தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியத்தின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையின்படி இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைத்திருப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் பொது விநியோகத்துறை எச்சரித்துள்ளது. எனினும் அந்தந்த பகுதிகளின் தேவையை பொறுத்து கூடுதல் இருப்பு வைத்துக் கொள்ளலாம் என்றும், குறிப்பாக கொல்கத்தாவில் தொடர்ந்து 4000 குவிண்டால் இருப்பு வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வே மன்னர் 5ஆம் ஹரால்டு மறைவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள நார்வே தூதரகத்திற்கு சென்ற குடியரசு துணைத்தலைவர் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்டார். மன்னரின் மறைவுக்காக இந்திய அரசு மற்றும் மக்களின் சார்பில் நார்வே அரச குடும்பத்திற்கும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். காலஞ்சென்ற மன்னர் 5ஆம் ஹரால்டு இந்தியா நார்வே இடையிலான நட்புறவை வலுப்படுத்த மேற்கொண்ட முயற்சிகளையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நினைவு கூர்ந்துள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய் மல்யா பக்சி, நீதிபதி திருமதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு பிறப்பித்த உத்தரவில் புலனாய்வு அல்லது வேறு எந்த அடிப்படையிலும் வழக்குகளை தொடர்ந்து நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த தேதிக்கு பின் மாணவர் போராட்டம் தொடர்பாக எந்தவொரு மாநிலத்திலோ அல்லது யூனியன் பிரதேசத்திலோ புதிய வழக்குகள் பதிவு செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறிவரும் தொழில்நுட்பம் மற்றும் இணையதளங்களுக்கு ஏற்ப மக்கள் தொடர்பு முறையை மாற்றிக்கொள்வது அவசியம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு சஞ்சல் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், ஆட்சி நிர்வாகத்தில் பொதுமக்கள் தொடர்பு என்பது ஒருங்கிணைந்த அம்சமாக திகழ்வதாக கூறினார். பொதுமக்களின் கருத்தை அறிந்து செயல்படுவது புதிய கொள்கைகளை உருவாக்கவும் அவற்றை நடைமுறைப்படுத்தவும் பேருதவியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் பெரும் மாற்றம் ஏற்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், டீப் ஃபேக் போன்றவை புதிய சவால்களை ஏற்படுத்துவதாக உள்ளன என்றும் திரு சஞ்சல் குமார் குறிப்பிட்டார். இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்ட பின் நடத்தப்பட்ட முதலாவது பட்டமளிப்பு விழாவில் அதன் துணைவேந்தர் டாக்டர் பிரக்யா பாலிவால் கவுர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திரிபுரா மாநிலத்தின் பழங்குடியினர் சுயாட்சி மாவட்ட கவுன்சில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கிராம சபை தேர்தலுக்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 8ஆம் தேதி தொடங்குகிறது. மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். மனுக்களை விலக்கிக் கொள்ள இம்மாதம் 11ஆம் தேதி கடைசி நாள். போட்டி இருப்பின் இம்மாதம் 28ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்படும். குஜராத் மாநிலம் பாவ்நகர் ரயில்வே பணிமனையை 125 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நடவடிக்கை பாவ்நகர் பகுதியில் ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதோடு கூடுதல் ரயில்களை இயக்கவும் உதவிகரமாக இருக்கும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. அத்துடன் இப்பகுதியில் 2 ரயில்வே சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாவ்நகர் ரயில் நிலையத்தில் நெரிசல் குறைவதோடு ரயில்களை சரியான நேரத்தில் இயக்கவும் வகை செய்யும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.

0: அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி நேற்று முதல் நடத்தி வரும் இந்த தாக்குதலில் உக்ரைனின் பல்வேறு நகரங்களில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்புகள் சேதமடைந்திருப்பதாக கூறியுள்ளார். குறிப்பாக ஒடேசா நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கடும் தாக்குதலுக்கு ஆளாகியிருப்பதாகவும், மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா திட்டமிட்டு குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வருவதால் வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைனுக்கு வழங்குமாறு நட்பு நாடுகளை திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையிலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7.8% அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நாடுகளில் நடைபெறும் மோதல்கள், பொருளாதார சவால்கள் போன்ற நெருக்கடிகளுக்கு இடையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அதிகரித்திருப்பது இந்தியாவின் வலிமையான நிலையை உலகிற்கு எடுத்துக் காட்டுவதாக கூறினார். இந்திய பொருளாதாரம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை என்றும் அவர் குறிப்பிட்டார். அவருக்கு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேலாண்மை குறித்த புரிதல் இன்றி இருப்பதையே அவரது கருத்துக்கள் பிரதிபலிப்பதாக திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: இனி தொடர்வது வானிலை முன்னறிவிப்பு. மாவட்டத்தில் அதிகபட்சமாக இன்றைய வெப்பநிலை 20 டிகிரி முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்சமாக 11 டிகிரி செல்சியஸ் முதல் 14 டிகிரி செல்சியஸ் வரையிலும் பதிவாகியுள்ளது. மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. லேசானது முதல் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டர்கள் என்ற வேகத்துடன் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றில் ஈரப்பதத்தை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 90 விழுக்காடும் குறைந்தபட்சமாக 70 விழுக்காடும் இருக்கக்கூடும். இனி நாளைய தினத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மாவட்டத்தில் அதிகபட்சமாக வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் முதல் குறைந்தபட்சமாக 12 டிகிரி செல்சியஸ் வரை நிலவக்கூடும். காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் பெர் அவர் என்ற நிலையில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் அதிகபட்ச ஈரப்பதம் 90% குறைந்தபட்ச ஈரப்பதம் 70% நிலவக்கூடும். வானிலை முன்னறிவிப்பு. இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் புயல் போன்றவை மாவட்டத்தின் சில இடங்களில் எதிர்பார்க்கக்கூடும். முன்னறிவிப்பு சுருக்கம். வரும் நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருந்து பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிக லேசானது முதல் லேசானது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 17 டிகிரி செல்சியஸ் முதல் 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 70% இருக்கக்கூடும். காற்றின் சராசரி வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் என்ற அளவில் வீசக்கூடும். இனி பொதுவான சில ஆலோசனைகள். பட்டாணி பயிரில் ஃபியூரிசேரியம் வாடல் நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை முற்றிலுமாக அகற்ற வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன் டைஆக்சைடும் 2 கிராம் மருந்தை 2 கிலோ விதை என்ற அளவில் நேர்த்தி செய்து விதைப்பிற்கு முன் நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் நனைக்க வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்குதல் மற்றும் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்றவற்றை பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள். இனி தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
4: முப்பது நிமிடம் ஆகாஷ்வாணி

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: ஏதோ சொல்லுவாங்களே, அந்த கதையா தான் இருக்கீங்க. ஏதோ நானும் நிலம் வச்சிருக்கேன், நானும் விவசாயம் பாக்குறேன்னு இங்க எல்லாம் சும்மா பேருக்கு தான் நடக்குது, செயல்ல ஒன்னுத்தையும் காணோம்.
5: என்ன பட்டக்கா, தன்னந்தனியா முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க?
4: வா வா முத்தழக, என்ன இப்படி தனியா புலம்பு விட்டாரு உங்க மாமா? என்ன பண்றது, நான் வாங்கி வந்த வரம் அப்படி.
5: அக்கா என்ன, நீங்க பொசுக்குன்னு மாமாவை குத்தம் சொல்லிவிட்டீங்க. மாமா உங்களை எம்புட்டு நல்லபடியா பாத்துக்கிறாரு.
4: ஏது, நீதான் பார்த்த அடப்போ முத்தழகு. இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் வச்சுதான் இந்த வட்டம் வெள்ளாம வேலைகளை ஆரம்பிச்சாரு. இப்ப முதலுக்கே மோசமாகற நிலைமைதான்.
5: என்னக்கா இப்படி சொல்றீங்க, ஏன் என்னாச்சு? மாமா விவசாய வேலைகள்ல கண்ணும் கருத்துமான இருப்பாரு.
4: எல்லாம் இருப்பாருதான், ஆனா என்ன போதாத நேரமும் தெரியல. இந்த வட்டம் விளைச்சலே இல்ல முத்தழகு.
5: ஏங்கா, அப்படின்னா விளைச்சலுக்கு ஏத்த உரமா வாங்கி போட வேண்டியதுதானே?
4: அப்படிதான் புள்ள வாங்கி போட்டாரு. பக்கத்துல இருக்கிற மாயாண்டெண்ண நிலத்துல நல்ல மகசூலா இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு, அவர் நிலத்துல என்ன உரத்தை போட்டாரோ அது கேட்டுதான் இவரும் வாங்கி போட்டாரு. ஆனாலும் மகசூலே இல்ல.
5: அக்கா இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு உரத்தை போட்டதுதான் தப்பு.
4: பின்ன என்ன பண்றது புள்ள, அவங்க அப்படி போட்டுதானே விளைச்சல் அமோகமா வந்திருக்கு.
5: அக்கா முதல்ல உங்க நிலத்து மண்ணை பரிசோதனை பண்ணுங்க.
4: மண்ணை பரிசோதனை பண்ணணுமா? நீ சொல்றது என்னமோ, நமக்கு மேலுக்கு முடியாதப்ப டாக்டரை போய் பார்த்து டெஸ்ட் பண்ணி மருந்து கொடுப்பாங்களே, அது மாதிரி இல்ல இருக்கு?
5: அக்கா கிட்டத்தட்ட அதேதான்.
4: சரி, அதை எப்படி முத்தழகு பண்றது?
5: எல்லாமே என்கிட்டயே கேட்டா எப்படி? நீங்க என் கூட வாங்க, நம்ம ஊரு வேளாண் அலுவலகத்துக்கு போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம்.
4: முத்தழகு, இங்க நான் வந்துட்டோம், இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க?
5: சொல்றேங்கா, மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் பத்தி, காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் சந்தோஷ்குமார் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேப்போம்.
6: விளைச்சலுக்கு வித்து தான் ஆதாரம்பாங்க.
7: ஆமா,
6: அதே விளைச்சலுக்கு மண்ணும் ஆதாரம். சரியான மண் வளம் இருந்தால்தான் நாம் போடுற வித்து முளைக்கும். வளமான மண் அப்படிங்கிறத நம்ம எப்படி உறுதி செய்யறது, அதற்கு என்ன ஆதாரம்?
7: மண்ணில் வந்துட்டு நம்ம பார்வையால் சொல்ல முடியாது. அதனால் நாம் மண் பரிசோதனை செஞ்சால் மட்டும்தான் வந்து மண்ணில் என்னென்ன சத்துக்கள் அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பின்னது அப்படி தான் நம்ம வந்துட்டு மற்றபடி உரங்கள் பரிந்துரை மற்றும் அந்த மண் வள மேலாண்மை மற்றும் பார்க்க முடியும்.
6: மண் பரிசோதனையினுடைய முக்கியமான நன்மைகள் பற்றி,
7: மண் பரிசோதனையில் வந்துட்டு முக்கியமான நன்மைகள் என்னன்னாக்க, அதிகப்படியான உரம் வந்து நாம் விவசாயிகள் வந்து நம்ம என்ன பக்கத்து வயல்காரர் வந்து போன வருடம் போன மகசூலப்போ நல்லா போட்டு வந்தது அப்படின்ட்டு அவர் என்ன பயன்படுத்தினாரோ அதையே வந்துட்டு விவசாயிகள் பயன்படுத்துவாங்க. அல்லது வந்துட்டு லோக்கலில் இருக்கிற அந்த உரக்கடைக்காரங்க வந்துட்டு பரிந்துரைக்கிறத வந்துட்டு இவங்க நம்ம மண்ணில் ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு மண் இருக்கும், அந்த மண்ணுக்கான வளங்கள் வந்து வேறுபடும், நிலத்துக்கு நிலம் மாறுபடும். அப்போ பரிசோதனைகள் செய்தால் மட்டும்தான் அந்த இட மண்ணில் வந்துட்டு என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்க முடியும். இதுலேயுமே வந்து ஊட்டச்சத்து சமநிலைன்னு ஒன்று இருக்குங்க. ஊட்டச்சத்து சமநிலை என்னன்னா, இப்போது நம்மளுக்கிட்ட வந்துட்டு பேரூட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்ற ரெண்டு வகையான ஊட்டச்சத்துக்கள் தான் இப்போ வந்துட்டு உரங்களாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு பயிர் வளர்கிறதுக்கு அடிப்படை சத்துக்கள் அப்படின்னு அத்தியாவசிய சத்துக்கள் இருக்குது. அது 18 வகையான சத்துக்கள் தேவைப்படுது ஒரு பயிர் வந்து நல்ல மகசூல் தரணும்னா. இந்த 18 வகையான சத்துக்களில் நாம் உரங்களாக வந்துட்டு பேரூட்ட சத்துக்கள், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள்னு ஒரு 5 வகையான சத்துக்கள் வரைக்கும் தான் இப்போ வந்துட்டு குறைபாடுகள் காட்டியிருக்கு. அந்த குறைபாடுகளுக்கு நிவர்த்தி செய்கிறதுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் விவசாயிகள் போட்டுட்ருக்காங்க. இதுலேயுமே நம்ம ஊட்டச்சத்து சமநிலைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஊட்டச்சத்து அதிகமாக போயிட்டால் இன்னொரு ஊட்டச்சத்து தாவரம் உறிஞ்சதெல்லாம் குறைச்சிரும். அப்போ நம்ம இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக தலைச்சத்து நைட்ரஜனுக்கு உரம் அதிகமாக போட்டுருங்க, அல்லது மணிச்சத்துக்கு உரங்கள் அதிகமாக போட்டுருங்க, இதில் வந்துட்டு எதிர்வினையாக என்ன நடக்கும் அப்படின்னா, துத்தநாகம்னு இருக்கு இல்லைங்களா, ஜிங்க்னு இருக்கும், அதை உறிஞ்சதில் வந்துட்டு தாவரம் உறிஞ்சதில் அப்படியே தடைப்படுத்தி அதில் வந்துட்டு துத்தநாக குறைபாடை வந்து ஏற்படுத்தும். இதனால் இந்த 18 வகையான சத்துக்கள் இருக்குன்னு சொன்னீங்களா, இருந்தால் மட்டும்தான் மகசூல் நல்லா வரும்னு சொன்னீங்களா, இந்த 18 ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் மகசூலில் பாதிக்கப்படும். 18 இருந்தால் தான் நல்ல மகசூல், இதில் ஒன்று இன்னொன்று வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க.
6: மண் பரிசோதனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதற்கு வழிமுறைகள் என்ன, மண் மாதிரி எடுக்கிற முறை என்ன, விளக்குங்க.
7: ஓகே, மண் பரிசோதனை நம்ம செய்யணும் அப்படின்றதில் ஒரு வயல் இருக்குங்க. அந்த வயல் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு சாம்பிள் ஒரு மாதிரின்னு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா விவசாயிகள் வந்து தங்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு குறுகிய சதுரம் சதுரமாக தான் அவங்க வயலை வந்துட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சதுரத்துக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு சாம்பிள் ஒரு மாதிரிகள் எடுக்கணும். இதில் எப்படி எடுக்கிறது அப்படின்னாக்க, எங்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம்னாக்க, இப்போ எடுக்கிற இடம் தெளிவாக தெரிஞ்சிடும். எங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எருவு குழிகள், நம்ம மாட்டு சாணம் வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டு வந்தீங்களா, அந்த பக்கத்தில் இருக்கிற எருவு குழிகள், அப்புறம் நிழலடி, அப்புறம் மாட்டு பட்டிகள், அந்த பகுதியில் எடுக்கக்கூடாது. தாழ்வான இடம், மேடு பள்ளமாக இருக்கிற ஏரியா, இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு எடுக்கக்கூடாது. நிழலடி மரம் நிழலடி இருந்தால் இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. நம்ம பாசனத்துக்காக இருக்கிற தண்ணி வந்து ஊற்றுறது இல்லைங்களா, அந்த இடத்துல எடுக்கக்கூடாது. வாய்க்கால் வழிகளில் வந்துட்டு எடுக்கக்கூடாது. வரப்புகளில் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா எங்கே எடுக்கலாம் அப்படின்னா, வெட்ட வெளியாக பயிர்கள் தெரியும் இல்லைங்களா, பார்த்தா பயிர்கள் தெரியுது இல்லையா, அப்புறம் வெயில் நல்லா படுற இடத்துல நீங்கள் அந்த இடத்துல எடுக்கணும். நீங்கள் குறுக்க நெடுக்க நடந்து வயலில் நடந்து போகிறீங்க, தோராயமாக நீங்கள் பாட்டுக்கு நடந்து போகிறீங்க, குறுக்க நெடுக்க நடக்கிறீங்க, ஒரு ஏக்கருக்கு 4-5 இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்களாகவே தான் பண்ணுறீங்க, அதுக்கு அந்த மேல் பரப்பில் வந்துட்டு புற்கள்லாம் இருக்கும், அதை செதுக்கி எடுத்துடுறீங்க. குச்சிகள் சருகுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஆங்கில எழுத்து வி வடிவம் இருக்கு இல்லைங்களா, வி வடிவத்துக்கு வெட்டி அந்த மண்ணை எடுத்து வேறு இடத்துல தூக்கி போட்டுட்டு, இந்த சாயில் ஸ்லைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மண்ணையே வெட்டி ஒரு 2 பக்கமும் மண்ணை வெட்டி எடுத்தீங்கனாக்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ மண் தேரும். இப்போ ஒரு 6 இடத்துல எடுக்கிறீங்கனாக்க 1/2 கிலோங்கும் போது 6 இடத்துல வந்து 3 கிலோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த மண்ணை எடுத்துட்டு நெழல் பகான இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு விரிப்பு தார்ப்பாயோ ஏதோ விரிச்சிட்டு அதில் மண்ணை வந்துட்டு கொட்டி நல்லா வந்துட்டு கலக்குறீங்க. இந்த 6 இடத்துல எடுத்த இந்த 3 கிலோ மண்ணை வந்து நல்லா கலக்குறீங்க. அதில் கல் சருகுகள் ஏதாவது இருந்ததுனாக்கா அதெல்லாம் எடுத்துடுறீங்க. இப்போது பகுதி பிரித்தல் அப்படின்னு ஒரு இது பண்ணணும். எப்படின்னாக்கா நீங்கள் நல்லா வந்துட்டு சதுரமாகவோ அல்லது வட்டமாகவோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு அதுக்கு நீங்கள் நல்லா பரப்பிட்டு கூட்டல் 6 பெருக்கல் அந்த மாதிரி 4 பிரிக்கிறீங்க. பிரிச்சுட்டு எதிர் திசையில் இருக்கிற மண்ணை வந்துட்டு விளக்கிட்டு ரிமைனிங் இருக்கு இல்லைங்களா அந்த மண்ணை வந்துட்டு திருப்பி வந்துட்டு 3 கிலோ இருந்தது இப்போ 1.5 கிலோ வந்திருக்கும். திருப்பி அதே மாதிரியே பரப்பி கூட்டல் குறைய இது பண்ணிவிட்டு அதில் 2 பிரிக்கிறீங்க, 2 விளக்கி விடுறீங்க, 2 மட்டும் சேர்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு 750 கிராம் வந்திருக்கும். திருப்பி இதை பண்ணும்போது ஒரு 400 to 500 கிராமுக்கு மண் கிடைக்கும். இந்த மண்ணை வந்துட்டு ஆய்வகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அதை பேக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் எந்த வயல்னு உங்களுக்கு விவசாயிகள் ஒவ்வொரு வயலுக்கும் நீங்களே ஒரு பேர் வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு 1, 2, 3 பேர் கொடுத்துட்டு என்ன நாளில் எடுத்தோம், என்ன இடத்துல எடுத்தோம், சர்வே நம்பர் இதெல்லாம் குறித்து எங்களுக்கு ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கலாம்.
6: மண் மாதிரி எடுக்கிறதுக்கு இது சரியான நேரம்,
7: நேரம் அப்படிங்கும் போது மண் வந்து நீங்கள் ஒரு மகசூல் பண்ணுறதுக்கு முன்னாடி, பயிர் சாகுபடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எப்போவுமே செல்றேன்னா ஒரு வருஷத்தில் 3 போகம் பண்ணுறீங்கன்னா 3 போகமும் செய்தாகணும். இது வந்து விவசாயிகளால் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு செயல். என்னன்னாக்க, நெல் வாங்குறாங்க, தரமான நெல் பார்த்து வாங்குறாங்க, மண்ணெல்லாம் உழுகுறாங்க, பயிர் நடுறாங்க, அதுக்கு ஏற்ற உரங்களை கொடுக்குறாங்க, அதுக்கு ஏற்ற பூச்சிக்கொல்லி மருந்து கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. இதில் விவசாயிகள் இது ஒரு பகுதியாகவே எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மகசூல் செய்யும் போதும் முன்னாடி வந்துட்டு அவர் வந்து மண் பரிசோதனை செய்யணும். மண் பரிசோதனை செஞ்சால் மட்டும்தான் உரம் மேலாண்மை வந்து மண்வள அட்டைப்படி நம்ம கொடுக்க முடியும்.
8: மண்வள அட்டைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினீங்க, மண்வள அட்டைனா என்ன, அதில் என்னென்ன இருக்கும் விவரங்கள்?
7: மண்வள அட்டையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதில் ஒவ்வொரு காரணிகளை வந்துட்டு நாங்கள் கொடுத்துருப்போம். பிஹெச் அமிலக்கார, மண்ணையோட அமிலக்கார சமநிலை, அப்புறம் மண்ணில் இருக்கிற உப்புத்தன்மை, அப்புறம் அங்கக கரிம கார்பன், அப்புறம் பேரூட்ட சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அடுத்தது நுண்ணூட்ட சத்துக்கள். இதை இத்தனையும் நாங்கள் வந்துட்டு ஆய்வகத்தில் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களையுமே வந்துட்டு நாங்கள் கொடுத்துருப்போம். அதில் நம்பரை மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம், அதில் வந்துட்டு நாங்கள் தனித்தனியாக பிரிச்சிருப்போம். உங்கள் மண்ணில் வந்துட்டு பேரூட்ட சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஒரு எடுத்துக்காட்டாக நைட்ரஜன் வந்து கம்மியாக இருக்குன்னாக்க குறைவு, அதோட ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ் மீடியமாக நடுத்தரமாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்து அந்த இதுக்குள்ளார கொண்டு வந்து ஆய்வகத்தில் இது பண்ணி ஆய்வகம் தரவுப்படி நாங்கள் அதை குறிப்பிட்டிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உரங்கள் பரிந்துரையை கொடுப்போம். எப்படின்னாக்க
8: என்னென்ன பயிர்களுக்கு என்னென்ன உரம்னு,
7: ஒவ்வொரு பயிருக்கும் எடுத்துக்காட்டாக நெல்லுக்கு வந்து அதோட நெல் பயிர் ஊட்டச்சத்துக்குன்ட்டு ஒரு பரிந்துரை இருக்குது. என்னன்னாக்க 150 50 50 என்பிகே கேஜி பர் ஹெக்டர் அப்படின்னு ஒரு பரிந்துரை இருக்குது. அதுக்கு ஏற்றாற்போல் நம்ம மண் வளத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இந்த மண் வளத்தில் வந்துட்டு நமக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்குது இல்லைங்களா. இந்த நைட்ரஜன் வந்து குறைவாக இருக்குது, பாஸ்பரஸ் நடுத்தரமாக இருக்குது, பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது கம்மியாக இருக்கிற இடத்துல நாம் வந்துட்டு உரம் வந்து 150 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் அதை அதுக்கேற்ற மாதிரி கணக்கிட்டு அதை அதிகப்படுத்துவோம். நடுத்தரமாக இருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி கணக்கிட்டு உரங்களை கொடுப்போம். அதிகமாக இருந்ததுன்னா அதற்கேற்றார் போல் நாங்கள் கணக்கிட்டு அளவை குறைத்து நாங்கள் உரங்கள் பரிந்துரையை கொடுத்துருப்போம். அதில்
8: மண் பரிசோதனை செய்யும் போது வேறு என்னென்ன வகையான முடிவுகள் அல்லது தரவுகள் நமக்கு கிடைக்கும்? பயிர் சாகுபடி பண்ணுறோம், ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு விதமான உரங்கள் தேவை, அளவுகள் தேவை, அதற்கு எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் நாம். நேரடி உரங்கள் அல்லது கலப்பு உரங்கள் அப்படிலாம் பரிந்துரை பண்ணுறோம். அந்த வகையில் இன்னும் வேறு என்னென்ன விளக்கங்கள் விவரங்கள் நமக்கு கிடைக்கும்?
7: இப்போ நெற்பயிரே வச்சுக்கோங்களேன், இந்த நெற்பயிருக்கு வந்து முக்கியமான பருவங்கள்னு ஒன்று இருக்குது. முக்கியமான பருவங்கள் அப்படின்னாக்க ஒரு நாளாக வந்து நாலு பருவங்கள் இருக்குது. அப்போ தான் வந்துட்டு அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். மண் வளத்தில் இருக்கிற சத்துக்கள் இருக்குது, உரங்களால் நம்ம வந்து அதை வந்துட்டு அந்த சத்துக்களை பருவம். ஃபஸ்ட்டு என்னன்னாக்க இந்த உர மேலாண்மையில் என்ன கான்செப்ட் அப்படின்னாக்க, நாம் பயிருக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கல, மண்ணுக்கு நாம் ஊட்டச்சத்தை கொடுத்தோம். மண்ணிலிருந்து தான் வந்து பயிருக்கு போகுது. இதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு கருத்து. அதில் என்ன அப்படின்னாக்க, பயிருக்கு கொடுக்க வேண்டிய சத்தை வந்து மண்ணுக்கு கொடுக்குறோம், அதுவும் வந்து நம்ம பிரித்து தான் கொடுக்கணும். பிரித்து கொடுத்தோம்னாக்க பயிர் எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் அதிகமாக எடுத்துக்கும். அப்போ முக்கியமான பருவங்கள் அப்படின்னாக்க பயிருக்கு வந்து இந்த தூறு கட்டும் சமயம், அடி உரமாக ஃபஸ்ட்டு கொடுத்துடணும், அடுத்தது தூறு கட்டும் சமயம், அப்புறமேல் வந்துட்டு அந்த பேனிக்கல் இனிஷியேஷன் சொல்லுவாங்க, அந்த பூக்கள்
8: வெளிவரும் சமயம்
7: அப்புறம் வந்து பால் கட்டுற சமயம், இந்த மாதிரி சமயங்களில் வந்துட்டு அதிகப்படியான சத்துக்கள் தேவைப்படும். அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த டைமில் வந்துட்டு நம்ம உரங்களை வந்து பிரித்து தனித்தனியாக வந்துட்டு இது ஸ்பிளிட் அப்ளிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பிரித்து நம்ம வந்துட்டு உரங்களை கொடுப்போம். அதில் கொடுக்கும் போது கரெக்டாக வந்துட்டு சரியான உரத்தின் வகையை வந்து தேர்ந்தெடுக்கணும், அப்புறம் சரியான அளவு கொடுக்கணும், சரியான நேரத்தில் அந்த டைம் சொன்ன இல்லைங்களா நாலு வகையை ஒன்று, அந்த டைமில் கொடுத்தோன்னிங்கனாக்க உர மேலாண்மை வந்துட்டு சீராக ஊட்டச்சத்து மனநிலை வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும்.
8: இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் நாட்டம் அதிகமாகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில், குறிப்பாக விவசாயிகளும் அதற்கு துணை போகிறாங்க, நல்லது தான். இயற்கை விவசாயம், இயற்கை உரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது மண் பரிசோதனையின் பங்கு என்ன அந்த இடத்துல?
7: நல்ல கேள்விங்க. இதில் வந்துட்டு இயற்கை உரங்கள்னு சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இந்த ரசாயன உரங்களை மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, கூடவே வந்துட்டு ஒருங்கிணைந்த உர மேலாண்மைன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு இயற்கை உரங்களான கம்போஸ்ட்டு, வெர்மி கம்போஸ்ட், இதில் வெறுமை மண்புழு உரம், இதெல்லாம் வந்துட்டு நம்ம பயன்படுத்தும் போது இது வந்துட்டு மண்ணில் வந்துட்டு ஒரு என்னன்னாக்க நம்ம கொடுக்குற உரம் வந்து ஒரு கேட்டானி எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணுவோம்னாக்கா பிடிச்சி வச்சுக்கிட்டு அது அது வந்து சில டைமில் தேவையான டைம் பயிருக்கு தேவையான டைமில் இது கொடுக்காது. அதுவே வந்துட்டு நம்ம இந்த கரிம அங்கக பொருட்களான கம்போஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ண அதில் வந்துட்டு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் மண்ணில். இது என்ன பண்ணுனாக்க சத்துக்களை வந்துட்டு பிடித்து வச்சுக்கிட்டு பயிர்களுக்கு தேவையான போது அது கொடுக்கும். அப்புறம் என்னன்னாக்க இதில் உயிர் உரங்கள்னு ஒன்று சொல்லியிருக்கோம். இந்த ஒருங்கிணைந்த உர மேலாண்மையில் நம்ம இந்த உயிர் உரங்களை நம்ம வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது இவைகள் எல்லாமே என்னன்னாக்க இந்த உரங்களுக்கு வந்துட்டு உதவி செய்கிறவங்க. எப்படி அப்படின்னாக்க நைட்ரஜனை வந்துட்டு அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன் சொல்லுவோம் இல்லைங்களா, தலைச்சத்தை வந்துட்டு இந்த அசோஸ்பெரிலம்னு ஒன்று இருக்குது. இந்த அசோஸ்பெரிலம் வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை பிடித்து பயிருக்கு தேவையான போது கொடுக்குற மாதிரி அது ஒரு நல்ல வேலையை செய்யுது. அதே மாதிரியே பாஸ்பரஸ் சொலிபிளைசிங் பாக்டீரியா பாஸ்பரஸை வந்துட்டு கரைச்சி பயிர்களுக்கு கொடுக்கும். பொட்டாசியம் சொலிபிளைசிங் பாக்டீரியா பொட்டாசியத்தை கரைச்சி பயிர்களுக்கு கொடுக்கும். அப்புறம் ஜிங்க் சொலிபிளைசிங் பாக்டீரியா ஜிங்கை கரைச்சி பயிர்களுக்கு கொடுக்கும்.
8: இப்போ இந்த மாதிரியான இயற்கை உரங்கள் பயன்பாடு அல்லது கனிம உரங்களின் உபயோகம் இதெல்லாம் விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக கூடிய நிலைமையில் இருக்கணும், அவர்களது விவசாயம் லாபகரமான விவசாயமாக இருக்கணும் அப்படின்னா மண் பரிசோதனைங்கிறது அவசியம்.
7: அவசியம்
8: மண் பரிசோதனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் என்ன வசதி வாய்ப்புகள் இருக்குது, நாம் என்ன விவசாயிகளுக்கு?
7: நம்மள்கிட்ட ஆய்வுக்கூடம் இருக்குங்க ஐயா. நாங்கள் வந்துட்டு விவசாயிகளுக்கு மண் பரிசோதனை செய்து தந்துட்டுருக்கோம். அவங்க கொண்டு வர சாம்பிள் மண் சேகரித்து கொண்டு வரும் பட்சத்தில் நாங்கள் வந்துட்டு பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு ஒரு சாம்பிளுக்கு வந்துட்டு 250 ரூபாயும் வாட்டர் சாம்பிள் நீர் பரிசோதனைக்கு 200 ரூபாயும் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம்.
8: இது குறித்து உங்களை தொடர்பு கொள்ளலாமா?
7: ஆ, தொடர்பு கொள்ளலாம்.
8: ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
7: 88 88 38 38 38 13 13 64 64.
5: என்ன பட்டக்கா, மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் சந்தோஷ்குமார் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
4: ஆமா முத்தழகு, இம்பிட்டு காலம் இது தெரியாம இருந்திருக்கோமே. மண்ண பரிசோதனை பண்ணாம மேலும் மேலும் உரத்தை போட்டு காலத்தையும் பணத்தையும் வீணாக்கிட்டு இருந்திருக்கோமே.
5: உங்க மண்ணுல என்ன சத்து குறைவா இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த சமச்சீர் உரத்தை கொடுத்தா நீங்களும் விளைச்சல அமோகமா அள்ள முடியும்.
4: முத்தழகு, இந்த விஷயத்த உடனே என் மச்சங்கிட்ட சொல்லணும், சொல்லி மண் விளையாட்டையே போட்டுக்கணும். வா புள்ள போவோம்.
5: அக்கா இருங்க, எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? அடுத்ததாவும் விவரம் சொல்ல வராங்க பாருங்க.
4: அட, ஆமா, யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க புள்ள?
5: கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவங்க நெல் சாகுபடியில அவர் அடைஞ்ச பயன்களை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு, அதையும் கேப்போம்.
9: உங்களுடைய கடந்த கால வேளாண் ரீதியான அனுபவத்தை சொல்லுங்க.
10: அரசு வேலையில இருக்கக்கூடிய டைம்ல தானே வந்து நம்ம வேளாண்மை துறையில தான் என்னுடைய சேவைகள் இருந்தது. 2 வருஷம் தானே வந்து நான் டி கல்லுப்பட்டியில பயிற்சி எடுத்த முறை விவசாயிகளுடைய ஒண்டி தானே வந்து பணியாற்றுகின்ற ஒரு பணி தான் எனக்கு கிடைச்சது. 1997 தானே வந்து வளர்ச்சி பணியாளராக ஓய்வு பெற்ற பிறகு 25 வருஷமாட்டு இந்த விவசாயத்திலே தான் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் குடும்பத்துக்கு தானே கிட்டத்தட்ட 12 ஏக்கர் நிலம் உண்டு. எங்களுக்கு எல்லாம் நஞ்ச புஞ்ச தோப்புகள் இதெல்லாம் இருந்து நான் ரிட்டையர்டுக்கு பிறகு இந்த நிலங்களை அவ்வளோ தானே வந்து என் கைவசம் எடுத்து நான் அதை தானே வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆகையினால என்னுடைய உடல்நிலை நல்லா இருக்கு.
9: நான் வந்து ஓய்வுக்கு பின்னால் என்னுடைய 7 ஏக்கர் விளைநிலத்தையும் கைவசம் எடுத்து சிறுபிள்ளை மாதிரி ஓடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்?
10: நான் அன்னைக்கு 25 வருஷம் விவசாயத்தில் ஈடுபட்டதுனால தான் என்னுடைய உடல்நிலை நல்ல முறையில் இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே தானே வந்து எப்படி 2 நாள் தானே வந்து நான் ஃபீல்டுக்கு போயிடுவேன். கம்ப்ளீட்டாக நெல் விவசாயத்தில் தான் நான் இப்போ ஈடுபட்டுருக்கேன். இந்த நெல் விவசாயம் தான் வந்து மேக்சிமம் 1 ஏக்கருக்கு 3000 கிலோ நான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
9: இந்த 3000 கிலோ உற்பத்தி பண்ணுறதுக்காக கையாண்ட வழி நுட்பங்கள் என்ன?
10: பெரும்பாலும் தானே வந்து நான் கெமிக்கல் உரங்களை குறைத்து இயற்கை உரங்களை தான் நான் ஜாஸ்தியாக பயன்படுத்துவேன்.
9: இயற்கை உரங்கள் அப்படிங்கிறதுக்காக இலைத்தலைகளா இல்ல மாடுகள் வளர்ப்பு அப்படிங்கறது கூட என்னுடைய பணியில ஒரு அங்கம்ங்கிறீங்களா?
10: அதாவது கொலையை போட்டுதான் நான் பயிர் வைக்கிறது. அது போக இந்த சீசன்ல பயரு குளிஞ்சி வகைகளை தானே வந்து நிலத்துல விதைச்சு விட்டுருவோம். அது இல்லாத முறையில் ஊட்டமிற்றிய சாணி உரம் 50 கிலோ சாணி உரம், 1 கிலோ சூடோமோனஸ், 1 கிலோ ஃபேசா பாக்டீரியா, 10 பாக்கெட் அசோபைரில், 10 பெட்டி தானே வந்து செம்மண், இந்த மூணையும் கலந்து குவியல் முறையில் தானே வந்து வச்சு அது நீத்தின முறை அதை எடுத்து பயன்படுத்தியாச்சுன்னா 1 டன் சாணி உரம் போடுறதுக்கு உண்டான சக்தி அதில் இருக்கு.
9: மற்ற விவசாயிகளை ஊக்கப்படுத்தி அவங்களையும் உட்படுத்திட்டீங்களா? அப்படி
10: என்னுடைய நிலத்தினுடைய தன்மையை பார்த்து தான் பக்கத்தில் உள்ள விவசாயிகளும் இதில் ஈடுபடுதாங்க. விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு நம்ம மாவட்டத்தில் 10 இடத்துல தானே வந்து நெல் கொள்முதல் நிலையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு தானே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்.
9: கொள்முதல் நிலையத்தை அணுகணும், கொள்முதல் நிலையம் வழியாக விற்பனை செய்து நாமளும் வருவாய் பெறணும் அப்படின்னு ஒரு திட்டமிடலுக்கு வராங்கன்னா வழிகாட்டுதல் சொல்லுங்க, என்ன செய்யணும் அவங்க விவசாயிகள்?
10: விவசாயிகள் என்னன்னு கேட்டாச்சுன்னா அந்த சிட்டா அடங்கல், வங்கி பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, இவ்வளவு தான் தேவை, வேற ஒன்றும் தேவை கிடையாது. இப்போ பாட்டம் பயிர் வைக்கக்கூடிய ஆளுக்கும் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மை பூர்த்தி பண்ணி இதோட அட்டாச் பண்ணிட்டா போதும். சொந்த ஆள்கிட்ட தான் போய் கையெழுத்து வாங்கணும் அது இதுன்னா விஷயம் இல்லை. அதனுடைய சிட்டாடங்கள், இந்த பாட்டம் பயிர் வைக்கக்கூடிய வில்லேஜ் ஆஃபீஸினுடைய சான்றிதழ், இவ்வளோ இருந்தாலே போதும். அதாவது ஈரப்பதம் பயனடு பிரச்சனை இருக்கணும்னு நான் அனுபவிக்கிறேன். சாதாரண ஒரு விவசாயி 3 ஏக்கர் 4 ஏக்கர் பயிர் வைக்கக்கூடிய விவசாயி 100 கோட்டை நெல் அவன் உற்பத்தி பண்ணுதான்னு வைங்க, இதை கொள்முதல் பண்ணியாச்சுன்னா 500 ரூபாய் வீதம், 50,000 ரூபாய் 1 ஏக்கர்ல கிடையாது.
9: இது வந்து நீங்க கடந்து வந்த பாதையை அனுபவபூர்வமா கருத்துக்களை வெளிப்படுத்துறீங்க.
10: இந்த விவசாயத்துல நிலைச்சு நிற்க காரணமே எனக்கு இதுதான், மார்க்கெட்டிங் கமிட்டி, கொள்முதல் நிலையம், இப்போ தானே வந்து அரசாங்க கொள்முதல் பண்ணுதாங்களே, இந்த இதனால தான் இந்த விவசாயம் இல்லாமல் இருந்தா நஷ்டம்.
9: கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமா தேவைங்கிறீங்களா, அல்லது இல்லை செயற்கையில கூட சில விவசாயிகள் வந்து லாபகரமான சாகுபடியை எடுக்கிறாங்கிறீங்களா?
10: கண்டிப்பாக தானே வந்து கால்நடை தேவை. ஒவ்வொரு விவசாயியும் 1-2 ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய இடத்துல தானே வந்து இன்னைக்கு 2 பால் மாடாவது நிற்கணும். பழைய காலத்தில் 10 வண்டி 15 வண்டி தானே வந்து தொழுவரம் அடிப்பாங்க வயலுக்கு, இப்போ அது குறைஞ்சி போச்சு. 300 கிலோ சாணி இருந்தாலே போதும், சூடமான ஃபெஸ்டோபாக்சியோ அசோபயிரிலோ இதுவளை போட்டு கலக்கி குவியல் முறையில் உரமாக்கி பயன்படுத்தினாலே போதும்.
9: இந்த மாதிரியான அனுபவங்கள், இந்த மாதிரியான நடைமுறைகள், இந்த மாதிரியான நுட்பங்களை கையாளணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லி தந்தது யாரு?
10: இது நம்ம மாவட்டத்தில் தானே வந்து கேவிக்கில் இருக்கு. ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணா போது நேரடியான முறையில் தானே நம்ம ஃபீல்டுக்கே வந்து நிவர்த்தி பண்ணுதாங்க.
9: இயந்திரமயமாதல் ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறீங்களா? இப்படி
10: கண்டிப்பா, அதாவது மனிதனுடைய உழைப்பும் வேணும், இயந்திரமும் வேணும். 1 ஏக்கர் தானே வந்து அறுத்து சூழடிச்சு நெல்லை கெட்டதுக்கு 40 ஆட்கள் ஆகணும். ஆனால் அதே இதில் 1.5 மணிக்கு நேரத்தில் 2500 ரூபா இதில் நமக்கு தானே வந்து நெல்லையும் தனியாக எடுத்துடலாம், வைக்கலையும் தனியாக எடுத்துடலாம்.
9: விதை நெல் சேகரிப்பு, விதை நெல் பாதுகாப்பு, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க?
10: விதை நெல் தானே வந்து கவர்மெண்ட்டில் தான் வாங்குதாங்க. மின்னாலையெல்லாம் என்னன்னா ஒரு வயலில் தானே வந்து அவங்க செலக்ஷன் பண்ணி தனியாக சாணி உரத்தை போட்டு அதை கையால் அறுத்து சூடடித்து தலையடி அடித்து அதனுடைய நிலை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெரும்பாலான விவசாயிகள் அந்த இதையே மறந்துட்டாங்க.
9: மதிப்பு கூட்டல் வழி மதிப்பாய் வாழலாம் அப்படிங்கிறாங்களே, அது நெல் விவசாயத்துக்கும் பொருந்துமா?
10: சம்பா நெல் தானே வந்து இன்னைக்கு அவர் வாங்கி கைக்குள் குத்தல் முறையில் தானே வந்து அரிசி ஆக்கி இன்னைக்கு 1 கிலோ 80 ரூபா வச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் தானே வந்து அவள் தயார் பண்ணி வைக்காரு, 1 கிலோ அவள் தானே வந்து இன்னைக்கு 100 ரூபா. அதே நேரத்தில் இன்னைக்கு பொரி தயார் பண்ணி விற்காங்க, அதே போல மாவு சம்பா புட்டு மாவு தயார் பண்ணி விற்காங்க. அது இல்லாமல் இப்போ மாடர்ன் மில் இருக்கு பார்த்தீங்களா, இதில் தானே வந்து தவிடை எடுக்காங்க, அது உம்மியை தனியாக பிடிக்காங்க, தவிடை தனியாக பிடிக்காங்க. சவுண்டு எக்கோ அடிக்காத முறையில் தானே வந்து பிளைவுட் இது இருக்குல்ல அதுக்கு உம்மியை பயன்படுத்துதாங்க. தவிட்டில் இருந்து தானே வந்து தவிட்டு எண்ணெய் தயார் பண்ணுதாங்க. தவிட்டு எண்ணெய் தானே வந்து 1 கிலோ எண்ணெய்க்கு 240 ரூபா விலை.
9: ஒரு போகத்துக்கு இன்னொரு போகத்துக்கு நிலத்தை வளப்படுத்துவதற்காக பயிர் உளுந்து சாகுபடி செய்கிறது நல்லதுன்னு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கீங்களா? எப்படி
10: கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ தானே வந்து இது என்னுடைய இதில் தானே வயல் அறுப்பு தான் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது முடிஞ்ச உடனே பேச்சுப்பாற தண்ணி ஒரு நனப்பு நினைச்சி ஒரு உழவு போட்டு விதைச்சி விட்டுருவோம்.
9: முன்னால மிதி உளுந்து அப்படிம்பாங்களா, அந்த நடைமுறை இப்ப மறுவிடுச்சா?
10: அந்த மிதி உளுந்து போடுறதுக்கு தானே வந்து நம்ம இப்ப என்னன்னு கேட்டாச்சுன்னா நிலத்துல ஈரத்தன்மை இருக்கக்கூடிய சமயம் ஆட்களை வச்சு மிதிச்சு விடணுங்க. 1 ஏக்கருக்கு நம்ம மிதி உளுந்து போட்டு நம்ம மிதிச்சு விடணும்னா எப்படியும் 2 ஆள் வேணும். இன்னைக்கு ஒரு ஆளுக்கு 800 ரூபாய் சம்பளம்,
9: இப்ப என்ன நடைமுறையை கையாளுறீங்க?
10: அறுவடை முடிஞ்ச முறை வீசி விட்டு முளைக்க வைக்கிறது.
9: தண்ணீர் கொடுத்தல் அப்படிங்கறது கட்டாயமா அல்லது அது வந்து ஓரளவு வறட்சியை தாங்குமா?
10: வறட்சியை தாங்கக்கூடியது. மம்பன் இன்னைக்கு ஒரு கிலோ உளுந்து தானே வந்து 120 ரூபா விளையாட்டு.
9: என்ன காரணம் இவ்வளவு விலை இருந்ததுக்கு பிறகும் விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை இல்லாம நிறைய போகங்கள், தரிசா போட்ட மாதிரி நிலத்தை போட்டுட்டு அடுத்த பயிர் நெல்லதான் ஏத்துறாங்களே தவிர இடைப்பட்ட நேரத்துல மாற்றுப்பயிர் அப்படின்னு இந்த மாதிரியான தானிய வகைகள்ல ஈடுபாடு இல்லையா, அதுக்கு என்ன காரணம்?
10: ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இது இல்ல. முன்னாலையெல்லாம் வந்து ஒரு புறவுனா ஒரு கிராமத்துல ஒரு 50-60 ஏக்கருக்கு ஒரு புறவாட்டதான வந்து அவங்க குழுவா பிரிச்சிருவாங்க. நம்ம வயல் அறுத்தவொடனே வரக்கூடிய சமயம் வருவாங்க, 2 முறைக்கும் 3 முறைக்கும் நெல் அவருக்கு. இப்ப அந்த இது கிடையாது. இந்த பயிர் வைத்து இதை உற்பத்தி பண்ணி நம்ம வெளியில கொண்டு போய் கொடுக்கறதை விட வெளியில அங்கிருந்து கிடைக்கக்கூடியதை வாங்கி பயன்படுத்திடலாம் கூடிய லெவலுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க.
9: உங்க சந்தையினரை இந்த பக்கம் திருப்பி இருக்கலாம்.
10: என்னுடைய சந்ததிகள் என் பையன் தானே வந்து வயலுக்கு வருவான், அவ்வளவுதான்.
9: இருந்தாலும் வயல் எங்க இருக்குது, அதுல கையாளக்கூடிய நுட்பங்கள் எல்லாம் ஓரளவு சந்தையினருக்கு தெரியுமா?
10: ஓரளவு தானே வந்து சரி. ஒரே பையன் தான் வயல் அடக்கக்கூடிய சமயம் வருவான், சாப்பாடு கொண்டு வருவான், அங்கே இருந்து கவனிச்சுக்கிடுவான், என்ன எவ்வளோ கூலி ஈலிங்கிறத அவன் கணக்கு பண்ணுவான், பார்த்துக்கிடுவான். இதை செய்யக்கூடிய டைமில் அவங்களுக்கு தானே வந்து லாப நஷ்டங்கள் பார்ப்பாங்க. 25 வருஷமா அனுபவத்தினால தான் செய்துக்கிட்டு இருக்கு. 3 டன் வச்சு பார்த்தாலும் என்ன ஆயிடுச்சு, இதை கொண்டு நம்ம மாவட்டத்தில் 2 மாசத்துக்கு ஆகாரம் காணாது. இங்கேயே கொள்முதல் பண்ணக்கூடிய அரிசியை சிவில் சப்ளை கார்பரேஷனுக்கு கொண்டு வந்து அங்கே இருந்தே தானே வந்து விவசாயிகளுக்கு தானே வந்து ரேஷன் கடையில் விநியோகம் பண்ணக்கூடிய திட்டம். இப்போ இந்த சீசனில் அப்படி தான் ஒவ்வொரு மில்லுக்கும் ஒரு 5 மில்லை செலக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரேஷன் கார்டு உள்ள ஆளுக்கு தரமான அரிசி கிடைக்கும்.
5: என்ன பட்டக்கா, கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவங்க நெல் சாகுபடியில் அவர் அடைஞ்ச பயன்களை பற்றி எம்பிட்டு அருமையாக பகிர்ந்துக்கிட்டாருல்ல?
4: கேட்டே முத்தழகு, நெல் சாகுபடி செஞ்சு இம்புட்டு பயனடைஞ்சிருக்காரு இவரு. இவர் சொன்னதையும் நான் தெளிவா கேட்டுக்கிட்டேன்.
5: அக்கா, கேட்டதோட மட்டும் விட்டுறாதீங்க, அத உங்க நிலத்திலையும் செயல்படுத்துங்க. அப்பதான் அவர் மாதிரி நீங்களும் பயனடைய முடியும்.
4: நிச்சயம் முத்தழகு, இம்புட்டு நாளா வழிவகை தெரியாம தானே வெள்ளாம வேலைகளை பாத்துக்கிட்டு இருந்திருக்கோம். இப்பதான் அதுக்கான எல்லா வழிகளும் கிடைச்சிருச்சே. இனி பாருக்குள்ள.
5: அப்போ இனி பட்டக்காவ கையில பிடிக்க முடியாது, சும்மா பட்டாம்பூச்சியா பறப்பீங்க, அப்படித்தானே?
4: இல்லையா பின்ன?
0: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
11: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
12: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
11: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 8 மணி.
2: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தம்மை சந்தித்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த கலைஞர்களிடம் உரையாடிய குடியரசுத் தலைவர் இளம் சமுதாயத்தினரை கல்வி கற்க ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கல்வியோடு திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள தேவையான வாய்ப்புகளை அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப இளைஞர்களை ஆரம்பத்திலிருந்தே தயார்படுத்த வேண்டும் என்றும் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் தொன்மை சிறப்பையும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தாம் ஆற்றிய உரையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல்திட்டங்கள் குறித்து தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் குடியரசு மக்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் இந்திய மக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்பில் அந்நாட்டு மக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிஷ்கெக் நகரில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலைக்கு தாம் மரியாதை செலுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஷபாரோ மற்றும் அந்நாட்டு மக்கள் தம்மீது காட்டிய அன்பிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமெரிக்காவில் G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்திற்கிடையே செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று தெரிவித்தார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்றும் அவர் கூறினார். தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஒத்துழைப்புக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இதுவரை 1000-க்கும் மேற்பட்ட பழமையான கட்டிடங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக அமைப்புகளுடன் அரசு அவ்வப்போது ஆலோசனை நடத்தி உரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாட்டில் உள்ள 19 நகரங்களுக்கு தேவைக்கேற்ப வெங்காயம் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் மற்றும் லாரிகள் மூலம் தொடர்ந்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு 2வது தொகுப்பில் அனுப்பப்பட்ட 840 மெட்ரிக் டன் வெங்காயம் சென்னையை அடைந்துள்ளதாகவும் தமிழகத்தின் மற்ற நகரங்களுக்கு இதனை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை மார்க்கமாக நாடு முழுவதும் 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதனால் முக்கிய நகரங்களில் வெங்காயம் விலை கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் கொள்முதலுக்காக வெங்காயம் வழங்கிய 3400 விவசாயிகளுக்கு 210 கோடி ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்குகள் மூலம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வெங்காயம் கிடைக்கவும் அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தனிக்குழுக்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். விலைவாசி அதிகரித்துள்ள அத்தியாவசிய பொருட்களை கண்டறிந்து அவற்றை கூட்டுறவு அங்காடிகள் மூலம் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையை உயர்நிலை குழுக்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 3 மாதங்களுக்கு ஒருமுறை கூடி இதுகுறித்து இக்குழு முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் கூட்டுறவு அங்காடிகள் மற்றும் நியாயவிலைக் கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் விலையில் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாளை மறுநாள் முதல் நியாயவிலைக் கடைகளில் 1 குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண்மையில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களை ஊக்குவிப்பதற்கான பிரதமரின் தனதானிய திட்டத்தின் செயல்பாடுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்தார். நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட 100 மாவட்டங்களின் வேளாண் திட்டங்களை செயல்படுத்துவது, மாவட்ட அளவில் விவசாயிகளுக்கான உதவி திட்டங்களை செயல்படுத்தி சாகுபடியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் ஆய்வு செய்தார். இந்தோனேஷியா டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜயா பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அசுமா விசாயாவை வென்றார். தாய்லாந்து டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மான்கே ஷர்வானி மற்றும் மணீஷ் சுரேஷ்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 8:05. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே.

ஸோ பாட்டு ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னு ப்ரோமோவில் கேட்டோம். பாட்டு நிறுத்தலைங்க, இதுக்கப்புறம் தான் பாட்டே பாட போகிறோம். ஸோ இது உங்களுடைய ஃபேவரட் நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை உங்களுடைய விருப்ப பாடல்களாக நினைத்தாலே இனிக்கும் மலரும். அதில் நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்டே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 1970 ஒரு 80 இருக்கிற பாட்டெல்லாமே கேட்டு ரசிக்கிறதுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த காலகட்டம் அப்படிங்கிறது பலருடைய வாழ்விலும் வந்து பொன்னான நினைவுகளை மீட்டித்தரும் ஒரு காலகட்டம் இல்லைங்களா? ஸோ அந்த காலகட்டத்திலும் தான் இன்றைக்கி நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியோட நிறைய பாடல்கள் நம்ம கேட்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னா உள்ளூர் நேர்களாக இருந்தால் 9344-9010108 அப்படிங்கிற எண்ணிலையும், வெளியூர் நேர்கள் 9342-9010108 அப்படிங்கிற நண்பர்லையும், இல்லை வாட்ஸ்அப் அனுப்புகிறதா வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 8300-1910018 அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை இதே நம்பர்லையும் நீங்கள் கால் பண்ணலாம். எனக்கு வந்து லேண்ட்லைன் தான் வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 04232966781 அப்படிங்கிற நம்பரில் வந்து நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் உங்களுக்காக நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில் ஒலிக்கிறது. பாடலுக்கு இசை இசைஞானி இளையராஜா, பாடல் வரிகள் வைரமுத்து.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: ஸோ நினைத்தால் நேரம் 8:12 ஆயாச்சுங்க. இன்றைக்கி நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியினுடைய முதல் காலர் யார், எங்கேருந்து இணைய போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், ஓடிஎஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார், எங்கேருந்து இணைறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா சார்?
1: ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா
2: சார்? நான் காந்தல்லேருந்து சாந்தா பேசுகிறேன் சார். நல்லா இருக்கேன் சார்.
1: ஓகே ஓகேங்க, ரொம்ப சந்தோஷங்க.
2: ஓகே சார், தேங்க்யூ சார்.
1: ஓகேங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் காலராக வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்ன சாங் உங்களுடைய விருப்பப்பாடல்
2: சார்? எனக்கு

0: தேங்க்யூ. நீங்கள் கேட்ட பாடல் கண்டிப்பாக காட்டாளிகளில் தவறவிட்டலாம். நிகழ்ச்சி அடைந்ததுக்கு நன்றி.
1: ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ.
0: ஸோ நேர்களின் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் சாந்தா அவர்களின் விருப்பமாக நிலவை பார்த்து அப்படிங்கிற சாங் கேட்டலாம். இணைந்தவர்கள் அதோடைய 101.8 இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: எட்டு மணி 17 நிமிஷத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில நம்மளோட பேச போற அடுத்த காலர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
1: நலம் நலம், தாங்கள் நலமா?
2: ஊட்டி எஃப்எம் ஐ லவ் யூ, லவ் யூ என்று சொல்லி நலமாக இருக்கிறேன்.
1: ஊட்டி எஃப்எம் வி டூ லவ் யூ. சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. உங்கள் பகல் முழுவதும் நீங்கள் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சிகளை கேட்டேன். மிக அருமையாக இருந்தது, அழகாக இருந்தது, பெருமையாக இருக்கிறது.
1: நன்றி நன்றி. இன்னைக்கு என்ன பாடலுடன் வந்திருக்கீர்கள்?
2: இந்த இரவின் மடியில் ஒரு அழகான ஒரு தாளாட்டு பாடல், வானலைகள் பறந்து வரட்டும்.
1: ஓ
2: ஏ ஐ லவ் யூ.
1: பாத்தீங்களா, பாட்டு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்கன்னு. பரவாயில்ல, வி டூ லவ் யூ.

ரெட்ரோ ஸ்டைல சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடித்தோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான நினைத்தாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சியில் நம்ம முன்னரே சொல்லியிருந்தோம், வாட்ஸ்அப் வழியாகவும் கூட நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பலாம் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் ஒரு நேயர் சொல்ல முடியாது, பல நேயர்கள் இணைந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயர்களுக்காக ஒரு பாடலை ஒளிபரப்பலாம் அப்படின்னு நினைக்கிறோம். யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே கேஸ்டல் பகுதியிலேருந்து சாந்தகுமார், மார்க்கெட்டிலிருந்து எஸ்ஆர்கே ராமகிருஷ்ணன் அவர்கள், மஸ்னகுடியிலிருந்து சபாபதி மற்றும் டிஆர் பஜாரிலிருந்து ஸ்ரீனிவாசன் ஆகிய நேயர்கள் எல்லாமே இணைந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ஊர் விட்டு ஊர் வந்து இந்த திரைப்படத்திலிருந்து தான் அந்த பாடல் ஒளிபரப்பாக போகுது. ஸோ ரெட்ரோ ஸ்டைலில் ஒரு பாடல் கேட்டாச்சு, அடுத்து வந்து கிராமத்து ஸ்டைலில் ஒரு பாடல் கேட்கணும் இல்லைங்களா? ஸோ உங்களுக்காகவே பாடல் தயாராக இருக்குது. இடைநிலங்களை ஓட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும்.
1: இணையத்தில் நேரம் 8:30. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இணைக்கும். நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் அப்படியே கடல் நல்லா அப்படியே திரண்டு வந்து எனக்காக இந்த பாட்டு போடுங்க, எனக்காக இந்த பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி காலர்ஸும் வந்து பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் யார் நம்மளோட பேச போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் ஓட்டி எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம்.
2: நீலகிரி மாவட்டம் எடக்காரங்க சார்.
1: ஓகே ஓகேங்க, எப்படி இருக்கீங்க?
2: எல்லா ப்ராப்ளம் கேட்டுருவீங்க, ஆனா 4 மணிக்கு லைனே கிடைக்க முடியுதுங்க சார், எதிர்ப்பு நிகழ்ச்சியில.
1: ஓகேங்க, பரவாயில்லைங்க, இப்ப லைன் கிடைச்சிருக்கு இல்லைங்களா, அதை நினைச்சு நம்ம
2: நீங்க எல்லாம் ப்ராப்ளம் பண்ணிருந்தீங்க, ஆனா லைனே கிடைக்கல.
1: ஓகேங்க ஓகேங்க, ஒன்றும் விஷயம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு தான் லைன் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் என்ன பாடல் நீங்கள் கேட்க போகிறீங்க
2: சார்? எனக்கு என் மனைவிக்கும் எனக்கு பிடிச்ச பாடல் மனசுக்குள் மத்தாப்பு.
1: ஓகே, மனசுக்குள் மத்தாப்புல இந்த பாடல் உங்களுக்காகவும் உங்க மனைவிக்காகவும் பிளஸ் வந்து உங்க குழந்தைகளுக்காகவும் எல்லாருக்காகவும் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணிடலாம். நிகழ்ச்சியில் இருந்ததுக்கு நன்றி.
2: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.
1: நேர்களே, ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக இதோ வந்துகிட்டே இருக்கு, மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து. இணைந்தனங்களது ஊட்டி எஃப்எம் 101.8 இங்க எல்லாமே செம்மையிட்டு.

8 மணி 36 நிமிஷத்துல நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே நிகழ்ச்சியில நிறைய காலர்ஸ் வந்து நமக்கு கால் பண்ணி என்ன சாங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த வகையில அடுத்ததா வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு சாங் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வாட்ஸ்அப்ல தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டிருக்கும் நேயர்கள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதகை மார்க்கெட் பகுதியில இருந்து பாபு, மணி, அப்புறம் மார்க்கெட் சிவா ஆகிய நேர்களை இணைந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. மணிக்குயில் திரைப்படத்திலிருந்து காதல் நிலாவை அப்படிங்கிற சாங் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடல் வந்து அருண்மொழி மற்றும் உமாரமணன் அவர்கள் பாடியிருக்காங்க. இணைந்தவர்கள் ஓடிஎஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

8:42 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு வரப்போகுது, எல்லாமே வாட்ஸ்அப் விருப்பமாக. ஸோ முதல் விருப்பம் குடும்பம் திரைப்படத்திலிருந்து நீலகிரி பூவே அப்படிங்கிற பாடல். இது வந்து கோத்தகரையிலிருந்து கோகிலா அப்படிங்கிற நேயர் கேட்டிருக்காங்க. இரண்டாவதா சுஜாதா திரைப்படத்திலிருந்து நீ வருவாய் என்ன அப்படிங்கிற ஒரு பாடல். இது HPF பகுதியிலிருந்து கீர்த்திகா கேட்டிருக்காங்க. ஸோ நேர்களுடைய விருப்பமாக அடுத்தடுத்து இரண்டு பாடல்கள் உங்கள் OTFM 101.8 மட்டும்.

0: 8:51 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இணைக்கும். நினைத்தாலே நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க நினைறீங்க
1: சார்? மனைவி இது ரேவதி.
0: ஓகேங்க, நீங்க?
1: அவங்க கூச்சப்படுறீங்கனால என்ன பண்றது?
0: இல்ல, உங்க பேர் இது வரைக்கும் சொல்லவே இல்லையே.
1: நீலகிரி மட்டும் எனக்கு சார் பிரதீபம் சார். நல்லா
0: ஓகே ஓகே, நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கு சார். நீங்க சில 4 மணிக்கு ட்ரை பண்ண லைனே கிடைக்கும்.
0: ஓகே ஓகேங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்க இப்போ
1: சார்? எனக்கு அந்த அந்த தாய் மனசு படத்த வேணுங்க. மல்லிகை பூ பூச்சிருக்கு அந்த படல் பாருங்களா.
0: தாய் மனசு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வேற மூவில இருந்து. சோ உங்களுக்கு
1: வயிறு அழகுற முறையாடா
0: சார், நீங்க இப்படியே சொல்லிருந்தீங்கன்னா டைம் போயிட்டே இருக்கு. சோ உங்களுக்காக சேரன் பாண்டியன் படத்துல இருந்து கண்கள் ஒன்றாக அப்படிங்கிற பாடல் பிளே பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.

நேர்களே 8:55 நிலைத்தாடை அளிக்கும் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக ஒரு வாட்ஸ்அப் என்னிலிருந்து வந்த மெசேஜ் மத்தம் எடுக்கலாம். யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்குந்தா பகுதியிலிருந்து மஞ்சுளா அப்படிங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 3 படத்திலிருந்து பூங்காற்று புதிதானது அப்படிங்கிற சாங் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் இந்த சாங் வந்து கேட்டிருக்கலாம். இளையராஜாவுடைய இசையில் கேஜி யேசுதாஸ் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பார். எவர் டைம் கிளாசிக் அப்படின்னா இந்த பாட்டை சொல்லலாம். உங்களுக்காகவே இந்த பாடல் ஏதோ வந்து கொண்டே இருக்கிறது.

0: யாரது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகம்

0: புத்தகத்தை பரிசா கொடுத்திருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: திரையானம் நிறைவு பெற்றது. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அறிவியல் நேரம்.
3: இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
4: சார், இஸ்ரோட வரலாறு சொல்ல முடியுமா?
5: கண்டிப்பா. இஸ்ரோவின் வரலாறு நம்ம ஆண்டு வாரியாக கூட பார்க்கலாம். ஸோ ஐஎஸ்ஆர்என் வரலாறுங்கிறத ஏறக்குறைய 60 வருடங்கள் ஆகிறது. இது ஆண்டு வாரியாக ஒரு எளிய ஒரு வாக்கியங்கள் 60 லைனில் நம்ம ஐஎஸ்ஆரோட வரலாறை பற்றி சொல்லலாம். 1920 முதல் முறை அயனோஸ்பியர் அப்படிங்கிற ஆராய்ச்சியை நம்ம இந்திய விஞ்ஞானிகள் ஆரம்பித்தாங்க. அயனோஸ்பியருங்கிறது நம்ம அட்மாஸ்பியர் மேலே லேயர், அதில் இருக்கிற காற்று அட்டாமிக் எல்லாத்தையும் இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அயனோஸ்பியர் ரிசர்ச்சுங்கிறது 1920 நம்மளால் ஆரம்பித்தாங்க. 1945 டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர் வந்து அகமதாபாத்தில் பிஆர் ஃபிசிக்ஸ் ரிசர்ச் லெபார்டரி அவரும் ஹோமியோபாவும் சேர்ந்து இந்த ஆராய்ச்சியை ரொம்ப வலுப்படுத்துனாங்க 1947. ஏன் எதுக்கு ஏன் இதுன்னா, அயனோஸ்பியர் ஆராய்ச்சிக்கு சவுண்டிங் ராக்கெட் தேவை. சவுண்டிங் ராக்கெட்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒளிகை மாதிரி. சவுண்டிங் ராக்கெட்ங்கிறது வெதர் கண்டுபிடிக்கிற ராக்கெட். அதுதான் சவுண்டிங் ராக்கெட் வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணாது. அந்த சவுண்டிங் ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு இடம் தேவை. அதில் தான் நம்ம வந்து 1957 ஸ்புட்னிக் முதல்ல ஏறினாங்க. 1962 இன்கோஸ்பார் அப்படிங்கிற ஐஎஸ்ஆர்ஓக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது இன்கோஸ்பார் அப்படிங்கிற ஒரு இந்திய தேசிய விண்வெளி ஆராய்ச்சி குழு அப்படிங்கிறத வைக்கப்பட்டு அதில் சேர்மனாக விக்ரம் சாராபாய் வந்தார். 1963 நவம்பர் 21 முதன் முதலாக ஒரு தும்பாவிலிருந்து ஒரு சவுண்டிங் ராக்கெட் ஏவப்பட்டது. அது நம்ம இந்தியா தயாரித்த ராக்கெட் இல்லை, அமெரிக்கா தயாரித்து கொடுத்த ராக்கெட். அவங்க அமெரிக்காவில் நிக்கி அப்பாச்சி அப்படிங்கிற பேர். அந்த ராக்கெட்டை முத முதல்ல தும்பாவில் ஏவணும் 1963. இந்த சமயத்தில் தான் கலாம் அவர்கள் ஜாயின் பண்ணுறாங்க. ஐஎஸ்ஆர்ஓவில் ஜாயின் பண்ணி நாசாவில் ட்ரைனிங் பயிற்சியெல்லாம் முடித்து வந்து அந்த 2 லாஞ்சிக்கு 2 முன்னாடி வர்றார். இவர் தான் வர்றப்போயே ஃப்ரான்ஸில் போய் இந்த பேலோடுங்கிறத வாங்கிட்டு வர்றார். அந்த பேலோட் பாயின் தான் விக்ரம் சாராபாய் கலாமை சொல்லுவார், பேலோட் பாயில். அதனால் 1963 முதல்ல அமெரிக்கன் தந்த ஒரு சவுண்டிங் ராக்கெட் நம்ம ஏற்படணும். அதுதான் ஃபஸ்ட்டு ராக்கெட் லான்ச்சிங் இன் இந்தியன் சாயிலேருந்து மண்ணிலேருந்து கிளம்புனா முதல் சவுண்டிங் ராக்கெட், முதல் ராக்கெட், முதல் எல்லாமே அதுதான் 1963. பிறகுதான் தும்பா ஈக்குட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன். அதாவது இந்த சவுண்டிங் ராக்கெட் ஏவுறதுக்கு நம்மளுடைய காந்தரேகை, பூமியுடைய காந்தரேகைக்கு பக்கத்தில் இருக்கணும். அது நம்ம ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கிற ரேகையாக இருக்கணும், இடமா இருக்கணும். அதனால தான் ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கிற தும்பா, திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கிற தும்பா, அதனால தான் செலக்ட் பண்ணாங்க. அதை டேல்ஸை மூலம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1960 டேல்ஸ் செயல்பாடுக்கு வந்துருச்சு. 1965 டேல்ஸ்லேருந்து பக்கத்து தும்பா மலையில் அதில் தான் எல்லாம், அது வந்து SSTC ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜி சென்டர் 1965. அது எதுக்குன்னா ராக்கெட்டோட ஆராய்ச்சிகள், ஆராய்ச்சி டிசைன், டெஸ்டிங், அதுக்கப்புறம் மேனுபாச்சியம் போகிறதுக்கு, அப்போ ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட், ப்ரொபல்ஷன் ஆஸ்பெக்ட், இதில் வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க. அதுதான் SSTCங்கிறது 1965 தொடங்கப்பட்டது. அதை தான் இப்போ விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்னு பேர் மாற்றிருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் SSTC. அப்போ அதை சயின்டிஸ்ட் நானும் அங்கே தான் ஜாயின் பண்ணேன். 1978 அந்த VSSL தான் நானும் ஜாயின் பண்ணேன். முதல் 1967 முதல் சவுண்டிங் ராக்கெட் இந்தியாவிலேயே தயாரி, மேக் இன் இந்தியா, இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ரோஹிணிங்கிற சவுண்டிங் ராக்கெட் நம்ம முத முதல்ல 1967. 63 அமெரிக்கன் ராக்கெட், 67 நம்மளுடைய சவுண்டிங் ராக்கெட், 67. இதுக்காக இதே சமயத்தில் அகமதாபாத்தில் எப்படி செயற்கைக்கோள் சேட்டலைட்டோட தொடர்பு கொள்றது, செயற்கைக்கோளை ஏவுறது வேற, ஏற்கனவே ஏவப்பட்ட செயற்கைக்கோளை எப்படி தொடர்பு கொள்றது, அது தொடர்பு கொள்றதுக்காக ஒரு பெரிய ஆண்டனா சைட் அது அகமதாபாத்தில் அதை நிறுவிட்டாங்க. நம்ம எப்போ வேணாலும் செயற்கைக்கோளை இது பண்ணலாம். ஏற்கனவே ஏவப்பட்ட செயற்கைக்கோள்லேருந்து டேட்டாக்கள் எடுக்கிறதுக்காக அந்த நிறுவப்பட்டது அகமதாபாத்தில். இதுக்கு நடுவில் 1968 டேல்ஸை வந்து தும்பாய் குடி ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் வந்து யுஎன் யுனைடட் நேஷன்ஸ்க்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அதாவது இது வந்து ஒரு காமன், வெளிநாட்டு விஞ்ஞானிகளும் வந்து இந்த ராக்கெட் எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே பண்ணலாம், அது மாதிரி தான் பண்ணாங்க. அதுக்கு தான் ஆக்சுவலாக விக்ரம் சாராபாய் ஆரம்பித்ததே வெளிநாட்டிலேருந்து வர்ற விஞ்ஞானிகள் அவங்க வந்து அவங்களுடைய பேலோட ஆராய்ச்சியை இங்கே பண்ணுவாங்க. அந்த பேலோட வச்சு அனுப்புறது தான் நம்ம கடமையாக இருந்தது. அது 1968 அதை யுஎன் கொடுத்தாச்சு, எந்த நாடுகளும் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். 1909 August 15 அந்த சுதந்திர அன்னைக்கு 1969 August 15 அன்று ISRO அதிகாரப்பூர்வமாக ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ தான் ISROங்கிற இது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அந்த இன்கோஸ்பார்ங்கிற பேர்லேருந்து ISRO அப்படிங்கிற பேர் 1969 வருது. இது 1972 த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் முதல்ல உண்டாக்குறாங்க, அதில் தான் அது கீழே ISRO வரும், மின்வலைத்திறன் கீழே கொண்டாண்டாங்க அதை. 1975 முதல் செயற்கைக்கோள், நம்ம முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்ட அது வந்து நம்ம ஏவலை, அந்த செயற்கைக்கோள் நம்ம தயாரித்தோம். முதல் செயற்கைக்கோள் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டால் 1975 ரஷ்யாவில் போய் லான்ச் பண்ணோம். ஆனால் இந்திய மண்ணிலேருந்து லான்ச் பண்ணல, ஏன்னா அதுக்குள்ளே ராக்கெட் அப்போ இல்லை நம்மகிட்ட. 1975 இல்லை. இப்போ 1975 சைட்னு ஒரு சோதனை, அதான் டெலிவிஷன் சோதனை அகமதாபாத்தில் இது பண்ணி ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஒரு 200-250 கிராமத்தை கனெக்ட் பண்ணாங்க. சைட்டுங்கிறது எப்படி ஒரு டெலிவிஷனை கொண்டாந்தது அதான் அந்த சமயத்தில் சைட்டில் கொண்டாந்தாங்க. ஏன்னா டெலிவிஷன் ரொம்ப முக்கியம். ஒரு சொல்லுவாங்க வேர்ல்டு வார் ஒன்று நடந்தது ஒரு இந்திய உலகத்திலே ஒரு 10% தான் தெரியுமா, அப்படி யுத்தம் நடக்குது. செகண்ட் வேர்ல்டு வாரும் அப்படித்தான், ஒரு 20-25% தெரியும். ரொம்ப பேருக்கு யுத்தம் நடக்கிறதே தெரியாது. இப்போ உடனே ஈரானுனா உடனே தெரிஞ்சது இல்லையா. இப்போ நம்ம ஒரு செகண்டில் அங்கே ஈரானில் என்ன குண்டு போடுறாங்கன்னு சொல்லிடுறோம், எங்கெங்கே குண்டு போகிறாங்கன்னு. அந்த காலத்தில் இந்த சைட் இந்த டெலிவிஷன் செயற்கைக்கோள் டெலிவிஷன் இல்லாதனால அதற்காக அந்த சைட் கொண்டு வந்து 1975
4: 1979
5: நிலவுக்கு போகிற எல்லா திட்டங்களையும் சேர்த்து சந்திராயன்கிற பேரில் நம்ம இது வரைக்கும் 3 சந்திராயன் சீரீஸ் அனுப்பியிருக்கோம். சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 வெவ்வேறு காலகட்டங்களில். இது முதல் சந்திராயன் மிஷன் சந்திராயன் 1 2008 October 22 ஏவப்பட்டது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சந்திரனை அந்த சந்திராயன்கிறது 3 பார்ட்டு, அந்த செயற்கைக்குழு வந்து 3 அங்கமாக செயல்படும். அது மாதிரி தான் முதல் சொன்னது ஆர்பிட்டர் லேண்டர் ரோவர் இது 3 அடங்கியிருக்கும். சந்திரயான் 1 ஆர்பிட்டர், இந்த ஆர்பிட்டர் தான் அக்டோபர் இது வந்து PSLV XL ராக்கெட் மூலமாக அனுப்பினோம். இந்த ராக்கெட்டில் ஜஸ்ட் ரவுண்ட் மணி மட்டும் வரலாம் தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய அட்வைஸின் பேரில் ஒரு மிஷன் இம்பேக்ட் பேட், அது சந்திரனில் போய் ஒரு மோதும் ஒரு புல்லட்டை போய் வச்சு 3 சுடுறாப்பில் அதை பரப்பில் போய் மோதி என்னங்கிற அந்த அதிர்வுகளை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறக்கா மிஷன் 3 இம்பேக்ட் ஃபேக்ட் ஒன்று அனுப்புனாங்க. அதில் அங்கே போகிறப்போ முதல் முதல்ல நம்மளுக்கு அது மோதுறப்ப அங்கே வந்து நீருடைய மாலிக்யூல்ஸ் மூலக்கூறுகள் இருக்கிறது அறியப்பட்டது. அப்போ முதல் முதல்ல சந்திரனில் அந்த நீர் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சது இந்தியா. இதை நல்ல நிறைய மேற்பரப்போ நிறைய படம்லாம் எடுத்தது. ஏன்னா நாளை ஃப்யூச்சர் வருங்கால மிஷன்களுக்காக படம்லாம் இருந்தால் தான் நம்ம எங்கே போய் இறங்கலாம், எது சேஃப் லேண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானம் பண்ண முடியாத வரைபடங்கள், எப்படி எர்த்துக்கு வரைபடம் இருக்கிறாப்புல ஒரு 3 ஒரு நல்ல வரைபடங்கள் முழுக்க எடுத்தாங்க. அது மாதிரி 2 பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக 2 அது ஆர்பிட்டர் வந்திருக்கணும், 10 தான் ஒர்க் பண்ணுச்சு. இதை தான் முத முதல்ல இதை இந்தியாவையும் 3-5 கண்ட்ரிகளையும் நம்ம சேர்த்துட்டாங்க, ரஷ்யா அமெரிக்கா சைனா. அதுக்கேற்றப்ப நம்ம 3-6 தொடங்கிய கண்ட்ரிகளை நம்ம வந்தோம். இதான் சந்திராயன் 1. இது முக்கியமானது அந்த வாட்டர் நீர் உள்ளதுங்கிறத கண்டுபிடிச்சது தான். சந்திராயன் 2 2019 ஏற்கனவே 11 கழிச்சு 2019 July 22 இது July 22 GSLV Mark 2 ராக்கெட் மூலமாக இதை M1 ராக்கெட் மூலமாக பண்ணணும். இதில் வந்து 3 இருந்தது ஆர்பிட்டர், இந்த 3 இருந்த ஒரே சந்திராயன் மிஷன் சந்திராயன் 2 தான். ஆர்பிட்டர் லேண்டர் ரோவர் இது 3 இருந்தது. இந்த ஆர்பிட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்பிட் ஆகிட்டு இருக்கு, இன்னும் ஆர்பிட் ஆகிட்டு இன்னும் அந்த ஆர்பிட்டர் ஆகிட்டாங்க. லேண்டர் தான் அதோடைய கடைசி வினாடிகளில் கொஞ்சம் அதிக வெலாசிட்டி, 1 மீட்டர் பர் செகண்ட் தான் இருக்கணும் அதோடய வெலாசிட்டி, அது இறங்குற வெலாசிட்டி. அதுக்கு மேலே தான் இது 3 மீட்டர் பர் செகண்ட் இருந்ததுனால அதோடய இம்பாக்டினால் அந்த செயற்கைக்குள் நிலைதர மாதிரி அது செயல்பட முடியாமல் போனது. இந்த மிஷனில் அதெல்லாம் வேறு ஒன்றும் இது பண்ண முடியல, இன்னும் உறுதியாக பண்ணோம். ஸோ அதனால் அடுத்த மிஷனுக்கு இது பெரிய வழிகாட்டியாக இருந்தது. இதோட மிகப்பெரிய வெற்றி என்னென்னா இதோட ஆர்பிட்டர் இன்னும் இருக்குது. ஆர்பிட்டர் வந்து இன்னும் சுற்றிட்டுருக்கு. சந்திராயன் 3 அடுத்தாப்பில் சந்திராயன் 3 2023, இது 2023 இது LVM3 ராக்கெட் அது மூலம் ஏற்பட்டோம். ஆக்சுவலாக சந்திராயன் தான் 3 வகைகளையும் முன்னது. PSLV சந்திராயன் 1, GSLV சந்திராயன் 2, LVM3 சந்திராயன் 3. அந்த மாதிரி இந்த செயற்கைக்கோள்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெஹிக்கிளில் போனது. இது 3 தான். இதில் வந்து லேண்டர் விக்ரம் லேண்டர், பிரக்யான் ரோவர், இது 2 இருந்தது. சந்திராயன் 10 இது வந்து இன்னொரு மிக முக்கியமானது. சவுத் போல் பக்கத்தில், நியர் டு சவுத் போல், எக்ஸாக்ட் சவுத் போலில், நியர் டு சவுத் போல் பக்கத்தில் இறங்கினது. இது ஒரு பெரிய வெற்றி, முதல் வெற்றிகரமான நாடாகவும் நம்ம இந்தியாவில் சொல்லலாம். அதாவது நியர் டு த சவுத் போல், யார் இறங்காத இடத்துல போய் இறங்கணும். இப்போ சவுத் போல் வந்து ரொம்ப கூலாக, ரொம்ப குளிரான இடம். அதில் நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், லூனாரில் டேங்கிறது 14 நாள், நைட்டுங்கிறது 14 நாள். ஒரு நைட்டு 14 இந்தியன் எர்த் டே, ஒரு டே வந்து 14, எர்த் டே வந்து ஒரு டே, சந்திரன் டே ஈக்குவல். இதனால் என்னென்னா 120 டிகிரி சியிலேருந்து -120 டிகிரி சிக்கு அந்தந்த உபகரணங்கள்லாம் ஒர்க் பண்ணும், அந்த கருவிகள் வேலை பார்க்கணும். இதனால் இது வந்து 14 நாள் நல்லா அந்த டேயில் ஒர்க் பண்ணுது. பிறகு 14 நாள் ஏறக்குறைய அந்த குளிர்தல வைக்கணும் நைட்டில், அதற்கு பிறகு இது ஆக்டிவேட் ஆகலை. அதனால் இதோடைய லைஃப் வந்து 14 நாளில் முடிஞ்சது, சந்திராயன் 3 லைஃப் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன ஒன்று வேறு ஒன்றும் இல்லை, அது குளிராக இருக்கிறத குளிர் தவிர்க்கிறது எப்படி, சூடு பண்ணும், அவ்வளோதான். இதை சூடு பண்ணுறதுக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூடு பண்ணி வைக்கிறதுக்காக தான் நியூக்ளியர் இதை யூஸ் பண்ணி தான், நம்ம அட்டாமிக் பவரை யூஸ் பண்ணி தான் அதை சூட் பண்ண முடியும். இப்போ அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அது இருந்தால் 200 நாள் இருக்கலாம் அப்படிங்கிறாரு நாராயணன். இதனால் அந்த நியூக்ளியர் ரியாக்டரை ஹீட் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். இது ரஷ்யாவில் லூனா அப்படிங்கிற ஒரு சந்திராயன் நம்பர் 3, அந்த லூனா 25 இருந்த லேண்ட் ஆகிருந்ததுனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு 1 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணும், ஆனால் லேண்ட் ஆகலை. நம்ம இது லேண்ட் ஆச்சு, 2 வாரம் தான் ஒர்க் பண்ணுச்சு. இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது மாதிரி இருந்தால் இது சந்திராயன் 3 சாஃப்ட் லேண்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்று. இதுதான் சந்திராயன் இது வரைக்கும் நம்ம பண்ணது. சந்திராயன் 4 மிக டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான ஒரு பார்வை. இது வந்து என்னென்னா மறு இந்த இது வரைக்கும் நம்ம போயிருக்கோம், இறங்கியிருக்கோம், கேமராவில் படம் எடுத்து அனுப்பியிருக்கோம், பார்த்துருக்கோம், பறவைகளாக இருக்கும். ஆனால் இந்த தடவை சாம்பிள் எடுத்துகிட்டு வர போகிறோம். 3 நிலை சாம்பிள் எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்படி அப்போலோவில் போனாங்க, அது ஹியூமனே போய் எடுத்து வந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, மனிதர்கள் போகாமல் நிலவுக்கு போகணும், நிலவில் இறங்கணும், அந்த சாம்பிளை பாறை மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் மனிதர்கள் இல்லை. இதுக்கு தான் சாம்பிள் ரிட்டர்னிங் மிஷன், ரிட்டர்ன் சாம்பிள் மிஷன், லூனார் சாம்பிள் ரிட்டர்னர் அப்படிங்கிறாங்க. இது ஒரு புதுமையான இது. இது 2027 2028 போகும். LVM3 ராக்கெட் மூலம் தான் அனுப்ப போகிறோம். இதில் வந்து நாம் 2 ராக்கெட்டாக செப்பரேட்டாக போகும். ஏன்னா இதை மாடுல், 5 மாடுல் இருக்குது. ஒன்று போகணும், இன்னொன்று திருப்பி வரணும், அந்த சாம்பிள் எடுத்துகிட்டு வரணும். மற்றெல்லாம் போய் இறங்கணும் சரி, நம்ம மற்ற செயற்கைலாம் போய் இறங்கணும் சரி, அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்னில் 1 வே தானே, இது ரிட்டர்ன் வரணும். அதனால் வந்து அந்த ரிட்டர்னிங் சாம்பிள் ரிட்டர்னுக்காக 2 LVM3 லான்ச் விளையா போகும். 2078 இது பண்ண போகிறோம். இதில் வந்து லேண்டர், அசண்டர், சாம்பிள் கலெக்டர், இது மாதிரி டாக்கிங், இது எல்லாவோட தொழில்நுட்பங்களும் வேணும். இதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் டெடக்ஸ் டாக்கர் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். டாக்கிங் போய் எடுத்துகிட்டு வரணும். இதுவும் தென்ப சவுத் போல் பக்கத்தில் போய் இறங்க போகுது. மிக சிக்கலான மிஷன் இந்த ரிட்டர்ன் சாம்பிள் ரிட்டர்ன்கிறது. அவ்வளவு எளிதாக பண்ணக்கூடியதில்லை, எல்லா கண்ட்ரியும் பண்ணதில்லை. இதால் இது கொஞ்சம் சிக்கலானவங்களும் பெரிய சவாலாக இருக்கும். அடுத்தாப்பில் வந்து சந்திராயன் 5, இதை லுபக்ஸ்னாக்க இது ஜப்பானோட சேர்ந்து பண்ண போகிறோம். இதோடய இதெல்லாம் இந்தமாரி தான் திட்ட லெவலில் இருக்குது. அதுவும் வாட்டர் இந்த மாதிரி போலாரை இதுக்காக இது பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. இதை சந்திராயன் 5 சொல்லலாம். அதை இதுதான் நம்மளுடைய சந்திராயன் மிஷன்ஸ்.
4: சார், பிளானட் மார்ஸை ஸ்டடி பண்ண

0: இஸ்ரோ என்ன பிளான்லாம் போட்டிருக்கு?
1: இல்லை, இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு மிஷன் தான் அனுப்பியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மிஷன் சக்ஸஸ் ஆனது நம்மளுக்கு தான். அதில் மங்கள்யான் அப்படிங்கிற மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் 2013 நவம்பர் 5 பிஎஸ்எல்வி C-25 ராக்கெட் மூலமாக சீக்கிரிக்கட்டோலேருந்து முத முதல்ல மங்கள்யான் இருப்பாங்க. ஒரு வெறும் ஒரு ஆர்பிட்டர் மட்டும்தான், இதில் லேண்டர் கிடையாது, ரோவர் கிடையாது, நம்ம சந்திரயான் மாதிரி கிடையாது, ஒன்று ஜஸ்ட் ஆர்பிட். ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு ஆர்பிட் பண்ணும், அவ்வளோதான். இது டிஸ்டன்ஸ், இது 400,000 கிலோமீட்டர்னா இது 40,000 கிலோமீட்டருக்கு மேலே நல்லா இருக்கு. இங்கேருந்து போகணும். இது முதல்ல 2014 13 நவம்பர் 5 இது பண்ணோம். 2014 செப்டம்பர் பார்த்துங்க எவ்வளோ மாதம் ட்ராவல், செப்டம்பர் 24 அது முதல்லையே செவ்வாயோட சுற்றுப்பாதையில் வந்துருச்சு. இங்கே போகிறது முக்கியம் இல்லை, அது செவ்வாயை சுற்றி வரணும். கொஞ்சம் வேகம் அதிகமாக இருந்தால் செவ்வாயிலேருந்து ஸ்லிப் ஆகி போயிடும், அது ஃப்ளை பைம்பாங்க. ரொம்ப இதாக இருந்தால் அட்ராக்ட் ஆகி கீழே அதோட மோதிர உள்ள விபத்துக்குள்ளாத சந்தர்ப்பம் உண்டு. ஆர்பிட்டர் இது ரெண்டுக்கு நடுவு முதல் நிலையை நம்ம இது பண்ணோம். என்ன இது போய் பண்ண விளையா, செவ்வாயோட அட்மாஸ்ஃபியர், அதனுடைய மேற்பரப்பில் இருக்கிற தூசி, மீத்தேன் அங்கே இருக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட், கார்பன் மோனாக்சைடு எல்லாத்தையும் இது பண்ணி நிறைய அறிவியல் கருவிகள்லாம் யூஸ் பண்ணி அது நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணது. இதை சுமார் 8 செயல்பட்டது, அதாவது நம்ம திட்டமிட்டதை விட 6 அதிகமாகவே 2022 அக்டோபரில் அதனுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இப்போ அடுத்தாப்புல அடுத்ததை லான்ச் பண்ணணும். இதுதான் நம்ம இப்போதைய செவ்வாயை பொறுத்த வரைக்கும். இதில் என்ன முக்கியமாக அப்படின்னா, 450 நம்ம செலவழித்தோம். இங்கேருந்து ஆட்டோவில் போனால் கூட அது அதிகமாக இருக்கும், ஆட்டோ ஃபேர் அதிகமாக இருக்கும் பர் கிலோமீட்டருக்கு. இது வந்து பர் கிலோமீட்டருக்கு ரொம்ப எக்கனாமிக்கல், மற்ற கண்ட்ரிகளை விட 450 அந்தளவுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக அனுப்பணும். ஒரு புதிய அடையாளம், அதுலேருந்து இளைஞர்கள்ட்டே ஒரு நல்ல ஒரு ஆர்வம், மாணவர்கள்ட்ட இல்லை ஒரு நல்ல ஆர்வம், ஒரு செவ்வாய்க்கும் போக முடியணும். இதுதான் முதல் முதல் நம்ம வேறு ஒரு பிளானட்டுக்கு போகிறது. 3 வந்து பிளானட் இல்லையே, என்ன இருந்தாலும் அது நம்மளோட உபகரகம் இல்லை, ஒரு பிளானட்டுக்கு போகிறது இதுதான். அதாவது சோழாசிரத்தில் நம்மளுடைய பூமியை விட்டு வெளியேறி நம்ம இன்னொரு கிரகத்துக்கு போனது இது ஒரு ரெக்கார்ட். ஏன்னா MO-1 தான் பண்ணியிருக்கோம், அடுத்தது ஆரம்பிக்கணும் MO-2.
0: சார், வீனஸை ஸ்டடி பண்ண இஸ்ரோட பிளான்ஸில் என்ன?
1: வீனஸ் வெள்ளி வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்களே, வெள்ளி சுக்கரயான் 1, இந்த வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் எப்படி மார்ஸ் ஆர்பிட்டர், இது வந்து ஃபியூச்சர் ப்ரோக்ராம், இன்னும் போகலை. வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் இது 2 இன்டர் பிளானட்ரி, முதல் இன்டர் பிளானட் செவ்வாய்க்கு போனது, இது 2 பிளானட்டுக்கு நம்ம கிரகத்துக்கு போகிறது இந்த வீனஸ் மிஷன். 2028 மார்ச் 29 LV-M3 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணலான்னு திட்டம் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட 112 ட்ராவல் பண்ணி 2028 ஜூலை 19 அது வெள்ளியோட சுற்றுப்பாதை நுழையும். இந்த மேற்பரப்பு எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் பிளானட்னா அது வீனஸ். இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் பிளானட்னா அதுவும் வீனஸ் தான். அதோடைய அட்மாஸ்பியர் இருக்குது, அது அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இஸ் 2 நம்ம ப்ரெஷரை விட அங்கே தான் அந்த ப்ரெஷர்லேயே எல்லாம் பக்கிளாயிடும். ஆனால் அந்த அட்மாஸ்பியர் ஏதோ ஒரு இடத்துல நம்ம பூமியோட ப்ரெஷருக்கு வரும் இருக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதை ஆராய் பண்ண. இது பலூனில் தான் போகிறாங்க, அந்த பலூன் தான் போக போகுது. இந்த சர்வதேச இதை வந்து ஏறக்குறைய 19 இன்ஸ்ட்ருமெண்ட் அனுப்புகிறாங்க. இந்தியாவிலேருந்து 16, வெளிநாட்டிலேருந்து 3, 16, 3, 19 கருவிகள் எல்லாம் 5 ஒர்க் பண்ணும். அந்த இது பெரிய இது என்னென்னா சல்ஃபூரிக் ஆசிட், அங்கே கந்தக அமிலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது நிறைய இதெல்லாம் தாண்டி போகணும். அதுதான் டெம்பரேச்சர் தான் 420°C டெம்பரேச்சர் வரும். இதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம், இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். அதனால் இவ்வளோ பெரிய ஹை டெம்பரேச்சர் இதில் ஏதாவது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வீனஸுக்கு ஒரு தனி சிறப்பு, அதனுடைய நாள் இயரை விட அதிகம். நம்மளுடைய இயருங்கிற 365 வீனஸில் வந்து ஒரு டே வந்து வருஷத்தை விட அதிகம், அதாவது அது தன்னுதான் சுற்றிக்கிறது அவ்வளோ ஸ்லோவாக, அதே சமயத்தில் சூரியனை வேகமாக சுற்றி வரும் அர்த்தம். இதுதான் சூரியனை சுக்கரயான்.
0: சார், ககன்யான் திட்டம் பற்றி சொல்ல முடியுமா?
1: இது ரொம்ப பேசப்படுற திட்டம் ககன்யான், அதாவது இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டம். ஏற்கனவே ராகேஷ் சர்மா சுக்லா போயிருந்தாலும் அவ இந்தியன் ராக்கெட்டில் போகலை, அவ்வளோதான். அது ஒன்று தான் வித்தியாசம் இல்லை. வேணால் இப்போ முதல் முறையாக நம்ம இந்தியன் ராக்கெட்லேயே ஒரு 4 அனுப்ப போகிறோம், 3 அல்லது 4 அனுப்ப போகிறோம். இதுதான் முதல் விண்வெளி பயண திட்டம். இதுதான் ஏசாவுடைய முதல் விண்ணுழிவு திட்டம். இது நம்முடைய இந்தியாவுடைய சொந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி செய்யப்பட்ட ராக்கெட்டில் ஒரு 300-400 கிலோமீட்டர் அனுப்பி 3-7 நாட்கள். இப்போ முதல்ல பூமியை சுற்றி வந்தது யூரி ககாரின் 1961, ஏறக்குறைய 60 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டார். அமெரிக்கா பண்ண, ரஷ்யா பண்ணவொன்னு அமெரிக்கா பண்ணாங்க, அமெரிக்கா பண்ணோம் சைனா பண்ணாங்க. ஆனால் 4வது கண்ட்ரியாக தான் நம்ம பண்ண போகிறோம். அவங்க எல்லாம் பண்ணாதது என்னென்னா, முதல் யூரி ககாரின் முதல்ல வந்தது ஒரு 110 மினிட்ஸ் வந்து அவருடைய டோட்டல் பயண நேரமே. நம்ம அப்படி இல்லை, அவர் எல்லாருமே ஒருத்தர் தான் போனாங்க. ஜான் கிளீன் தான் ஃபஸ்ட்டு அமெரிக்கா போனது, அவர் 3 ஆர்பிட் தான் பண்ணார். நம்ம வந்து இந்தியா வந்து 3-7 நாட்கள் முதல் முயற்சியிலே சுத்தப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பெரிய ரிஸ்க் இருக்கப்புறம் முதல் முயற்சியிலே 4 பேர் அனுப்ப போகிறோம். லியோ திரிகின்ற பாதே இல்லைனாலும் இதுதான் வந்து நம்மளுடைய ககனுடைய மிகப்பெரியது கம்ப்ளீட்டாக. இதுக்கு முன்னாடி இந்த ககன்யான் திட்டம் முக்கியமாக கவனிக்கிறது G7 வரைக்கும், G1, G2, G3, G7 வரைக்கும் போகுது. இதில் G1, G2 மோஸ்ட்லி எல்லாம் அன்க்ரூடு, அதாவது முதல்ல மனிதர்கள் போக மாட்டார்கள். இது மனித விண்வெளி பயணமாக இருந்தாலும் மனிதர்கள் போக போவதில்லை. முதல் ரெண்டு பயணத்திலையும் இந்த வாயு மித்ரா அப்படிங்கிற ஒரு ரோபோட், செஸ்ட் அளவுக்கு உள்ள ஒரு ரோபோட், ஒரு லேடி ரோபோட் போகுது. நாராஜ் பண்ணும் 3வது ஃப்ளைட்டில் தான் வந்து ககன்யான் ஃப்ளைட்டில் தான் நம்ம மனிதர்கள் போக போடுறாங்க. இதுபடி இது 2026 ஜூனில் போயிருக்கணும், அல்லது 2026 ஜூன் போகணும், வந்துருச்சு போக முடியல, அதனால் தள்ளி போகுது. 2027 இதை முதல் பயணம் அனுப்பினா அது ராக்கெட் தான் போகுது. ராக்கெட் வந்து ஹியூமன் ரேட்டட், HLV-M3 சொல்கிறாங்க. LV-M3 ஹியூமன் ரேட்டட் ராக்கெட். ஹியூமன் ராக்கெட்னா எஸ்கேப் சிஸ்டம் எல்லாம் இருக்கும், டெஸ்டிங்லாம் முடிஞ்சுது. முதல் இதில் மூணு வீரர்கள், பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்க பிரதாப், சுபாஷ் சுக்லா, இவங்க 4 பேர் குழு இருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 5 டன் எடை போகணும். நம்மளுடைய சேட்டலைட்லாம் அவ்வளோ இடையில தான் வெயிட். அந்த மாடலில் அவங்க உட்காந்துருக்க போகிற மாடல் வந்து 5 டன். சுமார் 7 வரைக்கும் இருக்கிறதுனால அவங்களோட ஃபுட்டு, இது எல்லா ஹெல்த்து எல்லா ஃபேக்டரும் வரப்போகுது. இதில் ஸ்பேஸ் சூட் உள்ள வருது, ஸ்பேஸ் ஃபுட்டுங்கிற ஐட்டம் ஆரம்பிக்குது, ஸ்பேஸ் மெடிசனுங்கிற ஒரு டாபிக். ஏன்னா 7 இருக்காங்களே சுற்றி, இந்த மாதிரியே புதுமையான ஏரியாக்கள்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸ்பேஸ் ஃபுட் அதான் ரோட்டி கப்டா ரொம்ப காண்பாங்க. இதை அப்படியே ஸ்பேஸ் எடுத்துங்க, ஸ்பேஸ் ஃபுட், விண்வெளி உணவு, விண்வெளி மருத்துவம், விண்வெளி ஆடை, இந்த மூணு இருக்க போகுது. இந்த மூணு உணவை பண்ண போகிறோம். இதுதான் ககன்யான் எதிர்பார்த்துட்ருக்கோம். வாயுமுத்ரா 2027 எதிர்பார்க்கலாம்.
0: சார், ராகேஷ் சர்மாவோட பயணத்தை சொல்ல முடியுமா?
1: ராகேஷ் சர்மா, சுமான்சு சுக்லா ரெண்டு பேருமே இந்தியன்ஸ் போனது. ராகேஷ் சர்மா தான் முதல் விண்வெளி வீரர். 1984 ஏப்ரல் 3ஆம் தேதி சோவியத் யூனியன், சோவியத் T-11 அப்படிங்கிற விண்கலத்தில் பயணம் பண்ணார். சல்யூட் அப்படிங்கிற ஸ்பேஸ் லேபுக்கு போனார். நல்லா பாருங்கள், இவர் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISSக்கு போகலை. சுக்லா போனது ISS, இவர் போனது சல்யூட் 7 அப்படிங்கிற ஸ்பேஸ் லேப். 8 தங்கியிருந்தார். அங்கேருந்து படம் எடுத்தார். மைக்ரோ கிராவிட்டி, யோகா எல்லாம் பண்ணார். எல்லா வித ஆக்டிவிட்டீஸும் பண்ணார். இவர் வந்து 1900 வங்கதேச போரில், இந்தியாவில் பங்களாதேஷ் போரில் விமானப்படையில் பணிபுரிஞ்சவர் ராகேஷ் சர்மா. இவருடைய அங்கே போனோன்னா அங்கேருந்து இந்திரா காந்தியிடம் சாரே ஜஹான்சே அச்சா அப்படிங்கிற சொல்ல வார்த்தை மிக பெருமையானது. இன்னும் இருக்கார், குன்னூரில் இருக்கார், குன்னூரில் தான் இருக்கார் ராகேஷ் சர்மா. இசமான் அவர் வந்தப்போ 1985 வந்தப்போ பார்த்துருக்கேன் நான். அவரை BSSC வந்தப்போ அவரை நேரில் மீட் பண்ணியிருக்கேன். இவர் ரெண்டு பேரும் செலக்ட் ஆனாங்க. அதில் இவர் தான் போனார், பேக்கப் போகல. ஸோ முதல் விண்ணுக்கு சென்ற வீரர். ஆனால் ரஷ்யன் ராக்கெட், எப்படி நம்முடைய முதல் சேட்டலைட் ஆரியப்பட்டாவும் ரஷ்யன் ராக்கெட் மூலமாக தான் போச்சு. முதல் விண்ணுள்ளி வீரரும் ரஷ்யன் ராக்கெட் மூலமாக தான் போயிருக்காங்க. நம்ம இந்தியர்கள் நம்மளுடைய ராக்கெட், இந்திய ராக்கெட் மூலமாக போகிறது தான் ககன்யான். இப்போ இதைத்தான் ககன்யான் பண்ண போகுது. அடுத்தாப்பில் பண்ணவர் கல்பனா சாவ்லா, 1962 2003 அவர் இருந்தது. அந்த விண்வெளிக்கு போகிறப்ப அந்த விபத்தில் அவர் இறந்து போனார். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் இவர் தான். அவனை இந்திய அமெரிக்கா, இங்கே தான் பஞ்சாப் சண்டிகர்லாம் படித்தாலும், படிக்கிறப்பே யூனிவர்சல் செட், நல் செட் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஒரு மேஸ்டர் நல் செட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நல் செட்னா ஒன்றுமே இல்லை, 0. நல் செட் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அவங்க டீச்சர் வந்து, இதுவரைக்கும் விண்வெளிக்கு போகாத இந்திய பெண்கள், விண்வெளிக்கு போன இந்திய பெண்கள் 0, நல் செட் அப்படின்னாங்க. இந்த அம்மா அதை எதிர்த்து, நாங்கள் அதை ஃபுல் பண்ணி காட்டுறேன், அது எம்டி செட் இல்லை, தேர் இஸ் சம்திங் இஸ் தேர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி ஒரு சேலஞ்சாக படித்து வந்தவங்க விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண். STS-87 சொல்லுவாங்க. 1997 STS-87 மூலம் முதல் பயணம். 375 ஹவர்ஸ் மணி நேர விண்வெளியில் இருந்தாங்க. மறுபடியும் ரெண்டாவது பயனர் 2003 எஸ்டிஎஸ் 107, எஸ்டிஎஸ்ங்கிறது ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அந்த ஸ்பேஸ் ஷட்டில்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் அஃபிஷியல் பேர் எஸ்டிஎஸ், எஸ்டிஎஸ் 107 பாருங்கள், 1997 எஸ்டிஎஸ் 87, இப்போ வந்து 2003 அவங்க ரெண்டாவது தடவை போனது வந்து எஸ்டிஎஸ் 107. இதை போன ரெண்டாவது பயந்த போது போகிறப்ப போயிட்டாங்க, திரும்பி வர்றப்போ ஏற்பட்ட ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்து போகிறாங்க. இறந்து போனாங்க. இவர் நாசாவில் பொறியியலில் இசை போஸ்ட் கிராஜுவேட் ஆனாங்க, நாசாவில் ரிசர்ச் செய்து தான் பணி பண்ணவங்க. அதுக்காகவே இந்திய அரசு ஒரு பேரில் கல்பனா 1 அப்படிங்கிற சேட்டலைட்டை நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதை லான்ச் பண்ணியிருக்கோம். இவர் ஸ்பேஸ் நிறைய அவார்டு வாங்கிக்காங்க, கங்கராஷனல் ஸ்பேஸ் மெடல் ஆனர் ஆஃப் அப்படிலாம் அமெரிக்கா எல்லாம் கொடுத்தாங்க. கல்பனா 1 ஒரு சோகம் அந்த மாதிரி இது ஒன்று. ரெண்டாவதாக இப்போ சமீபத்தில் போனவர் சுபான்சு சுக்லா, இவர் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இவரே போனார், கல்பனா 1 இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் போனாங்க. ஆனால் இதில் சுபான்சு சுக்லா இவர் ரெண்டாவது விண்வெளி வீரர், சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இதுக்கு போன முதல் இந்தியர் இவர். அது மட்டும் இல்லாமல் ஆக்சியம் மிஷன், ஆக்சிங்கிறது ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி, அந்த ப்ரைவேட் ஏஜென்சி ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலமாக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய், இது வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டி. நம்ம எப்படி நம்முடைய பர்வின் டிராவல்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து ஒரு ப்ரைவேட்டு மிஷன். ஆக்சிம் முதல்ல போன இந்தியர், அது மேலும் ஸ்பேஸ் எக்ஸில் போன முதல் இந்தியர்னு சொல்லலாம். ஸ்பேஸ் எக்ஸ் வெஹிக்கில் போன முதல், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனவர் 14 இருந்தார். இந்தியா முதல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நிச்சயமாக அசோக சக்கர விருதுலாம் கொடுத்துருக்காங்க அவர் 2026. ஆக இவர் இவர் தான் அடுத்தாப்பில் போகிறவ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் தான் போயிட்டு வந்து ரெண்டாவது வீரர் இதை சுக்லா. இவங்க மூணு பேருமே முன்னோடிகள்.
0: சார், நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றி சொல்ல முடியுமா?
1: இந்த பாரதிய அந்தரிஷ் ஸ்டேஷன், இதுதான் பிஏஎஸ்ன்னு சொல்கிறோம். இது இந்தியாவோட ஒரு சொந்த விண்வெளி நிலையம். இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சர்வதேச விண்வெளி மையம் இருக்கிறாப்புல, இது இந்தியாவோட சொந்த விண்வெளி நிலையம், இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இஸ்ரோ இது வந்து ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, அதுக்கப்புறம் மறுபடியும் 4வது நாடாக இந்தியா வரப்போகுது, சொந்த விண்வெளி நிலையம் வச்சிருக்கிற 4வது நாடாக. இது வந்து லோ எர்த் ஆர்பிட்டில் ஒரு 400 கிலோமீட்டர், அதே ஐஎஸ்எஸ் ஆர்பிட்டில் தான் 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. இதில் பண்ணால் 5 மாடுல் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வீட்டை கட்டி கொண்டு போகிறதுக்கு போல ஒவ்வொரு ரூமாக கொண்டு போய் அங்கே ஸ்பேஸில் ஜாயின் பண்ணுறது ஈஸின்னு, அது மாதிரி இதில் 5 மாடுல் இருக்குது. பேஸ் மாடுல் அல்லது கோர் மாடுல், சயின்ஸ் மாடுல், லேப் மாடுல், காமன் கிங் ஆர் ஹேபிடேஷன் மாடுல்ஸ்னு ஒரு 5 மாடுல் இருக்குது. இது என்ன ஒவ்வொரு மாடல், இது வந்து இன்டர்ஸ்டேஷன் இதே மாதிரி தான் இருக்குது, அதே அமைப்பில். இது ஒரு 2022 போகலாம் LV-M3 அப்படின்னு எதிர்பார்க்க இருக்குது. முழு நிலையமும் முடிகிறதுக்கு எப்படி ஒரு 7 அல்லது 8 வருஷம் ஆகும், 35 தான் அந்த முழு செயல்பாட்டுக்கு வரும். கடைசி ககன்யான் ஃப்ளைட்டு ஒரு மாடல், ஃபஸ்ட்டு மாடலில் கொண்டு போகும். நம்ம ககன்யான் ஃப்ளைட் பார்த்தோம் இல்லையா, மனிதர்கள்லாம் போன பிறகு கடைசி ககன்யான் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு மாடலாக வந்தாச்சுமாகனு போகும். அப்போ இதோட இது வந்து நீண்ட கால மனித விண்வெளி பயணம் அனுபவம், ரொம்ப நாள் போயிட்டு இருக்கலாம். ஏன்னா இது வந்து இன்டர்நெஷ்லாம் 1 இயர் அது 1000 நாள் வரைக்கும் கூட இருந்திருக்காங்க. ஸ்பேஸ் வாக் பண்ணலாம், ஆராய்ச்சிகள் பண்ணலாம், இது மாதிரி லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் வேணும். அங்கே ஏன்னா ரொம்ப நாள் நம்ம லேபில் தங்கியிருந்தோம்னா நம்மளுடைய ஃபுட்டு, ஆக்சிஜன், வாட்டர் எல்லாத்தையும் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் சொல்கிறாங்களே, இந்த மூணு வேணும். இதோட எல்லாம் சேர்த்துக்கலாம். எதிர்காலத்தில் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம செவ்வாய்க்கு போகலாம், மூணுக்கு போகலாம், இது மாதிரி இதெல்லாம் இப்போதைக்கு இப்போ ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணியிருக்காங்க. பிஏஎஸ் 01 கோர் மாடல் முதல் மாடல் இப்போ தர ஆல்மோஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சரல் பண்ணியிருக்காங்க. நிறைய இது பண்ணி 1763 கோடி செலவில் இது பண்ணியிருக்கிறது. இது ககன்யான் இதோடு இது கனெக்ட் ஆகுது. ககன்யானோட லாஸ்ட்டு ஃப்ளைட்டு இதோட ஃபஸ்ட்டு மாடல் ஃப்ளைட். அது மாதிரி இந்த திட்டம் வந்து 2035 பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் நம்மளோட சொந்தமான விண்வெளி நிலையம் வரப்போகுது. நம்ம ரூம் மாதிரி தான், ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ரூம் மாதிரி தான். ஆனால் 9 டன், 9 டன் இட பேஸ் டூன் கோர் மாடல், கோர் டாக்கிங் மாடல், இது மாதிரி நிறைய மாடல், லேப் மாடல்ஸ், இதெல்லாமே ஒவ்வொரு ரூம் மாதிரி 8x3, 4x9, 4x9 இது மாதிரியான சைஸில் இருக்கும். ஒவ்வொரு மாடலும் ஒரு ரூம் மாதிரி, இது இதெல்லாம் சேர்ந்தது தான் இன்டர்நேஷ்னல் பயோஸ்பேஸ் ஸ்டேஷன்.
2: இதுவரை இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: அறிவியல் நேரம்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் திரைப்படம் காதல் பரிசு.

காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்வது நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

நிறைவாக உல்லாச பறவைகள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.1°C, குறைந்தளவு 27.4°C, பதிவான ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37°C, குறைந்தளவு 27.8°C, பதிவான ஈரப்பதம் 73%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C ஆகும். குறைந்தளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் ஹிப்போ, நீரிலும் நிலத்திலும் வாழும் விலங்கு. எழுதி வழங்கியவர் வி திவ்ய பாரதி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக தென்னை தினம் குறித்த சிற்றுரை. 7:45 நகர்வலம் மெட்ரோ வசமாகிறது மேம்பால ரயில் சேவை. பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு உலக தென்னை தினம் குறித்த சிறப்புரை வழங்குபவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரிய தமிழ்நாடு மண்டல இயக்குநர் இ அறவாழி அவர்கள். நாளை காலை 8:30 திரைகானம். 9 மணிக்கு அரங்கிசை. டிவி சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். விஷ்ணுபிரியா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நாளை பிற்பகல் 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம், பனை எண்ணெய் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம் ஊட்டச்சத்தும் உணவு முறைகளும். ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் வைஷ்ணவி சதீஷ் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், நம் கண்களை பாதுகாப்போம். தகவல் உங்களுக்காக வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள், வாட்டர் கலரிங் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுநர் சபிதா பாண்டியன் அவர்கள் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகானம். 2:40 விளையாட்டரங்கம். மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. நாளை பிற்பகல் 2:55 வானிலை. 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து சென்னை இஃப்கோ கள அலுவலர் ஜே ஜே அபிநயா அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். நாளை 8:05 திரைகானம். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு. ஆர் சதீஷ் குமார் அவர்கள் வயலின், என் மனோஜ் சிவா அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi has called upon member countries of Shanghai Cooperation Organization, SCO, to dismantle the entire ecosystem of terrorist financing, recruitment, radicalization, and safe havens. Addressing the 26th SCO summit in Bishkek today, the Prime Minister said there can be no place for double standards on terrorism. Secretary West in the Ministry of External Affairs, C.B. George, in a media briefing said the Prime Minister expressed concern over the ongoing conflicts in different parts of the world.
2: Prime Minister reiterated that India's position, conflicts and wars cannot be solved on the battlefield. Dialogue and diplomacy are the only way forward. Highlighting that terrorism was a grave threat to humanity, he called for committed action to dismantle the terror ecosystem. He specifically stressed that there should be no double standards whatsoever in fight against terrorism.
1: Mr. Modi said India had proposed the Shanghai Cooperation Organization Civilization Dialogue Forum last year. He expressed happiness that its first session will be held in India this year. The leaders of the member states also signed the Bishkek Declaration on the 25th anniversary of the organization following the summit in Kyrgyzstan today. Our correspondent reports India's priorities have found prominent place in the SCO Bishkek Declaration. The 26th Shanghai Cooperation Organization summit concluded with 13 outcomes. The outcomes cover counter-terrorism, climate action, energy, disaster management and digital cooperation. Secretary West informed that the summit approved 4 MOUs and more than 20 decisions. The MEA said, addressing the summit, Prime Minister Narendra Modi called for a roadmap for the next 25 years. He stressed on the need for concrete outcomes in the areas of security, connectivity and opportunity. The two-day SCO summit was held at Bishkek in Kyrgyzstan from August 31 to September 1. Prime Minister Modi has left for New Delhi after concluding his successful visit to Uzbekistan and Kyrgyzstan. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan today reviewed two schemes, Prime Minister Dhan Dhanya Krishi Yojana, PMDDKY, and the progress of Watershed Development Component, WDC-PMKSY of Pradhan Mantri Krishi Sinchai Yojana in New Delhi. The meeting focused on accelerating implementation of the PMDDKY scheme in the 100 identified districts, strengthening convergence among schemes and improving district-level performance for farmers. The scheme focuses on 6 key objectives of increasing agricultural productivity, promoting crop diversification and sustainable agricultural practices, among others. During review of WDC-PMKSY, the Agriculture Minister called upon the states to ensure speedy implementation of projects and clear and measurable outcomes at the grassroots level. The Supreme Court today ordered the closure of FIRs registered across the country over student protests related to the NEET paper leak issue held from the 20th to 25th of July. The court directed that the cases should not be pursued or investigated and must be treated as closed for all purposes. The top court also quashed the FIRs related to student protests mentioned in applications filed by the Centre, Delhi Police, Bihar, West Bengal, Maharashtra and Assam. It extended the order across the country. The Apex Court has, however, allowed the Delhi Police to pursue one FIR against 2,873 individuals who were present in the Jantar Mantar protests as they had serious criminal antecedents. The death toll from the devastating flash floods in Nepal has crossed 1,000, with security forces recovering more bodies from 8 affected districts of the country. Rescuers struggled to trace those stranded amid intermittent rainfall and a fresh flood alert as water levels rose in rivers across several districts. And that is the end of this news bulletin.

ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 11:10. ஓடி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.